பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்காங்க. பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சொல்லி பிரசாத் நிகழ்ச்சியோட இருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி யட்டியான்திட்ட கலனி எஸ்டேட்ல இருந்து ராஜேஷ் உஷா நிகழ்ச்சியோட இருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் கந்தலாக்கி உவைதீன் நிகழ்ச்சியோட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மும்தாஜ் பேகம் பரீதா சர்தார் ஆட்டோ விஸ்வநாதன் அனைவருக்காகவும் நல்ல பாடல் தாருங்கள் சொல்லி இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி ரசலகம் குசல் ராஜா நிகழ்ச்சியோட இருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான சந்தோஷமான காலை நேர வணக்கம். பாடல் தெரிவுகள் அருமை சொல்லி மஸ்கெல்ல இருந்து அஜித் நிகழ்ச்சியோட இருக்கிறாங்க. அன்பான காலை நிறு வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி, நலமா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். பரிசுத்துறையில இருந்து அருள்மொழி நிகழ்ச்சியோட இருக்கிறதா சொல்லிருக்காங்க. அன்பான இனி காலை நிறு வணக்கம் வெள்ளவத்தையில இருந்து செல்லசாமி பிரபாத், மனைவி நிர்மலா, மகள் திலக்ஷானி, மகன் ஜனுக்ஷன் மற்றும் மஸ்கெல்ய சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சி சொல்லிருக்காங்க. இனி கால நேரம் வணக்கம் சகோதரி சொல்லி தமிழ்நாடுல இருந்து பன்னியபுரம் மணிகண்டனும் நிகழ்ச்சியிருக்கிறதா சொல்லிருக்காங்க. இனி கால நேரம் வணக்கம் வாழைச்சேனியில இருந்து அஜய் அகிலன், அர்ச்சனா, திருமாலன் ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லிருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி சொல்லி ராஜ் நிகழ்ச்சியோட இருக்கிறதா சொல்லிருக்காங்க.

பொழுதின் வாழ்த்துகள் சந்தோஷ நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இன்றைய நாளும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனிய கால நிற வணக்கம். மோர்கடவத்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கதை சொல்லிருக்காங்க. மற்றும் அன்பான கால நிற வணக்கம் சகோதரி, நான் யாழ்ப்பாணம் கோப்பாயிலிருந்து தாரணி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனிய கால நிற வணக்கம் சகோதரி சொல்லி கண்ணா யோகமையில இருந்து நிகழ்ச்சி வந்திருக்கதா சொல்லிருக்காங்க. மற்றும் அன்பான காலி நேர வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடுதான் சொல்லி வேலுசாமி நிகழ்ச்சி வந்திருக்கதா சொல்லிருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான காலி நேர வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம் ஆகியோரையும் நிகழ்ச்சி ஒன்றுக்கு நீங்கள் சொல்லியிருக்காங்க. அன்பான இனி காலி நேர வணக்கம், நாங்களும் சந்தோஷ்டார நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். எங்களையும் நிகழ்ச்சி ஒன்றுக் கொள்ளுங்கள் சொல்லி தயாகரன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் சொல்லி பாஸ்கரன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனிது கொண்ட அத்தனை அன்பு ரோகிகளுக்காக மடிக்கிறது பாடு.

அரசின் 23 புலிகை சித்திரப்படத்துக்காக ஒரு சுப்பரான கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். பேஸ்புக் வழியாகவும் அன்பு சொந்தங்கள் இணைந்திருக்கிறாங்க. ஹாய் இனி காலை நேரம் வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பங்குடா வழியிலிருந்து அழகு சுந்தரம் மற்றும் ஹாய் அன்பான இனி காலை நேரம் வணக்கம் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் சொல்லி வாகரையிலிருந்து சிவேந்திரன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேரம் வணக்கம் அக்கா சொல்லி உஷா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேரம் வணக்கம் சொல்லி பாலா கார்த்திகா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் ஆயக்கா இனி காலை நேர வணக்கம். இன்று பிறந்த நாள் சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி பரமானந்தன் கிளவன்டன் பிரிவு ஹட்டன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி அக்கறைப்பற்று பொப்டைகள் ஸ்னேஷா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான வணக்கங்கள் சொல்லி நிர்மலா பாலா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் சொல்லி அருணா சுதன் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய் சுரூபி அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு பண்டாரவழியிலிருந்து வினோதன், வினோத், லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபிதாஷியும் நிகழ்ச்சியோடு சொல்லியிருக்காங்க. நட்காணி வணக்கங்களோட மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க.

0: நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 25 திகதி சனிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:32 வரை, ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:32 வரை, யமகண்டம் பிற்பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் நற்செயல், ரிஷபம் சாந்தம், மிதுனம் மேன்மை, கடகம் உற்சாகம், சிம்மம் வெற்றி, கன்னி அசதி, துலாம் தொல்லை, விருச்சிகம் ஆக்கம், தனுசு ஆர்வம், மகரம் நட்பு, கும்பம் கவலை, மீனம் சுகம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் நற்செயல், ரிஷபம் சாந்தம், மிதுனம் மேன்மை, கடகம் உற்சாகம், சிம்மம் வெற்றி, கன்னி அசதி, துலாம் தொல்லை, விருச்சிகம் ஆக்கம், தனுசு ஆர்வம், மகரம் நட்பு, கும்பம் கவலை, மீனம் சுகம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
0: இன்றைய நாள்

வசந்தத்தின் சந்தசிச்சார நிகழ்ச்சி உடந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட அன்பு உறவுகள் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. அன்பான இனி காலநிற வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்தேன். இணையம் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லி பலாங்கொடியிலிருந்து அவனாசி வைஜந்தி மாலா நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. ரூபிமா அன்பான வணக்கம் சொல்லி கந்தப்பண்ணிலிருந்து ஜோன் சித்திரன் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அன்பான காலநிறு வணக்கம் சொல்லி பெரிய நிலாவணியிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. அன்பு வணக்கங்களோட ஜதேஷ் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர் வணக்கம் சொல்லி பவானி சந்திரகலா நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் சொல்லி நாவலப்பட்டியிலிருந்து கிருஷ்ணசாமி நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. மற்றும் ஹாய் அன்பான காலை நேர் வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் சொல்லி யுவராணி கிருஷ்ணகுமார் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. இனி காலை நேர் வணக்கம் சகோதரி. டிக்கோயா தரவளை மேற்பிரிவிலிருந்து துரைராஜ் மகாலட்சுமி துளக்ஷன் துவாஷினி பிரவீனா நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பு வணக்கம் சொல்லி செந்தில் நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

0: படிநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி.
1: வணக்கம். இப்பொழுது முதல் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் ஊடாக சுயாதீன செய்தி பார்வையோடு இருந்து கொள்ள முடியும். இன்று ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நாளிடுகளில் வெளிவந்திருக்கின்ற செய்திகள் தொடர்பான விளக்கங்களோடு இணைந்து கொள்ளும் நான் மூர்த்தி. பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது அமைச்சர் ஹர்ஷன் நானேக்காரவுக்கு எதிராக நேற்றைய நாளில் நம்பிக்கையில்லா பிரிவேன் என்று பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டிருந்தது. அதனை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகளை பத்திரிகைகள் பிரதான செய்திகளாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விவாதத்தில் பலரும் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார்கள். பிரதமரும் தன்னுடைய கருத்தினை இங்கு தெரிவித்திருக்கின்றார். அதுபோலவே முன்னாள் அமைச்சர் பார்லமெண்ட் உறுப்பினர் ஹக்கீமும் இதில் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பலரும் இந்த விடயம் குறித்து கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த நம்பிக்கையில்லா பிரிவினைக்கு என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயமாக இருக்கிறது. நம்பிக்கையில்லா பிரிவினை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான பல்வேறு செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதான செய்திகளாக இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விவகாரம் குறித்து நாங்கள் இன்றைய தினம் விசாரமாக பேசியிருக்கிறோம். அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு பிரதான விவகாரம் குறித்தும் பத்திரிகைகள் செய்திகளை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அர்ச்சுனா எம்பிக்கு பிடியானை விவகாரம் தொடர்பாக சிறப்புரிமை பிரச்சினை ஏற்பட்டிருக்கிறது. எனவே பாராளுமன்றத்தில் இது தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் நேற்றைய நாளில் எழுப்பப்பட்டிருந்தன. அது குறித்த தகவல்களை இன்றைய தினம் பத்திரிகைகள் சுமந்து வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நேற்று அதுபோல நேற்று முன்தினம் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கள் குறித்தும் பல்வேறு செய்திகள் இன்றைய தின பத்திரிகைகளில் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றன. நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான செய்திகளுக்கும் பத்திரிகைகள் முக்கியத்துவம் தந்திருக்கின்றன. பிள்ளையார் உட்பட 3 பேருக்கு ஆகஸ்ட் 4 வரை விளக்கமறியல் நடிக்கப்பட்டிருப்பதான தகவல்கள் பிரதான செய்திகளாக இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனோடு இணைந்த இன்னும் பல்வேறு செய்திகள் நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான செய்திகளாக இன்றைய தினம் பார்லமெண்ட் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் உங்களுடன் விரிவாக பேசியிருக்கிறோம். மேலதிக வரியை 10 வீதமாக குறைத்தது அமெரிக்கா என்பதான ஒரு செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்டிருக்கின்ற ஊடக அறிக்கையை மையப்படுத்தியதாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. அது தொடர்பான தகவல்களையும் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இன்னும் பல சிறப்பு செய்திகள் உங்களுக்காக இன்றைய தினம் பத்திரிகைகளில் வந்திருக்கின்றன. அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக இந்த நம்பிக்கையில்லா பிரிவினை தொடர்பான செய்திகளுக்கு முக்கியத்துவம் வழங்கலாம். நேற்றைய தினம் பாராளுமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகள் பத்திரிகைகளில் முக்கியத்துவம் பெற்ற சந்தர்ப்பத்தில்தான் இந்த செய்திக்கும் பத்திரிகைகள் முக்கியத்துவம் தந்திருக்கின்றன. 1200 கைதிகளிடம் வாக்குமூலம் பதிவு, அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு என்பதான ஒரு செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய 3 பக்கத்திலும் காலைமுரசு பத்திரிகையுடைய 1 பக்கத்திலும் பிரசுரமாயிருப்பதை நாங்கள் காணலாம். அது குறித்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் வழங்கலாம். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நீதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரிவினை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகிற அமைச்சர் ஆனந்த விஜயபால் இது தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறது. இதுவரையில் 1200 கைதிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே சிறைச்சாலை உத்தியோகத்தர் வசமிருந்த ஆயுதங்கள் நீதிமன்றில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் அனுமானத்தின் அடிப்படையில் இவர் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால் நேற்றைய தினம் சபையில் தெரிவித்திருக்கிறார். இன்னும் பல்வேறு விடயங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்துக்கு நீதியமைச்சர் மாத்திரம் பொறுப்பு கூற வேண்டிய அவசியமில்லை. தோற்றம் பெறும் சகல பிரச்சனைகள் மீதும் எதிர்க்கட்சியினர் தமது குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் என்ற விடயம் அவரால் குறிப்பிடப்பட்டிருந்தது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறது. இதுவரையில் 1200 கைதிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சிறைச்சாலை உத்தியோகத்தர் வசமிருந்த ஆயுதங்கள் நீதிமன்றில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் அனுமானத்தின் அடிப்படையில் எவர் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது. சிறைச்சாலைகளில் இவ்வாறான சம்பவங்கள் எதிர்காலத்தில் தோற்றம் பெறாமல் இருப்பதற்குரிய கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. போதைப் பொருளுக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கு எதிராகவே நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் திட்டமிட்ட வகையில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக உண்மைகள் விரைவில் வெளிப்படுத்தப்படும் என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்களை மேற்கோள் காட்டி நேற்றைய தினம் அவர் சபையில் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார். அதே போல நேற்றைய தினம் சபையில் பிரதமரும் தன்னுடைய கருத்து நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே அவர் தெரிவித்த கருத்து குறித்தும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே கருப்பு ஜூலை படுகொலைக்கும் பொறுப்பானவர்கள் இன்று சிறை கைதிகளின் உரிமை பற்றி பேசுகிறார்கள். சபையில் எதிர்க்கட்சிகளை சாடிய பிரதமர் ஹரிணி என்பதாக இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகை அந்த செய்திக்கு முக்கியத்துவம் அளித்திருப்பதை நாங்கள் காணலாம். புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அந்த செய்தி இடம்பிடித்திருக்கிறது. இலங்கையினுடைய வரலாற்றில் ஜூலை மாதம் என்பது ஒரு கருப்பு புள்ளியாகவே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. வரலாற்று காலம் முதல் இந்த ஜூலை மாதம்தான் பல படுகொலைகள் இடம்பெற்றன. அந்த சம்பவங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள்தான் இன்று சிறை கைதிகளின் உரிமை பற்றி பேசுகிறார்கள், குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நீதி அமைச்சர் அர்ஷன ஆணையக்காரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணி மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகிற பொழுதே இந்த கருத்துக்கள் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தன.
2: Misrepresentation of facts, half-truths at best, and a deliberate effort to personally and viciously attack a member of cabinet.
1: நீர்வழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் மிகவும் கவலைக்குரியது, துரதிருஷ்டவசமானது. இதனை அரசு எப்போதும் அலட்சியப்படுத்தவில்லை. முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சிறைச்சாலைகளில் காணப்படும் நெரிசலே இந்த மோதலுக்கும் உயிரிழப்புக்கும் காரணம் என கூற முடியாது. சிறைச்சாலை மறுசீரமைப்பை ஒரே இரவில் முன்னெடுத்துவிட முடியாது. எனினும் கட்டமைப்பில் காணப்படும் நெரிசல் மற்றும் ஆளணி பற்றாக்குறைக்கு தீர்வு காண்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த காலங்களில் அரசு ஆதரவுடன் திட்டமிட்ட வகையில் சிறைச்சாலைகளில் மோதல்கள் உருவாக்கப்பட்டு அரசியல் நோக்கத்துக்காக சிறை கைதிகள் கொல்லப்பட்டனர். 2022 விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரே சிறைச்சாலைக்குள் சென்று கைதிகளுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுத்த கலாசாரமே அன்று காணப்பட்டது. ஆனால் தற்போதைய ஆட்சியில் அவ்வாறான நிலை கிடையாது என்ற விடயத்தினை நேற்றைய தினம் பிரதமர் அடையாளப்படுத்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் தான் சிறைச்சாலை நெரிசல் பிரச்சினை தோற்றம் பெற்றது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த எதிர்க்கட்சியினர் பேசுகின்றார்கள். குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போது குறைந்தபட்சமாவது நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயம் அவரால் நேற்றைய தினம் ஒரு தெளிவுபடுத்தலாக அமைந்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இன்னும் பல்வேறு முக்கியமான விடயங்களை அடையாளப்படுத்தி அவர் நேற்றைய தினம் சபையில் தனது உரையை நிகழ்த்தியிருந்தார். இதேபோல நேற்று பாராளுமன்றத்தில் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீமும் கருத்துக்களை தெரிவித்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நீதித்துறையின் சுயாதி தினத்தில் அரசு மறைமுகமாக தலையிட என்பதாக அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகை ஒரு செய்தியை தந்திருக்கிறது. புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அந்த செய்தியை பிரசுரமாக இருக்கிறது. நீதித்துறை சுயாதீனத்தில் அரசு மறைமுகமாக தலையீடு செய்வதாக பாராளுமன்றில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் குற்றம் சுமத்தியிருக்கிறார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகின்ற பொழுது இந்த கருத்துக்கள் அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விவாதத்தில் தொடர்ந்து உரையாற்றிய அவர் அரசாங்கத்தினுடைய பொறுப்பற்ற செயற்பாடுகள் நீதித்துறை சுயாதீனத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்படும் மறைமுக நகர்வுகள் மற்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் மீது அவதூறுகள் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அவர் அப்போது சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். நாட்டில் பாரதூரமான சம்பவம் ஒன்று இடம்பெற்று 24 முதல் 48 மணி நேரம் வரை நீதியமைச்சர் எந்தவொரு அதிகாரப்பூர்வ விளக்கத்தையும் மக்களுக்கு வழங்காது மௌனம் காத்தார். எனவே பாராளுமன்றத்திற்கு வந்து சமூக ஊடகங்களை பார்த்துதான் தான் தகவலை அறிந்தார் என அவர் குறிப்பிட்டிருந்தார். பாராளுமன்றத்தில் தெரிவிக்கின்ற கருத்துக்களை தைரியம் இருந்தால் வெளியில் வந்து குறிப்பிடுங்கள் என்ற சவாலை அவர் நேற்றைய தினம் சபையில் முன்வைத்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதேபோல இன்னும் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். இந்த விவாதத்தை ஒரு சாக்காக பயன்படுத்தி நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் தனது மறைமுக நிகழ்ச்சி நிரலை அரசாங்கம் சோதித்து பார்க்க முயல்கிறது. வழக்குகளின் கோப்புகள் தேங்கி கிடப்பதை நீக்கவே நீதிபதிகளுடைய வயதை உயர்த்தப் போவதாக அரசாங்கம் கூறுவது பொய்யான குற்றச்சாட்டுகளாகும். இத்தகைய அவசர கோலத்திலான முடிவுகள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கும் உயர்நீதிமன்றத்திற்கும் பதவி உயர்வு காத்திருக்கும் இளநிலை நீதிபதிகளின் நியாயமான எதிர்பார்ப்புகளையும் பறிப்பதாகும். தற்போது நீதிபதிகளுக்கு அச்சுறுத்தல்களும் இடமாற்ற வதந்திகளும் பரப்பப்படுகின்றவை கவலைக்குரியது. நான் நீதியமைச்சராக இருந்த காலகட்டத்திலும் நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதை உயர்த்த ஒரு குறிப்பிட்ட தரப்பால் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ரவுப் அதை இழுக்க வேண்டாம், அது பிரச்சினைக்குரியது என கூறி வழக்கறிஞர் தொழிலில் இருந்தவர் என்ற ரீதியில் அந்த முயற்சியை தடுத்தார். எனவே தேவையில்லாத பிரச்சினைகளை தலையில் போட்டுக் கொள்ள வேண்டாம். 5 பிறகு அமுலுக்கு வரும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வந்தால் பரவாயில்லை, ஆனால் இப்போது அவசர கோலத்தில் இதை செய்வது நீதித்துறைக்கு செய்யும் துரோகம். வரலாற்று காலம் தொட்டே நீதித்துறை சுதந்திரத்திற்காகவும் சட்டத்தரணிகளின் உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்த இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் வரலாற்றை அரசாங்கம் மறந்து செயற்படக்கூடாது. JVP அமைப்பைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட காலத்தில் அவர்களுக்காக முன்வந்து தைரியமாக வாதாடியவர் சட்டத்தரணி லியா நாராச்சி ஆவார். அதற்காக அவர் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலையும் செய்யப்பட்டார். அவரது படுகொலையை கண்டித்து நாடு முழுவதும் நீதிமன்றங்களை புறக்கணித்து போராட்டம் நடத்திய வரலாற்று பின்னணி கொண்டதே இலங்கை சட்டத்தரணிகள் சங்கமாகும். எனவே ஓய்வு பெறும் தலைமை நீதிபதிகளுக்கு நியூயோர்க்கிற்கான நிரந்தர பிரதிநிதி போன்ற உயர் பதவிகளை வழங்கி பரிசளிக்கும் தவறான நடைமுறையை தற்போதைய அரசாங்கமும் ஜனாதிபதியும் தொடர்கின்றமை தவறாகும். எனவே நீதித்துறையின் சுயாதீனத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாக்கும் பொருட்டு ஓய்வுக்கு பிந்தைய இத்தகைய நியமனங்களை கட்டுப்படுத்த அனைத்து நாடாளுமன்ற கட்சித் தலைவர்களும் ஒன்றிணைந்து ஒரு பொதுவான உடன்பாட்டிற்கு வர வேண்டும் என்ற விடயத்தை நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் அக்கிமினே சபையில் தெரிவித்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்களை அடையாளப்படுத்தி அவருடைய உரை அமைந்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதுபோலவே நேற்றைய தினம் சத்தியலிங்கம் எம்பியும் பாராளுமன்றத்தில் இந்த விடயம் குறித்து தன்னுடைய கருத்து நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியிருந்தார். அவருடைய கருத்துக்கு காலை முரசு பத்திரிகை பின்வருமாறு தலைப்பட்டிருக்கிறது. முன்னர் சிறைகளில் அரசியல் கைதிகளின் படுகொலைகள் இடம்பெற்ற போது எந்த அரசு அவற்றுக்கு பொறுப்பேற்றது என்ற கேள்வி அவரால் சபையில் முன்வைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் நேற்றைய தினம் அடையாளப்படுத்தியிருந்தார். இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்ட பொழுதே அவருடைய கருத்தும் இவ்வாறு அமைந்திருந்தது. அமைச்சருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையில் அவருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் பலவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டி பொறுப்பேற்க வேண்டிய கடப்பாடு அமைச்சருக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் இருக்கிறது என்பதில் எமக்கு மாற்று கருத்து இல்லை என்ற விடயம் அவரால் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. நீர்கொழும்பு சிறைக்கூடத்தில் நடந்த அநியாயமான கொலைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியமை மட்டுமல்ல, அந்த விடயம் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அமைச்சருக்கு இருக்கிறது. இவ்வாறான ஒரு சிறை கலவரம் வருவதற்கு ஏற்ற பல காரணங்கள் அங்கு இருக்கின்றன. அங்கு மாத்திரமல்ல, இன்னும் பல சிறைச்சாலைகள் இருக்கின்றன. ஆனால் எமக்கு இருக்கும் கேள்வி, இந்நிலை ஏற்படுவதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர் தற்போதைய அமைச்சர் அவர்கள் மட்டுமா அல்லது இதுவரை காலமும் இருந்த அனைவருமா என்ற கேள்வி அவரால் எழுப்பப்பட்டிருந்தது. சிறைச்சாலைகளில் காணப்படும் பிரச்சனைகள் கடந்த காலங்களில் காணப்படவில்லையா? கடந்த காலங்களில் சிறைக்கூடங்களில் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்ட போது எந்த அமைச்சர் எந்த அரசாங்கம் பொறுப்பு கூறியது? இவ்வாறான படுகொலைகள் ஒரு தடவையா நடந்தது? மீண்டும் மீண்டும் அவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? அவற்றிற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்ற முக்கிய கேள்விகள் அவரால் நேற்றைய தினம் சபையில் எழுப்பப்பட்டிருந்தன. அங்கு காணப்படும் பிரச்சனைகளுக்கு பொறுப்பு சொல்வதற்கு கடந்த காலத்திலும் அமைச்சர்கள் பலர் பதவி விலகியிருக்க வேண்டுமல்லவா? ஏன் அவ்வாறு செய்யவில்லை? அவ்வாறான பிழைகளை ஏற்றுக்கொண்டு பதவியிலிருந்து சுயமாக விலகும் கலாச்சாரம் எமது நாட்டில் அன்றும் இல்லை, இன்றும் இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் அமைச்சர் ஹர்ஷன சம்பவம் நடந்து ஒரு சில மணி நேரத்தில் சம்பவத்திற்கான காரணம் விசாரிக்கப்பட முன்னரே அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அதற்காக அவரை பாராட்டுகிறோம். ஆனால் அமைச்சர் பதவியிலிருந்து விலக அல்லது அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று கொண்டுவரக்கூடிய சில காரணங்களை நாங்கள் முன்வைக்கின்றோம் என்ற விடயத்தினை அவர் நேற்று தினம் பேசியிருந்தார். தேசிய மக்கள் சக்தி நாடு முழுவதிலும் உள்ள விசேடமாக வடக்கிலும் கிழக்கிலும் பெருமளவான மக்கள் வாக்களித்தமை ஒரு மாற்றத்தை வேண்டிய என்று நேற்று இங்கு உரையாற்றிய அமைச்சர் விமல் ரத்நாயக் தெரிவித்திருந்தார். அவர் குறிப்பிட்டது உண்மை. ஆனால் அதை புரிந்தவர்களாக அந்த மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற ஏதாவது முயற்சி எடுக்க அதே மக்கள் சந்தேகம் கொள்ளும் அளவிற்கு நடந்து கொள்கிறீர்கள். தேசிய மக்கள் சக்தி அரசினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான சில விடயங்களை நடைமுறைக்கு கொண்டுவர வேண்டிய பொறுப்பில் உள்ள அமைச்சர் அந்த விடயங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்காமையிட்டு நான் மனம் வருந்துகிறேன். புதிய யாப்புன்றை கொண்டு வருவோம் என்று மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, அதற்காக அமைச்சர் எடுத்த முயற்சி என்ன? அடுத்தது அரசியல் கைதிகளுடைய விடுதலை. உறுப்பினர் அஜித் பி பெரேரா அவர்களுடைய அரசியல் கைதிகள் தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்கும் போது, சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்திலும் ஏனைய ஒழுங்கு விதிகளிலும் அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை என்று அமைச்சர் பதிலளித்திருக்கிறார். அப்படியாயின் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அரசியல் கைதிகள் என்று யாரை குறிப்பிட்டீர்கள் என்ற விடயத்தினையும் அவர் மிக முக்கியமான கேள்வியாக நேற்றைய தினம் சபையில் எழுப்பியிருந்தார். செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வுகள் நடைபெறுகின்றன. கடந்த மாதம் சாணக்கியன் அமைச்சரிடம் இவ்வகையான கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். அதன்போது அகழ்வு பணிகள் நடைபெறும் அதேவேளை அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எச்சங்களை ஆராய்ந்து படுகொலைகள் நடைபெற்ற காலம் மற்றும் டிஎன்ஏ பரிசோதனைகளூடாக அவர்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் தொடர்பாக பேசியிருந்தார். ஆனால் ஏற்கனவே சந்திரிகா அம்மையாருடைய காலப்பகுதியில் ஐக்கிய ராஜ்யத்திற்கு அனுப்பப்பட்ட 12 மனித எச்சங்களை ஆராய்வதனூடாக படுகொலைகள் நடைபெற்ற காலத்தையும் படுகொலை செய்யப்பட்டவர்களையும் அடையாளம் காணும் செயற்பாட்டையும் செய்யலாம். ஆனால் அமைச்சர் அவ்வாறான செயற்பாட்டுக்கான நடவடிக்கை எதுவும் இதுவரை மேற்கொள்ளவில்லை என்பது கவலைக்குரிய விடயமாகும். எனவே எதிர்வரும் காலத்திலாவது அமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என நம்புகிறேன். எனவே இறுதியாக ஒரு விடயத்தை இந்த உயரிய சபைக்கு கூற விரும்புகிறேன். அதாவது, எமது நாட்டில் அரசு சபையில் காணப்படும் முறைமை குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்காமல் தனிநபர்களை குற்றம் சுமத்துவதனாலோ அல்லது மாற்றுவதனாலோ இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது. எனவே பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்றும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்காத அனைவரும் ஒன்று சேர்ந்து அரசு சிறைச்சாலை முறைமை மாற்றத்திற்கு உழைக்க வேண்டும் என கேட்டு கேட்டுக் கொள்கிறேன் என்பதாக அவருடைய உரை அமைந்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்த ஒரு உரையாக நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதே சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார். அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதான தலைப்புகளை வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை பின்வருமாறு தலைப்பிட்டிருக்கிறது: பதவி விலகப் போவதில்லை, பொறுப்பை நான் தட்டி கழிக்கவில்லை, நீதி அமைச்சர் ஹர்ஷன சபையில் அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை காணலாம். காலை முரசு பத்திரிகையும் அதனை பிரதான தலைப்புச் செய்தியாக தந்திருக்கிறது. நீதி அமைச்சர் மீதான பிறரினை தோற்கடிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான தகவல்கள் அவரால் நேற்றைய தினம் சபையில் சொல்லப்பட்டிருந்தன. நான் தவறு செய்திருந்தால் எனது கட்சியே என்னை பதவி நீக்கும், எதிர்கட்சி எனக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது, நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்தில் நான் பொறுப்பை தட்டி கழிக்கவில்லை, ஆகவே பதவி விலகப் போவதில்லை, அதற்கான அவசியமும் கிடையாது என நீதி அமைச்சர் நேற்றைய தினம் தெரிவித்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பல்வேறு தகவல்களை அவரால் முன்வைக்கப்பட்டிருந்தன. அவர் தெரிவித்திருந்த கருத்துக்கள் குறித்து இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் மற்றும் உயிரிழப்புகள் கவலைக்குரியது என்பதால் அவருடைய உரை ஆரம்பித்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான தகவல்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தை நாங்கள் அலட்சியப்படுத்தவில்லை, பொறுப்பை தட்டி கழிக்கவும் இல்லை, ஆட்சிக்கு வந்து 3 மாதங்களுக்குள் சிறைச்சாலை கட்டமைப்புக்குள் காணப்படும் பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அவற்றுக்கு தீர்வு காண்பதற்குரிய சட்ட திருத்தங்களை முன்னெடுத்தும் என்ற கருத்தினை அவர் தெரிவித்திருந்தார். அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தில் நிலவும் வெற்றிடங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டு அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற விடயமும் அவரால் தெரிவித்தார்.
3: පද්ධතියෙන් යම් සාධනීයමක් අපට අහ ගන්නට ලැබෙයි කියලා. නමුත් ඒක හීනයක් පමණයි. මොකද අද දින විපක්ෂය කතා කරේ වචන නෙමෙයි, හලාහල විස, වෛරය, අපේක්ෂා බංගත්වය සහ සමහර බන්තිවරු කතා කරා නෙමෙයි, මෙතන වමනය කරා කියලා කිව්වොත් වඩා නිවැරදි. මෙම චෝදනාවලදී අයෙක් මා මිනිමරුවෙක් බවත්, තවත් අයෙක් මා නිදාගෙන හිටි බවත්, බීලා යනාදී අස්ථානගත අභූත කරුණු රාශියක් කිව්වා. ඔව්, මුහුණු පොත දිහා විතරක් බල්ලා දේශපාලනය කරනවා නම් ඕක තමයි තත්ත්වය. සමහරු හිතනවා මම යම් චකිතයකට බයකටපත් වෙලා ඉන්නවා කියලා. මම එකක් කියන්නට ඕන.
1: எதிர்கட்சிகள் தெரிவித்த கருத்து குறித்து நான் கவலை அடைகிறேன். அதே சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவத்தை நாங்கள் ஒருபோதும் அலட்சியப்படுத்தவில்லை. நான் பயந்துள்ளதாக சிலர் நினைக்கிறார்கள். நான் தேசிய மக்கள் சக்தியில் இருப்பதால் எனக்கு அவ்வாறான பயமில்லை. எமது கட்சியில் உள்ளவர்களுக்கு என்னை பற்றி தெரியும். நாங்கள் பொது நோக்கத்திற்காக மாற்றத்திற்காக ஒன்றிணைந்தவர்களே. எமது ஒற்றுமையை எதிர்கட்சியினருக்கு புரிந்து கொள்ள முடியாது. எதிர்கட்சியில் சிலர் எனக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்து நன்றாக வேலை செய்கிறீர்கள் என்று தெரியும். ஆனாலும் பிறரணியில் கையெழுத்திட்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இதனால் இங்கு ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்படுமாக இருந்தால் எனக்கு 150 அதிகமான வாக்குகளை பெற்றுக் கொள்ள முடியும். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த சம்பவம் தொடர்பில் எனக்கு பெரும் கவலை இருக்கிறது. இந்த விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தவில்லை என்று குற்றம் சுமத்துவதில் உண்மையில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தபோது சிறைச்சாலைகளில் நெருக்கடிகள் தொடர்பில் அறிந்து பல்வேறு வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறோம். வழக்குகளுக்கு தேவையான ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு தேவையான உத்தியோகத்தர்களை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இதேவேளை விளக்கமறியலில் இருக்கும் கைதிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக சிறைச்சாலைகளை அமைத்து கொண்டிருக்க முடியாது என்பதனால் கைதிகளின் எண்ணிக்கையை குறைப்பது தொடர்பில் ஜனாதிபதி மன்னிப்பை வழங்குவது தொடர்பில் குழுவை 6 மாதங்களுக்கு முன்னர் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன் அறிக்கை சில தினங்களுக்கு முன்னர் எங்களுக்கு கிடைத்தது. இதன்படி எண்ணிக்கையை குறைக்க முடியும். அத்துடன் ரசாயன பகுப்பாய்வு அறிக்கையை துரிதப்படுத்தியும் நெருக்கடியை குறைக்க முடியும். அதேபோன்று விளக்கமறைகளில் வைப்பதற்கு பதிலாக வீட்டுக்காவலில் வைக்கக்கூடிய வகையில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு எதிர்பார்க்கிறோம். எமது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பானது அனைவரையும் சிறையில் வைத்திருப்பதல்ல, சிறைக்கு மக்கள் செல்வதை குறைக்க வேண்டும். 30 மற்றும் 40 வருடங்களாக இருந்த வன்முறையான அரசியல் கலாசாரத்தை இல்லாமல் செய்யாமல் இதனை செய்ய முடியாது. போதைப் பொருள் குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் உள்ளிட்டவர்களை வெளியில் விடும் பொழுது புனர்வாழ்வளிக்காமல் விடுவதில் பலனில்லை. இதனாலேயே நாங்கள் வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறோம் என்ற கருத்து அவரால் நேற்றைய தினம் சபையில் முன்வைக்கப்பட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இவ்வகையாயிருந்தும் நேற்றைய தினம் இந்த நம்பிக்கையில்லா பிரிவினை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்பது மற்றும் ஒரு செய்தியாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாகியிருக்கிறது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் அர்ச்சன நாணயக்காரவுக்கு எதிராக எதிர்க்கட்சி கொண்டு வந்த நம்பிக்கையில்லா பிரேரணை 116 வாக்குகளினால் அரசாங்கத்தால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக 36 எதிராக 152 அளிக்கப்பட்ட நிலையிலேயே 116 நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்பட்டிருந்தது. 2026 July 5 மற்றும் 6 ஆகிய இரு தினங்களில் நீர்கொழும்பு சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற மோதல்கள் காரணமாக சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் மற்றும் கைதிகள் என 41 பேர் உயிரிழந்திருந்தார்கள். மேலும் சிலர் பலத்த காயமடைந்திருந்தார்கள். இதன்போது விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் அமைச்சர் அர்ச்சன நாணயக்கார தனது பொறுப்புகளை நிறைவேற்ற தவறியதாக குற்றம் சாட்டி எதிர்க்கட்சியினரால் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை சபைக்கு கொண்டுவரப்பட்டிருந்தது. அதன் பிரகாரம் நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் நேற்று வெள்ளிக்கிழமை காலை முதல் மாலை 6 மணி வரை இடம்பெற்று முடிவில் வாக்கெடுப்பு இடம்பெற்றது. இந்த வாக்கெடுப்பில் பிரேரணைக்கு ஆதரவாக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி, பொதுஜன பெரமுன, புதிய ஜனநாயக முன்னணி, சர்வஜன அதிகாரம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளும் அர்ச்சனா எம்பியினுடைய சுயேட்சைக்குழு பதிலும் வாக்களித்திருந்தார்கள். இதேவேளை எதிர்க்கட்சிகள் பக்கத்தில் உள்ள தமிழரசுக் கட்சி, செல்வம் அடைக்கலநாதன் எம்பி பிரதிநிதித்துவப்படுத்தும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஜீவன் தொண்டமான் பிரதிநிதித்துவப்படுத்தும், ஐக்கிய தேசிய கட்சி, காதர் மசான் எம்பி தலைமையிலான தொழிற்கட்சி ஆகியவை இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயங்களாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் மற்றொரு முக்கியமான விடயமும் பேசு பொருளாக மாறியிருந்தது. அது குறித்த செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காரணம் அர்ச்சனா எம்பிக்கு பிடியானை விவகாரம் சிறப்புரிமை பிரச்சினையினால் பாராளுமன்ற அமர்வில் சர்ச்சை என்பதாக பாராளுமன்ற செய்திகளை மையப்படுத்தியதான மற்றொரு பிரதான செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. யாழ் மாவட்ட சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனுக்கு எதிராக கொழும்பு கோட்டை நீதவா நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற பிடியானை உத்தரவு தொடர்பில் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் கடும் சர்ச்சையினை எழுப்பியிருந்தார்கள். நீதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் நேற்று வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த பொழுது தனக்கு எதிரான நீதிமன்ற உத்தரவு தொடர்பில் சபையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா சிறப்புரிமை பிரச்சினையை முன்வைத்த நிலையிலேயே இந்த சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்து சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகர் ரிஷ்வி சாலையுடன் கடும் தர்க்கத்தில் ஈடுபட்டதுடன் ஆளும் கட்சியினர் நீதிமன்ற உத்தரவை நியாயப்படுத்தி கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். இதனால் சபையில் சிறிது நேரம் இது தொடர்பான சர்ச்சை நிலவியது. நீதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பி எழுந்த பாராளுமன்ற அர்ச்சனா ராமநாதன் தான் பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டிருக்கும் நிலையில் தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலை குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். எனது சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கிறது, அதாவது நான் நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை என்று பிடியானை உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது விடயத்தை முன்னிலைப்படுத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து எழுந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா இந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருப்பது தொடர்பில் நாங்கள் குறுஞ்செய்திகளில் அறிந்தோம். இவ்வாறு பாராளுமன்றத்திற்கு வந்துள்ள ஒருவருக்கு எதிராக பிடியானை பிறப்பிப்பது சிறப்புரிமை பிரச்சினையாகும். இதனால் சபாநாயகர் இந்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் என்ற கருத்தினை தெரிவித்திருந்தார். இதன்போதுதான் இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்ற செயலாளருக்கு அறிவித்து நீதவானுக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி அமைச்சர் ரிஷ்வி சாலி தெரிவித்திருந்தார். இந்த வேளையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலர் ஒழுங்கு பிரச்சினைகளை முன்வைத்திருந்த நிலையில் எழுந்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் பாராளுமன்ற உறுப்பினரான அர்ச்சனா பாராளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்வதானது அவருக்கு உள்ள சிறப்புரிமையாகும், அவர் மக்கள் வாக்குகளினால் தெரிவாகிய ஒருவர், இந்த சட்டவாக்க சபையினுடைய மக்கள் பிரதிநிதியே, அவரின் கடமைகளுக்கு எந்த நிறுவனத்தினாலும் இடையூறு ஏற்படுத்த முடியாது, அவரின் பாராளுமன்ற கடமைகளுக்கு எவருக்கும் இடையூறு ஏற்படுத்த முடியாது, இது சிறப்புரிமை மீறலாகும், இந்த மேலான சபையில் இருப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது, இது தொடர்பில் நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று பிரதி சபாநாயகரை பார்த்து கூறியிருந்தார். இதன்போது சபைக்கு அறிவித்த பிரதி சபாநாயகர் இந்த விடயத்தில் என்னால் அறிவிப்புகள் எதனையும் விடுக்க முடியாது, இது நீதிமன்ற விடயமாகும் என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டியிருந்தார். இதன்போது நீங்கள் நீதிமன்றத்திற்கு வருகை தராமை தொடர்பில் அறிவித்திருக்கிறீர்கள், இது பற்றி கடிதம் அனுப்பியிருக்கிறீர்களா என்று பிரதி சபாநாயகர் அர்ச்சனா எம்பியை பார்த்து கேள்விகளை எழுப்பியிருந்தார். எதிர்க்கட்சி எம்பிக்கள் சிலரும் நீதிமன்ற உத்தரவு தொடர்பில் தமது கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல எந்த ஒரு சிவில் மற்றும் குற்றவியல் வழக்கிலும் பிரதிவாதி ஆஜராக வேண்டும், இதுவே சட்டம், பாராளுமன்றம் என்பதனால் அதிலிருந்து விடுபட முடியாது, அவ்வாறு போகாவிட்டால் பிணையாளர் போக வேண்டும், இதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தினை தெரிவித்திருந்தார். இதன்பொழுது அமைச்சர் அனுர கருணாதிலக இந்த விடயம் ஒரு பக்க விடயம் தொடர்பில் மட்டுமே கதைக்கப்படுகிறது, நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்று தெரியாது, இதனால் சரியான விளக்கமின்றி தீர்மானங்களை எடுக்க முடியாது. பாராளுமன்ற உறுப்பினருக்கு அநீதி நடந்திருந்தார், அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கலாம், இல்லாவிட்டால் எம்பி பக்கத்தில் எடுத்திருக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்று பார்க்க வேண்டும் என்ற விடயத்தினை குறிப்பிட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. நேற்றைய தினம் மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த பிரச்சனையும் பாராளுமன்றத்தில் எதிரொலித்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் பலரும், தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் நேற்றைய தினம் நேற்று முன்தினமும் சபையில் கருத்துக்களை தெரிவித்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அந்த விடயங்கள் தொடர்பில் நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

0: மாலைவிளையின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிருந்திருக்கின்றோம். தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் சபையில் நேற்றைய தினம் தெரிவித்திருந்த கருத்துக்கள் தொடர்பில் நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கின்றோம். தமிழர்களை தேசிய இனமாக கருதி அரசியல் தீர்வை முன்வைக்க முடியுமா? பாராளுமன்றில் சிறிதரன் எம்பி கேள்வி என்பதான ஒரு செய்தி இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் பிரதான செய்தியாக பிரசுரமாகியிருக்கிறது. நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இடம்பெற்ற கருப்பு ஜூலை கலவரம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வழி விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போதுதான் அவர் இந்த கருத்தினை கேட்டிருக்கின்றார். 43 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையில் மிகவும் கொடூரமான மிகப்பெரிய இனப்படுகொலை திட்டமிட்ட வகையில் அரசு ஆதரவுடன் இடம்பெற்றது. வெலிக்கடை சிறைச்சாலை, கடுத்துறை சிறைச்சாலை, பிந்துருவ போன்ற சிறைச்சாலைகளிலும் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பல தமிழ் கைதிகள் கொல்லப்பட்டிருந்தார்கள். இதுதான் இலங்கையில் நடந்த முதலாவது இனப்படுகொலை அல்ல. 1954 அல்லை கந்தளாயில் 154 தமிழ் விவசாயிகள் போலீசார் முன்னிலையில் சிங்களவர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதார் என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. 1956 அனுராதபுரத்தில் 26,000 தமிழ் குடும்பங்கள் இவ்வாறு விரட்டப்பட்டார்கள் என்ற விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். பலர் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். எனவே இந்த வகையான நிலைமை குறித்தும் 1989 இனப்படுகொலை என்பது சாதாரணமானதல்ல, எனவே தற்போதைய அரசாங்கத்திடம் நான் ஒரு கோரிக்கை விடுக்கிறேன், இந்த இனப்படுகொலைகள் தொடர்பாக ஒரு விசாரணை குழுவை அமைத்து உங்களினால் இதற்கு ஒரு நீதி பெற்றுத்தர முடியும். உங்கள் அரசாங்கம் பொறுப்படுத்தி 2 ஆண்டுகள் ஆகின்றன. முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலைக்கு கூட சர்வதேச விசாரணைக்கு போகக்கூடாது, அதனை நாம் அனுமதிக்க மாட்டோம் என ஜெனீவாவில் அரசாங்கம் பிரேரணைகளை முன்வைத்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த மண்ணில் நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலை, வாகரை படுகொலை, முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு கூட நீதியை வழங்க நீங்கள் தயாராக இல்லை. செம்மணியில் இதுவரை 471 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இவை தமிழர்களுடையவை. எனவே செம்மணி ஆசியாவினுடைய 2வது பெரிய மனித புதைக்குழியாக இடம் பிடித்திருக்கிறது என்ற விடயத்தினையும் அவர் தெரிவித்திருந்தார். எனவே தமிழர்களை ஒரு தேசிய இனமாக கருதி உங்களினால் ஒரு அரசியல் தீர்வை முன்வைக்க முடியுமா? இல்லை, இப்படி தமிழர்களை ஏமாற்றுவதற்கான தீர்மானங்களை கொண்டு வந்து மாற்று திசைக்கு கொண்டு போகிறீர்களா என்ற கேள்வியும் அவர் சபையில் எழுப்பியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதுபோலவே ரவிகரன் எம்பியும் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். சுற்றுலாத்துறை பிரதியமைச்சரிடம் அவர் கேள்விகளை முன்வைத்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. முல்லை நகர் பகுதியில் உள்ள பூங்காவின் திருத்த வீரர்களை முழுமைப்படுத்துக என்ற வேண்டுகோள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மாலை முரசு பத்திரிகை தொடர்பான செய்தி ஒன்றை தந்திருக்கிறது. முல்லைத்தீவினுடைய நகரை அண்மித்த பகுதியில் அங்கேட்கண்ணி அன்னக்குடிக்கு அருகில் இருக்கின்ற கடந்த பல வருடங்களுக்கு முன்னர் அமைக்கப்பட்டிருக்கு இதுவரை முழுமைப்படுத்தப்படாமல் இருக்கின்ற பொழுதுபோக்கு பூங்காவை முழுமைப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சரிடம் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். இந்த நிலையில் குறித்த பொழுதுபோக்கு பூங்காவை முழுமைப்படுத்துவது தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் என்று சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ரோஹான் ரணசிங்க பதிலளித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான வினா நேரத்தின் பொழுதுதான் இந்த விடயங்கள் பிரதானமாக பேசிக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த பூங்காவில் முடிவடையாத நிலையில் இருக்கின்ற சுற்றுலா சார் கட்டுமானங்களை உடன் நிறைவுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் முன்னுரிமை அடிப்படையில் தங்கள் அமைச்சு மேற்கொள்ள வேண்டும். முல்லைத்தீவின் நகர்பகுதியில் உள்ள அங்கேட்கண்ணி அன்னக்குடிக்கு அருகில் அமைக்கப்பட்ட பொழுதுபோக்கு பூங்காவுக்கு உரிய வேலை திட்டம் மிக நீண்ட காலமாக முடிவுறுத்தப்படாது கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறது. குறித்த வேலை திட்டத்தை நிறைவுறுத்துவதற்கு 32 மில்லியன் ரூபாய் நிதி தேவைப்படுவதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக ஒரு செயற்திட்டத்தை தொடங்கி அதனை அடுத்தடுத்த ஆண்டுகளில் முடிவுறுத்தாது விடுவது ஏன்? மேற்படியாக பகுதி அளவில் உள்ள வேலை திட்டங்களை நிறைவுறுத்த தங்கள் அமைச்சு விசேட தலையீட்டை இயன்றளவில் விரைவில் மேற்கொள்ளுமா என்று கேட்டுக் கொள்கிறேன். இந்த நிலையில் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவான் ரணசிங்க பதிலளித்திருந்தார். நாம் இந்த சுற்றுலா கருத்திட்டங்களுக்கான முன்மொழிவுகளை பிரதேச செயலகங்களிலிருந்து கோரியிருக்கிறோம். பின்னர் தேசிய திட்டமிடல் அமைச்சிடமிருந்து அதற்கான அங்கீகாரங்களை பெறுவோம். இதனை தவிர வடக்கு மாகாண சபையும் சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதற்கான பல்வேறு கருத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தாங்கள் கூறிய விடம் தொடர்பில் என்னால் கவனம் செலுத்தப்படும். தாங்கள் குறிப்பிட்ட அந்த கருத்திட்டம் வடக்கு மாகாண சபையினால் பணம் செலுத்தப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டதா அல்லது செயற்திட்டத்தில் என்ன நடந்திருக்கிறது என்ற தொடர்பில் எம்மால் ஆராயப்படும். இவ்வாறு இடைநடுவில் கைவிடப்பட்டிருக்கின்ற அந்த செயற்திட்டத்தை முழுமைப்படுத்துவது தொடர்பில் எம்மால் கவனம் செலுத்தப்படும் என்ற விடயத்தினை அவர் பதிலாக வழங்கியதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதுபோலவே மற்றொரு செய்தியும் பிரசுரமாகியிருக்கிறது. 6 மாதங்களில் துஷ்பிரயோகங்கள், 5,000 முறைப்பாடுகள் பதிவாகின. சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் 23ஆம் தேதி நிலையிட்கட்டளை 27(2)ன் கீழ் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கின்ற பொழுது இவர் இந்த கருத்தினை தெரிவித்திருந்தார். 2026ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் 5,523 சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான முறைப்பாடுகள் பதிவாகும் உருவாகியுள்ளதாக பெண்கள் மற்றும் சிறுவர் விவகாரங்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கின்றார். அமைச்சரின் தகவலின்படி இந்த ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி வரையான தரவுகளின் அடிப்படையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட 4421 சிறுவர் துஷ்பிரயோக வழக்குகள் மேல் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கின்றன. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவின் கீழ் இயங்கும் 47 காவல்துறை சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பணியங்களுடன் இணைந்து விசாரணைகளை விரிவுபடுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் நீதிமன்றில் நேரில் ஆஜராக வேண்டிய நிலைமையை தவிர்க்கும் வகையில் பாதுகாப்பான சூழலில் காணொலி மூலம் சாட்சியங்களை பதிவு செய்யும் நடைமுறையை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக 9 மாகாணங்களிலும் வீடியோ சாட்சி பதிவு அலகுகளை நிறுவ தொடர்பில் கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருந்தார்.
1: அப்பே வியாபாரிகஸ்தானே எங்கள் அப்பாவின் அப்பா எங்களுடைய குடும்ப பெயர் கோயில் பிள்ளை நாடார். அதே போல ஏவாகேம அப்பி சுந்தரலிங்கம் அழகரத்னம் ஏவாகேம டாக்டர் நாகராஜன் மே மே விவித
0: இன்னும் பல்வேறு முக்கியமான விடயங்கள் தொடர்பில் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்த அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு விடயத்தினையும் அடையாளப்படுத்தியிருந்தார். சிறுவர்கள் மீதான கொடூரம் 1100, பாலியல் துன்புறுத்தல்கள் 213, இணைய வழி வன்முறைகள் 112, சிறுவர்களை பாலியல் சுரண்டலுக்கு பயன்படுத்துதல் 100, சிறுவர்களை சட்டவிரோதமாக கடத்துதல் 99, சிறுவர் உழைப்பு 82, கடுமையான பாலியல் துஷ்பிரயோகம் 60, இளம் பருவ கற்பங்கள் 40, தற்கொலை முயற்சிகள் 13, சிறுவர் திருமணங்கள் 5, சிறுவர் பாதுகாப்பு பொறிமுறைகளை மேலும் வலுப்படுத்துவதோடு குற்றவாளிகளுக்கு எதிராக உடனடி சட்ட நடவடிக்கைகளை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இந்த புள்ளி விவரங்கள் எடுத்துக்காட்டுவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்திருக்கிற விடயத்தினை அவர் சபையில் சுட்டிக்காட்டியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய ஆசிரியர் தலைப்பும் இதனோடு இணைந்த ஒரு விடயமாக பிரசுரமாக இருப்பதை காணலாம். சிறுவர் பாதுகாப்பு தொடர்பில் அக்கறை அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதாக அந்த ஆசிரியர் தலையங்கம் பிரதானமாக சுட்டிக்காட்டுகிறது. சிறுவர்கள் மற்றும் மகளிருக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் பாலியல் வன்முறைகள் போன்றன தொடர்பாக சமூகத்தில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது. சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் தொடர்ந்து அதிகரிக்கும் போக்கை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது என்று விடயம் அடையாளப்படுத்திருக்கிறது. எவ்வளவுதான் விழிப்புணர்வுகள் மற்றும் தெளிவுபடுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டாலும் கூட இந்த செயற்பாட்டில் ஒரு முன்னேற்றத்தை காண முடியாத சூழல் நிலவுவதாக சமூகத்தில் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த பின்னணியில் 2026 ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதியில் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் உட்பட சிறுவர்கள் தொடர்பில் 5523 முறைப்பாடுகள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரங்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். விடயத்தை அந்த ஆசிரியர் தலைப்பு அடையாளப்படுத்தியிருக்கிறது. மேலும் 2015 முதல் 2025 வரையிலான 10 ஆண்டுகளில் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பில் 108581 முறைப்பாடுகள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்துள்ளதாகவும் 2026 ஏப்ரல் 30ஆம் தேதி நிலவரப்படி மேல் நீதிமன்றில் 4421 சிறுவர் துஷ்பிரயோக வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது இவ்வாறு இருக்க இந்த வழக்குகள் விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் நிலைமை எந்த அளவு பாரதூரமாக இருக்கிறது என்பதை புள்ளி விவரங்களை பார்க்கும் போது காண முடிகிறது. அதாவது 10 வருடங்களில் கிட்டத்தட்ட 100,000+ சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. அதேபோன்று இந்த வருடத்தில் முதல் 6 மாத காலத்தில் 5000+ சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது என்பது மிகவும் பாரதூரமான நிலையை எடுத்துக்காட்டுகிறது. இத்தொடர்பில் சம்பந்தப்பட்ட சகல தரப்பினரும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதாக அந்த ஆசிரியர் தலைப்பு சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணலாம். சிறுவர் துஷ்பிரயோகங்களை முற்றாக தடுப்பதில் ஒரு சமூகத்தினுடைய சகல பங்குதாரர்களுக்கும் பாரிய பொறுப்புகள் காணப்படுகின்றன. எனவே சட்டத்தை அமுல்படுத்தும் நிறுவனங்கள் இது தொடர்பாக தீவிரமாகவும் ஆழமாகவும் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது சட்டத்தை அமுல்படுத்தும் பொழுது அதனுடனாக சிறுவர்கள் மற்றும் மகளிர்கள் தொடர்பான நிலைமைகள் எவ்வாறான முன்னேற்றத்தை அடைகின்றன என்பது தொடர்பாக ஒரு பகுப்பாய்வு ரீதியான அணுகுமுறை தேவைப்படுகிறது. அவற்றினூடாக இந்த நிலைமைகளை மதிப்பிட்டு சிறுவர்களை ஒரு பாதுகாப்பான சூழலில் பராமரிப்பது தொடர்பாக கவனம் செலுத்துவது அவசியமாகும் என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே பெற்றோர்கள் தமக்கு இருக்கின்ற பொறுப்பு தொடர்பாக மிகவும் விழிப்புடன் செயற்பட வேண்டும். கடந்த 10 வருடங்களில் பதிவாகி இருக்கின்ற 100,000+ சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் பெற்றோர் உரிய முறையில் செயற்பட்டிருந்தால் தடுத்திருக்கலாம் என்ற ஒரு கருத்து மேலோங்குவதை தவிர்க்க முடியாமலேயே இருக்கிறது. என்னதான் தொழில் நிமித்தம் பொறுப்புகள் இருந்தாலும் ஏனைய கடமைகள் இருந்தாலும் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு தொடர்பில் பெற்றோரும் அதன் சட்ட ரீதியான பாதுகாவலர்களும் மிக கவனமாக செயற்பட வேண்டியது அவசியமாகும். சமூக ஊடகங்களுடைய தாக்கங்கள் மற்றும் டிஜிட்டல் வளர்ச்சிகள் என்பவற்றுக்கு மத்தியில் சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுவது அதிகரித்திருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக சகலரும் கவனம் எடுத்து விழிப்புடனும் பாதுகாப்பு உணர்வுடனும் சமூகத்தில் தமது பிள்ளைகளை உரிய முறையில் வளர்த்தெடுக்கின்ற பொறுப்புடனும் செயற்பட வேண்டும். இந்த விடயத்தில் அரசாங்கம், சட்டத்தை அமல்படுத்தும் நிறுவனங்கள், சமூக தலைவர்கள், பெற்றோர்கள், துறைசார் நிபுணர்கள், இளைஞர்கள், யுவதிகள் என சகல பங்குதாரர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதாக அந்த ஆசிரியர் தலைப்பு சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விடயத்தினை நாங்களும் இந்த சந்தர்ப்பத்தில் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் அடுத்ததாக மற்றும் ஒரு பிரதான விடயம் குறித்து அவதானம் செலுத்தலாம். நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்திதான பல்வேறு செய்திகளுக்கு இன்றைய தினம் பத்திரிகைகள் முக்கியத்துவம் தந்திருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பிள்ளையான் உட்பட 3 பேருக்கும் ஆகஸ்ட் 4 வரை விளக்கமறியல் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். ஏனைய நாளிடங்களிலும் இத்தொடர்பான தகவல்கள் பிரதான செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. மட்டக்களப்பில் கடந்த 2008 ஆண்டு இடம்பெற்ற 5 கொலை சம்பவங்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிள்ளையான் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் இருவர் உட்பட 3 பேரை எதிர்வரும் 4 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று வெள்ளிக்கிழமை காணொலி ஊடாக உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் லண்டனில் உள்ள போலீஸ் பாய்ஸுக்கு பிடிவராந்து பிறப்பித்து கட்டளையிடப்பட்டிருக்கிறது என்ற விடயமும் அதில் தெரிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 2008 ஆண்டு கல்லடியில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதுபோல TMVP கட்சி உறுப்பினர் காத்தான்குடியில் வைத்து சுட்டுக் கொலை, வர்த்தகர் ஒருவரை கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவங்களுடன் தொடர்புபட்டதாக ஏற்கனவே பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் மற்றும் காத்தான்குடியைச் சேர்ந்த ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகளான முகமது சிஃபான், முகமது சஹித் ஆகியோரை கடந்த 2025 நவம்பர் மாதம் CID கைது செய்திருந்தார்கள். இந்த 5 முக்கிய மனித கொலைகளுடன் தொடர்புபட்ட பிள்ளையான் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய தகவலாளிகளான லண்டனில் உள்ள காத்தான்குடியைச் சேர்ந்த முகமது ஃபாயிஸ் உட்பட 4 பேருக்கு எதிராக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் கடந்த June 17 தேதி CID வழக்கு தாக்கல் செய்து அவர்களை நீதிமன்றில் ஆஜர்படுத்தவும் அவர்களை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதனோடு இணைந்ததாக பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் நேற்று 24 தேதி மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் குறித்த வழக்கை விசாரணைக்காக நீதவான் எடுத்துக்கொண்ட பொழுது சந்தேகவரான ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளியான முகமது சிஃபான், முகமது சஹித் ஆகிய இருவரையும் திறந்த நீதிமன்றில் ஆஜர்படுத்திய CID பிள்ளையானை நீதிமன்றத்திற்கு அழைத்து வர முடியாத பாதுகாப்பு காரணங்களை முன்வைத்ததுடன் இந்த கொலை சம்பவங்களுடன் ராணுவ தகவல் பிரிவு மற்றும் சிவில் பாதுகாப்பு குழுக்கள் தொடர்பு பட்டிருக்கிறது தொடர்பாகவும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக நீதிமன்றில் CID சமர்ப்பணம் செய்திருந்தார்கள். இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் இந்த செய்தியை காணலாம். மட்டக்களப்பில் 5 கொலை சம்பவங்கள், பிள்ளையான் உள்ளிட்ட மூவரின் மறியல் நீடிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இதேவேளை பிள்ளையான் சார்பாக ஆஜராகிய சட்டத்தரணி பிள்ளையானை மட்டு சிறைச்சாலைக்கு மாற்றுமாறு கடந்த வழக்கு விசாரணையின் பொழுது முன்வைத்த கோரிக்கையை மீண்டும் முன்வைத்திருந்தார். இதன்போது சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்த வழக்கை ஆராய்ந்த நீதவான் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் சிறையில் ஜூம் இணையவழி காணொலி ஊடாக பார்வையிட்டு இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் உட்பட 3 பேரையும் எதிர்வரும் 4 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் போலீஸ் பாய்ஸுக்கு தொடர்ந்து பிடிவராந்து பிறப்பித்து கட்டளையிட்டு உத்தரவும் பிறப்பித்திருக்கின்றார். எனவே மிக முக்கியமான ஒரு செய்தியாக இந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாயிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல இன்னும் பல செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் மிக முக்கியமான செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. எக்னோலிகொட கடத்தி காணாமலாக்கப்பட்ட விவகாரம் 4 சாட்சியாளர் முரளியிடம் மீண்டும் சாட்சியம் பெற நீதிமன்றம் அனுமதி என்பதான செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய 3 பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. கடத்தி காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னோலிகொட விவகாரத்தில் வழக்கின் 4 சாட்சியாளரான சுமதி பாலசுரேஷ்குமார் எனும் தவீந்திரன் அல்லது முரளியிடம் மீண்டும் சாட்சியங்களை பதிவு செய்வதற்கு கொழும்பு மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் நேற்று அனுமதி அளித்திருக்கிறது. குறித்த வழக்கு நேற்று 24 தேதி மேல் நீதிமன்ற நீதிபதி

நிகதியை நீதிமன்றம் விடுமுறையின் பின்னர் வழங்குவதாக அறிவித்தது. முன்னதாக முரளி குற்றப்புலாய்வு திணைக்களத்துக்கும் ஹோமாகம நீதவான் நீதிமன்றத்துக்கும் ஒப்புதல் வாக்குமூலங்களை வழங்கியிருக்கிறார். இந்த ஒப்புதல் வாக்குமூலங்களில் இருந்த விடயங்களுக்கு மாறாக கடந்த 2022 ஜூன் மாதம் முரளி மூவரடங்கிய மேல்நீதிமன்றில் சாட்சியம் அளித்தார். தொடர்ந்து முரளியை முறைப்பாட்டாளர் தரப்புக்கு பாதகமான சாட்சியாளராக கருதி நடவடிக்கை எடுப்பதாக சட்டமாதிபர் திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தது. எனினும் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் சிரேஷ்ட சட்டத்தினை கே எஸ் ரத்தினவேல் ஊடாக மேல் நீதிமன்றத்திற்கு விண்ணப்பம் ஒன்றினை தாக்கல் செய்த முரளி 2022 ஜூன் மாதம் தான் கொழும்பு மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் வழங்கிய சாட்சியமானது பலவந்தத்தின் அடிப்படையில் வழங்கியது எனவும் சரியான சாட்சியை வழங்க தனக்கு மீண்டும் அவகாசம் தருமாறும் கூறியிருந்தார். நான்காவது சாட்சியாளரான சுமதிபால சுரேஷ்குமார் அல்லது முரளியிடம் மீண்டும் சாட்சியத்தை பதிவு செய்வதற்கு நீதிமன்றம் தீர்மானிப்பதாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி இந்த வழக்கினுடைய மேலதிக சாட்சி விசாரணைகள் இதுவரும் August 7 வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. யோசித்தவுக்கு எதிரான வழக்கு விசாரணை August 20 ஒத்திவைப்பு என்பதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் வீரகசிரிப்பதனுடைய 3 பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. பண சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய புதல்வர் யோசித்த ராஜபக்சவுக்கு எதிராக தொடரப்பட்டிருக்கின்ற வழக்கின் மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் August 20 ஒத்திவைத்து கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இவ்வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ ரணதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் பொழுது பிரதிவாதியான யோசித்த ராஜபக்ச நீதிமன்றில் முன்னிலையாக இருக்கவில்லை. அவர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தன்னை சம்பத் மெண்டிஸ் விடயங்களை முன்வைக்கையில் எனது சேவை பெறுநர் சுகவீனமற்றிருக்கின்ற காரணத்தினால் இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை என கூறப்பட்டதுடன் வழக்கு விசாரணைக்காக வேறு திகதி ஒன்றை வழங்குமாறும் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். அதற்கமைய மன்றில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த மேல் நீதிமன்ற நீதிபதி வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணையை August 20 ஒத்திவைத்து உத்தரவிட்டார். அத்துடன் நேற்றைய தினம் சாட்சியம் அளிப்பதற்காக நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்த கடற்படை அதிகாரிகள் உள்ளிட்ட சாட்சியாளர்களை அடுத்த வழக்கு விசாரணையின் பொழுது நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு நீதிபதி இதன் பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட முன்னாள் தென்மாகாண பிரதம செயலாளர் பிணையில் விடுதலை என்பதான ஒரு செய்தியினையும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட முன்னாள் தென்மாகாண பிரதமர் செயலாளரான ரணுலு சந்திரசிரி டி சொய்சாவை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று 24 பிணையில் விடுவித்திருக்கிறது. அதற்கமைய தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான இரு சரீர பிணைகளை விதித்து நீதவான் அசங்கேஷ் போத்ரகம பிணை வழங்கி நேற்றைய தினம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருப்பதாக இந்த செய்தியை கூறப்படுவதை நாங்கள் காணலாம். மேலும் சந்தேகநபருக்கு வெளிநாடு செல்வதற்கும் நீதவான் இதன் பொழுது பயணத்தடை விதித்திருக்கிறார். தென்மாகாண அபிவிருத்தி அதிகார சபையினால் 2019 16.5 மில்லியன் ரூபாய் தென்மாகாண சபை உறுப்பினர்களின் நிதி ஒதுக்கீட்டை பயன்படுத்தி தென்மாகாணத்திற்கு பொது தன்னார்வ தொண்டர் சங்கங்களுக்கு நாட்காலிகளை வழங்கும் திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறித்த திட்டத்தின் பொழுது உரிய கொள்முதல் நடைமுறைகளிலிருந்து விலகி ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பு நிறுவனத்துக்கு சாதகமாக செயற்பட்டமை மற்றும் அதன் மூலம் அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சந்தேகநபருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவு குற்றம் சுமத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட முன்னாள் பிரதமர் செயலாளர் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்ற விடயம் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல நாங்கள் அடுத்ததாக மற்றொரு செய்தி குறித்தும் பார்க்க இருக்கிறோம். கொழும்பு துறைமுக நகரில் சீன பிரஜை படுகொலை, சந்தேக நபர்களின் சொகுசு ஜீப் வண்டி பாதுகையில் மீட்பு என்பதாக வீரகசரிப்பதிரையின் முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கொழும்பு துறைமுக நகரத்தில் சீன பிரஜை ஒருவர் கடத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையது என சந்தேகப்படும் சொகுசு ஜீப் வண்டி ஒன்று பாதுக்க பாலபூப்பி சந்தியிலிருந்து கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறது என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். மேலும் படுகொலை செய்யப்பட்ட நபர் கொள்ளுப்பட்டியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்ததுடன் இலங்கையில் வாகன விற்பனையில் ஈடுபட்டு வந்த சீன தொழிலதிபர் எனவும் தெரிய வந்திருக்கிறது. குறித்த ஜீப் வண்டியினுள் இரத்த கரைகள் காணப்பட்டதோடு அது இயங்கிய நிலையிலேயே கைவிடப்பட்டிருந்தது. கடத்தலுக்கு பின்னர் ஜீப் வண்டியில் வந்த 3 சீன பிரஜைகள் முச்சக்கர வண்டி ஒன்றில் கொள்ளுப்பட்டி பகுதிக்கு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். அவர்களை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டி சாரதியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அத்துடன் சிங்கப்பூருக்கு தப்பிச் செல்ல முற்பட்ட 2 சீன பிரஜைகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து அரசு புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு துறைமுக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயமும் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக, மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக அந்த விடயம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 14 சீன பிரஜைகளை கைது செய்ய கொழும்பு குற்றத்தடுப்பு

பிரிவு மற்றும் துறைமுக போலீசார் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். துறைமுக நகர பகுதியில் 22ஆம் தேதி இரவு மீன்பிடித்துக் கொண்டிருந்த 3 பிரஜைகள் சீன பிரஜைகள் மீது அங்கு வந்த மற்றொரு சீன குழுவினரால் தாக்குதல் நடத்தி கை கால் மற்றும் கண்களையும் கட்டி மூவரையும் கடத்தி சென்றதோடு இடைநடுவே இருவரை இறக்கிவிட்டு சென்றதார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக நேற்றைய நாளிலும் நாங்கள் பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தோம். இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகை இந்த விடயத்தினை ஒரு ஆசிரியர் தலைப்பாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. இரும்பு கர நடவடிக்கை என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அதாவது இந்த கொழும்பு கோட்டை துறைமுக நகரில் சீன பிரஜைகள் சிலரால் கடத்தி சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பார் என சந்தேகப்படுகின்ற சீன பிரஜையவர்களுடைய சடலம் எகலேகுடை கரந்தனை காட்டு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் அதிகாலை இந்த விடயம் கொழும்பு கோட்டை துறைமுக நகருக்கு மீன்பிடிக்க வந்த 3 சீன பிரஜைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதோடு தொடங்கியிருந்தது. இதனிலையில் தனியான பிரத்யேகமான சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டுள்ள கொழும்பு துறைமுக நகரத்தில் கட்டுக்காவல் அதிகம் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள் வாகனத்தில் ஆயுதங்களுடன் கும்பல் ஒன்று சென்று சிலரை தாக்கி கடத்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது மிக மோசமான குற்றச்செயலாகும். எனவே சைபர் குற்றங்களுடன் தொடர்புடைய பல நூற்றுக்கணக்கான சீனர்கள் அண்மை காலத்தில் கூட்டம் கூட்டமாக கைது செய்யப்படும் சம்பவங்கள் இலங்கையில் இடம்பெற்று வருகின்றன. அது மட்டுமல்ல, இலங்கையில் சீன தரப்பினரால் மேற்கொள்ளப்படும் கட்டுமான திட்டங்களில் சீனாவை சேர்ந்த தண்டனை பெற்ற கைதிகள் பணிக்கு அமர்த்தப்படுவதாக கடந்த தசாப்தத்தில் பரபரப்பான செய்திகள் வெளியாகியிருந்தன. சீன அரசு இதனை மறுத்துரைத்திருந்த போதிலும் அது குறித்து சிறுத்தைகள் நாட்டில் அவ்வப்போது எழுப்பப்படவில்லை. இந்த பின்புலத்திலேயே இப்போது நாட்டில் உள்ள சீனர்கள் ஆயுதங்களை கையாள்வது கும்பலாக அடாவடியில் ஈடுபடுவது பற்றிய செய்திகள் அதிகமாக பிரசுரமாகி இருக்கின்றன. எனவே ஆரம்பத்திலேயே இரும்புக்கரம் கொண்டு இதனை அடக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்ற விடயத்தினையே காலை முரசு பத்திரிகை ஆசிரியர் தலைப்பாக சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் தொடர்ந்து பேசலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

விளம்பர அடைவலையின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிட்டிருக்கின்றோம். அடுத்ததாக மற்றொரு செய்தி இடம்பிடித்திருக்கிறது. முஸ்லிம் காங்கிரசுடைய செயற்பாட்டை மையப்படுத்தியதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் காங்கிரசிலிருந்து ஹலீம் இடைநிறுத்தம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒழுக்க கட்டுப்பாடுகளை மீறி செயற்பட்டதாக கூறி அட்டாலி சென்னையைச் சேர்ந்த கட்சியினுடைய முக்கிய உறுப்பினரான எஸ் எல் ஏ ஹலீமின் கட்சி உறுப்பினர் உரிமை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதுடன் அவருக்கு எதிரான ஒழுக்காட்டு நடவடிக்கைக்கான காரணம் கேட்கும் அறிவித்தல் கடிதம் ஒன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நிசாம் காரியப்பரினால் நேற்று 24ஆம் தேதி அவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கட்சி தெரிவித்திருக்கிறது என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை ஒரு செய்தியை பிரசுரித்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முகநூல் மோசடி கும்பலில் 837,000 ரூபாவை இழந்த பெண் என்பதாக ஒரு செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். மட்டக்களப்பில் முகநூலில் 3 நாட்களில் நண்பனாக அறிமுகமான வெளிநாட்டவர் விலையுயர்ந்த பொருட்களை அனுப்பியதாக நம்பி பெண்ணொருவர் பெருந்தொகை பணத்தை இழந்திருக்கிறார். இதன்படி இணைய மோசடி கும்பலிடம் 837,000 ரூபாவை குறித்த பெண் இழந்துள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இதுபற்றி பல்வேறு தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. பெண்ணொருவரின் முகநூலில் லண்டனில் உள்ள வெள்ளைக்காரன் டான் என்ற வைத்தியர் கடந்த 13ஆம் தேதி இணைந்து கொண்டு நண்பர்களாக இருவரும் முகநூலூடாக கருத்துக்களை பரிமாறி வந்திருக்கிறார்கள். இதையடுத்து இந்த பெண்ணினுடைய கைத்தொலைபேசிக்கு கடந்த 16ஆம் தேதி கட்டுநாயக்க விமான நிலைய பகுதியில் இயங்கி வரும் வெளிநாடுகளிலிருந்து வரும் பொதிகளை விநியோகிக்கும் கம்பெனி என தெரிவித்து லண்டனிலிருந்து டான் ஒரு பொதியை அனுப்பியுள்ளதாகவும் அதில் பெருமதியான விலை உயர்ந்த பொருட்கள் உள்ளதாகவும் அதை சுங்க திணைக்களத்திலிருந்து விடுவித்து தர 87,000 ரூபாவை வங்கி கணக்கிற்கு அனுப்புமாறும் கோரப்பட்டிருக்கிறது. இதை நம்பி உடனடியாக பணத்தை அனுப்பிய பின் மேலும் 3 லட்சம் தேவை என்பதனையும் அனுப்பிய பின்னர் மேலும் கோரியதை அடுத்து பணத்தை இழந்த பின் சுதாகரித்துக் கொண்ட பெண் மோசடி கும்பலிடம் பணம் தர முடியாது என்று கூறிய பின் மீண்டும் அவர்களிடம் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்திய பொழுது அது துண்டிக்கப்பட்டிருக்கிறது என பணத்தை மோசடி கும்பலிடம் இழந்த பெண் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இவ்வாறு முகநூலூடாக இணையவழி மோசடி கும்பலிடம் பலர் 5 லட்சம் ரூபாயை இழந்துள்ளதாகவும் அறிமுகமற்ற முகநூல் மோசடிக்காரர்களிடம் அவதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்குமாறும் போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இவ்வகையான பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்தேச்சியாக இடம்பெற்றவர்களில்தான் இந்த வகையான ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் பதிவாகி இருக்கிறது. உணுகலை தோட்டத்தில் 7வது நாளாகவும் நீடிக்கும் பகிஷ்கரிப்பு என்பதான ஒரு செய்தி நாங்கள் காணலாம். சமூக வலைதளங்களிலும் இந்த செய்தி குறித்து பல்வேறு தகவல்களை காணக்கூடியதாக இருந்தது. ஹாலியல்ல உணுகல தோட்டத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சம்பவத்துக்கு நீதி கோரியும் கடந்த சனிக்கிழமை 18ஆம் தேதி தோட்ட தொழிலாளர்களால் ஆரம்பிக்கப்பட்ட வேலைநிறுத்த போராட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை 7வது நாளாகவும் நடைபெற்றிருக்கிறது. உணுகலை தோட்ட காரியாலயத்தில் பணியாற்றும் தோட்ட தொழிலாளி ஒருவரின் மகன் தோட்ட அதிகாரியால் தாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டு எழுந்திருக்கிறது. தாக்குதலுக்குள்ளான இளைஞர் உடனடியாக பதுளை அரசினர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஹாலியல்ல உணுகலை தோட்டத்தின் 4 பிரிவுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து கடந்த சனிக்கிழமை ஆரம்பித்த வேலைநிறுத்தம் தொடர்பாக நேற்று முன்தினம் வியாழக்கிழமை தொழில் திணைக்களத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து தொழிலாளர்களுடைய வேலைநிறுத்தம் நேற்று 7வது நாளாகவும் தொடர்ந்திருக்கிறது. மேற்படி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபருக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கும் வரை வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் தொழிலாளர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையிலும் ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருந்தது. ஊழியர் சேமராப நிதியத்தினுடைய சேவைகள் 2 நாட்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் ஊழியர் சேமராப நிதியத்தினுடைய சேவைகள் வழங்கப்பட மாட்டாது என தொழில் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. தொழில் திணைக்களத்தின் கணினி கட்டமைப்பில் அத்தியாவசிய பராமரிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி தொழில் திணைக்களத்தினுடைய தலைமை அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து அலுவலகங்களிலும் ஊழியர் சேமலாப நிதியத்தினுடைய நன்மை பணம் வழங்குதல் மற்றும் பதிவு சேவைகள் ஆகியவை குறித்த 2 நாட்கள் மேற்கொள்ளப்படாது என்று அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் மேற்படி 2 நாட்களில் சேவைகளை பெறுவதற்காக ஏற்கனவே நேரத்தை முன்பதிவு செய்தவர்கள் அடுத்த 1 மாத காலத்திற்குள் ஏதேனும் ஒரு அலுவலக நாளில் தொழில் திணைக்கள அலுவலகத்திற்கு சென்று தங்கள் முன்பதிவு செய்த சேவையினை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதாகவும் தொழில் திணைக்களம் அறிவித்திருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக இந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாக இருக்கிறது. 10க்கும் அதிகமான தேர்கள் சங்கமிக்கும் வருடாந்து ஆடித்தேர் திருவிழா பசறையில் எதிர்வரும் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம கந்தனுடைய வருடாந்த மகோற்சவத்தை முன்னிட்டு
ஊவா மாகாணத்தினுடைய பசறை பிரதேசத்தில் உள்ள முருகப்பெருமான் ஆலயங்களில் ஆண்டுதோறும் நடைபெறும் வருடாந்த ஆடித்தேர் திருவிழா எதிர்வரும் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற இருக்கிறது. சின்ன கதிர்காமம் என போற்றப்படும் அம்மணிவத்தை ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தினுடைய முத்தேர் பவனி பசறை நகரில் அமைய பெற்றிருக்கின்ற ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி கோயிலின் இரண்டு தேர் பவனிகள், கிகிரிவத்தை தோட்ட ஸ்ரீ கதிர்வேலாயுத ஆலயத்தினுடைய இரண்டு தேர் பவனிகள், டிமேரியா மாத்தன்னை பிரிவு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலய தேர், கோணக்கலை காவத்தை தோட்ட ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய தேர், மேலும் கல்குடாவத்தை முருகன் ஆலய தேர் ஆகியவை ஒன்று சேர்ந்து பசறை நகரில் சங்கமிக்கும் விஸ்தர நிகழ்வாக இந்த திருவிழா நடைபெற இருக்கிறது. ஆலய புனருத்தாபன பணிகள் காரணமாக எல்டப், காவத்தை, கோணக்கலை உள்ளிட்ட சில தோட்ட ஆலயங்கள் இந்த முறை ஆடி மகோற்சவ தேர் திருவிழா இடம்பெறவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் 10க்கும் அதிகமான தேர்கள் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் இந்த அபூர்வ நிகழ்வு இலங்கையில் தொன்று தொற்று பசறை பிரதேசத்திலே நடைபெற்று வருகின்றமை குறிப்பிட்ட நிகழ்வாகும். எனவே இந்த நிகழ்வு இடம்பெறவிருப்பதான செய்தியாக அந்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் முக்கிய இடம் பிடித்திருக்கிறது. அந்த தகவல்களோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். நாளைய தினமும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்தர் சபையின் முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 3058வது அத கோட்டிபதி லுத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 29, 40, 57, 68 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 29, 40, 57, 68 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசுகள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,03,800 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,86,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 4,944வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி கடகம் வெற்றி இலக்கங்களாக 14, 22, 24, 47 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி கடகம் வெற்றி இலக்கங்களாக 14, 22, 24, 47 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,80,42,080 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 67 லட்சம் ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 966வது சுப்பிரதன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட சுப்பிரதன சம்பதவின் வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 5, 5, 5, 4, 6, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 5, 5, 5, 4, 6, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 41,84,600 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,49,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 440வது ஜெயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 5, 4, 6, 0. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 5, 4, 6, 0. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசல்கள் 28 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 66,39,680 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 3,232வது சுபபோல் லோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து என் வெற்றி இலக்கங்களாக 2, 12, 53, 78 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து என் வெற்றி இலக்கங்களாக 2, 12, 53, 78 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேசிட்ல பின் விசேட இலக்கங்களாக 2, 5, 2, 0, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 2, 5, 2, 0, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 69,11,280 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,96,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 5,393வது சனிதாலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்களாக 31, 44, 67, 76 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்களாக 31, 44, 67, 76 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்ல பின் விசேட இலக்கங்களாக 7, 4, 0, 1, 9 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 7, 4, 0, 1, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 71,51,800 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,05,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,404வது கப்ருகுலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,408வது கப்ருகுலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 23 வெற்றி இலக்கங்களாக 8, 21, 24, 73 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 23 வெற்றி இலக்கங்களாக 8, 21, 24, 73 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,48,43,000 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 32,35,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 1,062வது சசரிலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 7, 32, 49 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 7, 32, 49 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 10 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 39,55,440 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாம் பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட சுபதோஷ குலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 374வது சுபதோஷ குலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி தனுசு வெற்றி இலக்கங்களாக 9, 51, 52 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி தனுசு வெற்றி இலக்கங்களாக 9, 51, 52 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 4, 2, 9, 5 தெரிவாகியுள்ளது.
ஆகியுள்ளது. மீண்டும் 4, 2, 9, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5 லட்சம் ரூபாய் பரிசு 2, 50,000 ரூபாய் பரிசல்கள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 994,460 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீர்லிக்கப்பட்ட 4,500வது கொவிசத்தல்லோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து W வெற்றி இலக்கங்களாக 15, 23, 38, 57 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து W வெற்றி இலக்கங்களாக 15, 23, 38, 57 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 83,52,760 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,41,98,689 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட மாஜன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 6,258வது மாஜன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து Y வெற்றி இலக்கங்களாக 1, 5, 5, 2, 0, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து Y வெற்றி இலக்கங்களாக 1, 5, 5, 2, 0, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 2, 1 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 2,44,31,680 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 2,29,06,952 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தனநிதானிய லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,288வது தனநிதானிய லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து U வெற்றி இலக்கங்களாக 4, 36, 49, 72 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 4, 36, 49, 72 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 60,13,560 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 9,31,63,175 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,606வது மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி சூப்பர் இலக்கம் 6 வெற்றி இலக்கங்களாக 7, 10, 36, 38 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வி சூப்பர் இலக்கம் 6 வெற்றி இலக்கங்களாக 7, 10, 36, 38 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 80,56,720 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து மெகா சூப்பர் பரிசாக 29,91,5,966 ரூபாயும் அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும் அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட ஹந்தான லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1,567வது ஹந்தான லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி மீனம் வெற்றி இலக்கங்களாக 4, 16, 27, 47 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மீனம் வெற்றி இலக்கங்களாக 4, 16, 27, 47 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு 1, 25,000 ரூபாய் பரிசல்கள் 17 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 95,37,660 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து 30,23,257 ரூபாய் சூப்பர் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அது சம்பதவின் வெற்றி முடிவு இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 833வது அத சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து Y வெற்றி இலக்கங்களாக 5, 2, 0, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து Y வெற்றி இலக்கங்களாக 5, 2, 0, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசல்கள் 2, 50,000 ரூபாய் பரிசல்கள் 52 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 47,88,000 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட ஜெயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 526வது ஜெயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 1, 13, 5, 9 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 1, 3, 5, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 2, 50,000 ரூபாய் பரிசல்கள் 38 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 72,09,120 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

புளியவத்திலிருந்து போல்வின் மனைவி ரோனிகா, மகள் தென்ஷிலா ஆகியோரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாரங்கள் சொல்லிருக்காங்க. அன்பான வணக்கம் சொல்லி சுரேஷ் நாவட்காடிலிருந்து நிகழ்ச்சி வந்திருக்காங்க. வணக்கம் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி ராஜன் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி பசரியூர் ஏஸ் பாலச்சந்திரனும் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. இனிய காலை நேர வணக்கம் அன்பிற்கினி அறிவிப்பாளினி ஸ்ரீ ஸ்ரூபி. நிகழ்ச்சி அனைத்தும் சிறக்கட்டும், நித்தமும் வசந்தம் ஒழிக்கட்டும் சொல்லி அட்டாப்பேட்டையிலிருந்து சிவச்சந்திரன் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. இனிமையான காலை பொழுது வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லி செங்கலடையிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரமும் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

0: ரசாதன கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு

பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் சிறுவர் உலகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தோற்று வழங்குவதற்காக உங்களுடன் ஜி ஆர். விடைபெற்று செல்லும் நானன்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: குடிஸ் எல்லாருக்கும் என் அன்பான இனிமையான ஒரு புதிய காலை பொழுதின் வணக்கங்கள். இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இணைந்திருக்க போகின்றோம் இப்பொழுது முதல் 10 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச சிறுவர் உலகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். நேரம் காலை 8:04 கொண்டிருக்கிறது. சூப்பரா சுறுசுறுப்பாக என்ஜாய் பண்ணி நீங்க உங்களுக்கு பிடிச்ச கதைகள் அதே போல பாட்டு படிச்சு காட்டுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பல விஷயங்களை என் கூட ஷேர் பண்றதுக்கு நம்ம எல்லாருமே கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். சோ நீங்க எழுப்பிருப்பீங்க நான் நினைக்கிறேன். நல்லா சாப்பிடுங்க, ரெடியாங்க. சோ கால் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. பேச நீங்களும் நிறைய பாடல்கள் கதைகளை சொல்ல போறீங்க. நான் ஜி ஆர் உங்களுடன் 10 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறேன். உற்சாகமான ஒரு காலை பொழுதோடு நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். நீங்க கேட்டுட்டு 102.6 102.8 வசந்தத்தின் சிறுவர் உலகம். சோ குட்டீஸ் மறந்துடாதீங்க. சோ இப்போ உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் ஒரு சூப்பரான ஒரு கதை சொல்ல போறேன். என்ன கதை அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது குரங்கு வந்து சொன்னிச்சாம், நான் சீக்கிரம் மேலே ஏறுவேன்னு மரத்துல பாஞ்சி ஏறிச்சாம். ஆனா பாதையிலே விழுந்துருச்சாம். ஓகே, ஆமா வந்து மெதுவாக யோசிச்சு ஏறி மேல போய் மாம்பழம் எடுத்துட்டு வந்துச்சாம். அப்போ இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, அவசரப்பட்டா காரியம் கெடும், பொறுமையா இருந்தா ஜெயிக்கலாம். ஓகே, எதுவாக இருந்தாலும் நாங்க பொறுமையா இருந்தா தான் ஜெயிக்க முடியும். அவசர அவசரமா எடுக்கிற முடிவெல்லாம் தப்பா தான் போகும். அதனால கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கால் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. www.vasamefm.org பக்கம் கூட இணைந்திருக்கலாம். இப்ப நாங்க சூப்பரான ஒரு பாடல் கேட்கறதுக்கு முதல் இப்ப யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இது? என்ன சாப்பிட்டீங்க? சொல்ல போறீங்க?
1: படிச்சிட்டீங்களா?
0: ஓகே, சூப்பரா நல்லா எழுதிட்டு 100 marks எடுக்கணும். ஓகேவா? ஓகேடா, பை டாலி, நெக்ஸ்ட் சாட்டர்டே சந்திப்போம். ஓகேவா?
1: தேங்க் யூ.
0: ஓகேடா, தேங்க் யூ தேங்க் யூ. உங்களுக்கு சூப்பரான ஒரு பாடல் வரும். யாரெல்லாம் இருக்காங்க பேர் சொல்லுங்க டக்கு டக்கு.
1: அபிலாஷனா, பிரதீபனா, மூர்த்தி மாமா, மகாதேவன் மாமா, மாமி அம்மா, மாமா அண்ணா, வசந்தம் சொன்னாங்க எல்லாத்துக்கும் அக்கா.
0: ஓகே, உங்களுக்காகவும் வருகிறது. நன்றி. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் தான் இது உங்களுக்காக 0112 2751 0112 2751 கால் பண்ணுங்க. இப்ப பாட்டு வருது, கேட்கலாம்.

சரி, ஸ்டெயின் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். 71 9 79 76 38.

0: நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஆதி திரைப்படத்தினுடைய பாடலை கேட்டுட்டு வந்திருக்கீங்க. நீங்க கேட்டுட்டு வசந்ததின் சிறுவர் உலகம் காலை பொழுது உச்சம் சுறுசுறுப்பாக சூப்பரான பாடலுக்கு எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மறந்துடாதீங்க இல்லாதவங்க மறுபடியும் சொல்றேன், நீங்க கேட்டுட்டு சிறுவர் உலகம் சோ உங்க வசந்ததோடு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சூப்பராக நீங்க கேட்டு ரசித்துக் கொண்டே இருக்கலாம். சோ கால் பண்ணுங்க, வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 01127750 அதே போல 01127750 கால் பண்ணுங்க. இப்ப இந்த கூட பேசுறதுக்கு எந்த குடிஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம். வெரி வெரி குட் மார்னிங். யார் இது? பிரதீக்ஷா. யாரு அம்மாவா பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்கற? அம்மாட வாய்ஸ் தான் கேக்குது, உங்களோட வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது, அதனாலதான் ஜியாரக்க அப்படி பேசு. சரி ஓகே. பிரதீக்ஷா சாப்பிட்டீங்களா? சொல்ல விரும்புறீங்களா? சரி சொல்லுங்க. கவிச்சானுக்கு சிறுவர் உலகம் சார்பா வசந்தத்தினூடாக ஹாப்பி பர்த்டே டு யூ கவிச்சான். ஓகேவா? ஓகே, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா கிட்ட கொடுங்க, பேசலாம். குட் மார்னிங் கவிச்சா, நான்
1: பேசுறேன்.
0: ஓகே, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே, என்ன கிரேட் படிக்கிறீங்க? சூப்பரா கேக்கலாம், வெட்டி என்ஜாய் பண்ணி போட்டோ பிடிங்க. இப்ப பாட்டு கேப்போம். யாரெல்லாம் இருக்கிறாங்க? எல்லாருக்காங்க கேப்போமா?
1: எல்லாருக்காகவும்
0: பாட்டு வருது. ஓகேவா? நினைக்கிறேன் இணைந்து. ஓகே, சோ இப்ப நாங்க பாட்டு கேட்டுட்டு மறுபடியும் உங்க கூட பேசுறேன்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிறுவர் உலகம்.

0: உலகம் திறந்து முடிந்திருக்கலாம். இப்பொழுது நேரம் 8:32.
1: காற்றலையில் முதல்வன்

0: செல்வம்
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: நினைச்சதெல்லாம் நிறைவேற போகுது. நீ நினைத்த இடத்த அடைய போறாய். ஈந்தாலும் உன்னை பார்த்து சிரிச்சவன் எல்லாம் இன்னைக்கு கண்ணீர் விட போறா. பில்லகிட்டே கேட்டு பாப்போம். பில்ல நானா?
3: உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி விட்டால் உலகே போட்டு இடிக்கும்.
2: இடிக்கிற காலம் எல்லாம் போயாச்சு. அந்த பதவி அப்படி சூப்பரா வச்சுக்கொள்ளும்னா என்ன செய்யணும் நானா?
3: அடே, வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவலடா. பிரச்சனையை முடிச்சுக் கொள்வோம்.

சூப்பரான ஒரு பாடல் கூலி திரைப்படத்துக்காக கேட்டுட்டு வந்திருக்கீங்க. நீங்க கேட்டுட்டு 102.6 102.8 உங்க சுமித்தின் சிறுவருக்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் காலை 8:37 கொண்டிருக்கிறது. சூப்பரான பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது உங்க வசந்தத்தின் சிறுவருக்கம் ஊடாக நீங்க கேட்டுட்டீங்க. சோ குட்டீஸ் ரெடி ஆயிட்டுங்க. சோ கால் பண்ணுங்க. இப்ப எங்க குட்டீஸ் யாரு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம். வணக்கம். அச்சோ வந்த வேகத்துல போயிட்டாங்க. சரி, இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க. ஹலோ, வணக்கம். சரி, ஓகே, அவங்களும் இல்ல. சோ நீங்களும் கால் பண்ணுங்க. பேசலாம். வலிமையில தொலைபேசி இலக்கங்கள் 0112-77-5001 அதே போல 0112-77-5101 கால் பண்ணலாம். சூப்பரான பாடல்கள், அது மட்டுமல்ல உங்களுக்கு பிடிச்ச தெரிஞ்ச பாடல்கள்ல பாடி காட்டலாம், கதைகளை சொல்லலாம். இன்றைக்கு என்ன நீங்க செய்ய போறீங்க அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். சோ நிறைய குடிசுக்கு எக்ஸாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நீங்க படிச்சிட்டீங்களா இல்ல படிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? நல்லா எக்ஸாம் செய்வீங்களா? நல்லா நீங்க எக்ஸாம் செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ அதையும் நீங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். சோ இப்போ கூட பேசுறதுக்கு யாரு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். சரி ஓகே, நம்ம இப்ப பாட்டு கேட்டுட்டு வரலாம். தொடர்ந்து எழுந்திருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம்.

ஹலோ வணக்கம். ஹலோ, சரி, ஓகே, குட்டீஸ் பேசுற மாதிரி இல்ல. ஓகே, நீங்களும் கால் பண்ணுங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0112-5101-0112-5101-2 கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் கூட அமைந்து நீங்க குட்டீஸ் கேட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா குட்டீஸ் பேரை ஆட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி வச்சிருங்க. ஓகே, நான் நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்வதற்கு தயாரா இருக்கிறேன். இப்போ ஒரு பாட்டு கேட்கறதுக்கு முதல் இன்னொரு காலர்ஸ் வந்திருக்கிறாங்க, அவங்க கூட பேசி பார்க்கலாம் எந்த குட்டீஸ் வந்திருக்கிறாங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ வணக்கம். சரி, ஓகே. ஹலோ வணக்கம். இப்போ நாங்க பாட்டு கேட்டுட்டு வருவோம்.

0: தானே வேணும்?
1: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக சிறப்பு ஆரம்பிக்கின்றார் இயக்குனர் கே. மகேந்திரன்.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மக்கள் சூடிய உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவினால் எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் புதிய தலைவராகவும் உறுப்பினராகவும் எம் கே சமான் ஸ்ரீரத்நாயக நியமிக்கப்பட்டுள்ளார். அதன் ஏனைய உறுப்பினர்களாக எம் பி ரோஹன புஷ்பகுமார் மற்றும் கே தவலிங்கம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான நியமன கடிதங்கள் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயகவினால் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து நேற்றைய தினம் கையளிக்கப்பட்டது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்காவில் 11 பேருடன் பயணித்த சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. விமானம் தரையிறக்க முயன்றபோது விபத்துக்குள்ளாகி தீப்பிழம்பாக வெடித்து சிதறியதில் பயணிகள் பலர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் உயிருக்கு போராடி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. வாஷிங்டனில் உள்ள சுசியா தீவுக்கு அருகிலுள்ள ஷாலோபே பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இது சியட் நகரிலிருந்து புறப்பட்ட 45 நிமிடங்களில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கன்மோர் ஏர் நிறுவனத்தினால் இயக்கப்படும் இந்த விமானம் ரோஷ் ஹார்பர் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது அதன் விமானி அவசரமாக தரையிறக்க முயன்றதாகவும் அதன் பின்னரே விமானம் தீப்பிடித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த நடை.

0: கொண்டிருப்பது சிறுவர் உலகம்.
1: ஓகே, சூப்பரான ஒரு பாடல் லோலி தோய்ந்தது. மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு குடிசல் ஆடமோடு இருப்பீங்க நினைக்கிறேன். என்னடா அந்த மனத்தாலத்தில் நான் ஜிஆர் உங்களோட இணைந்து இருக்கிறேன். 10 மணி வரைக்கும் நீங்க கேட்டுக்கிறது 102.6 சிறுவர் உலகம் கேட்க ஆரம்பிச்சுட்டே இருக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக உண்டாக முடிந்திருக்கலாம். ஸோ கால் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. எலும்பி எல்லாரும் எலும்பிருப்பீங்க, ஏழையா எலும்பிருப்பீங்க. ஓகே, பெரியவங்களை விட குடி தான் சீக்கிரமா எலும்புவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ 0102-7705-001 அதே போல 0102-7705-101 கால் பண்ணுங்க. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு எந்த குட்டீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் இது? சனஸ்கா, எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்ல சுகம். எத்தனை மணிக்கு எழுப்பினீங்க இன்னைக்கு?
2: நான் எழுப்பினேன் ஒரு 8 மணி மாதிரி எழுப்பினேன்.
1: ஏன் அப்படி எழுப்பினீங்க? போதுமா உங்களுக்கு? அதுக்கப்புறம் டீ, அப்புறம் பிஸ்கெட் எல்லாம் சாப்பிடணும்
2: தானே?
1: ஓகே. அம்மாங்க? ஓகே ஓகே. எக்ஸாம் எப்போ? எக்ஸாம் எப்போ உங்களுக்கு? ஓகே ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. நான் கேட்டேன் உங்களுக்கு எக்ஸாம் இல்லையா?
2: எனக்கு எக்ஸாம் வந்து முடிஞ்சிடுச்சு.
1: அப்படியா? செகண்ட் டைம் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சா? ஓகே ஓகே, சூப்பர். நல்லா எழுதிருப்பீங்க தானே?
2: ஆமா அக்கா.
1: ஓகே, அடுத்த முறை ரிசல்ட் சொல்லணும் எனக்கிட்ட. ஓகேவா?
2: ஆமா.
1: ஓகே ஓகே, இப்ப சொல்லுங்க.
2: விஜயனின் வருகை முறையிட்டனால அந்த அவங்க அம்மா அப்பாவுக்கு அவர்களை கொலை செய்ய முயன்றாங்க. அதனால அவங்கள ஆள் அடையாளம் செய்யறதுக்கு முயன்றாங்க. அதனால அவங்க வந்து அந்த விஜயனுக்கும் அவங்கள உள்ளிட்ட 700 தோழர்களுக்கும் தலையில மொட்டை அடிச்சாங்களாம். மொட்டை அடிச்சு அவங்கள ஒரு கப்பல்ல போட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு அனுப்ப சொன்னாங்களாம். அந்த கப்பலும் பல ஆண்டுகளாக சென்றுகிட்டே இருந்துச்சா. அப்ப அந்த கப்பல் வந்து கிறிஸ்துக்கு முன் 544 வந்து இலங்கையில வந்து ஒரு கடற்கரையில வந்து இருந்துச்சா. அப்ப அந்த கடற்கரைக்கு பேர் தெரியாதான். அவங்க வந்து விஜயன் வந்து அந்த நாட்டுல செம்மண் நிறமா இருந்துச்சுன்னா தம்பப்பண்ணி அப்படிங்கிற பேரா அந்த இடத்துக்கு வச்சாங்களாம். அப்ப அங்க யாராவது ஒரு மனிதர்கள் இருக்காங்களான்னு சொல்லி 700 தோழர்கள்ல ஒரு ஆள அனுப்புறாங்களா பாக்க சொல்லி. அவர் போனானா ஆனா திரும்பியே வரலையா. அந்த மாதிரி இன்னொருத்தரையும் அனுப்புனாராம். அவரும் போனாரா திரும்ப வரலையா. இந்த மாதிரி 700 பேரும் போனாங்களாம். விஜயனுக்கு ஒரே அதிர்ச்சியா. அதனால விஜயனும் வந்தாராம். வரும்போது அங்க ஒரு பெரிய குளக்கரை ஒன்று இருக்கா. அங்க வந்து அவங்க 3 பேரையும் குபேரிங்கிற ஒரு பெண் வந்து அடைச்சு வச்சுட்டாளா. அப்ப விஜயன் கேட்டாரா, ஏன் என்னோட நண்பர்களை நீ இப்படி அடைச்சு வச்சிருக்க
1: அப்படின்ட்டு.
2: அப்ப அதுக்கு குவேன் சொன்னானா, இந்த இடம் எனக்கு சொந்தமானது, இந்த இடத்துக்கு நீங்க யாரும் வரக்கூடாது, அப்படி வந்தா நான் இப்படித்தான் செய்வேன் அப்படின்ட்டு. அதனால இப்ப விஜயன் கேட்டாரா, நான் இப்ப நீ என்னோட நண்பர்களை விடுதலை செய்யணுமா இருந்தா நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு. அப்ப குவேன் சொன்னாலா, நீ என்னை திருமணம் முடிச்சுக்க
1: அப்படின்ட்டு.
2: அவளும் ஒரு இயக்கர் குலத்தை சேர்ந்தவளாம். அதனால அவர் தயங்கினாராம். செய்யறதுக்கு வழியே இல்லாம திருமணம் முடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவங்க 700 தோழர்களையும் விடுதலை செஞ்சிட்டாலாம். விடுதலை செஞ்ச 700 தோழர்களும் இப்படி நடந்திருக்கத கண்டு ஆச்சரியம் அடைந்தாங்களாம். அப்படி நடந்திருக்கும் போது ஒரே ஒரு அப்ப எல்லாரும் ஒரு யோசனை செஞ்சு

0: வச்சு எல்லாம் செஞ்சாங்களா? இப்படி செஞ்சுட்டு இருக்கும் போது விஜயனுக்கும் குவேனுக்கும் ஒரு நாள் திடீர்னு சண்டை வந்துச்சான். இந்த வரையும் குவேனி வந்து என்ன செஞ்சாரா, விஜயன் வந்து குவேனிய வெட்டிட்டாரா அந்த மாளிகையில இருந்து. பின்னர் பாண்டி நாட்டுல இருந்து ஒரு ராஜ ஒரு அரசனோட மகளை வந்து குவே எனக்கு விஜயன் வந்து திருமணம் முடிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. நன்றிக்கா.
1: அவ்வளவுதானா கதை? என்ன
0: வரணும்?
1: வாவ், அதுக்கான அத்தனை தகுதியும் உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா மெமரியில ரொம்ப சர்வா இருக்கு எல்லா ஸ்டோரியும். ஓகே சூப்பர். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேர் எல்லாரும் பேரும் சொல்லுங்க, பாட்டு கேட்கலாம். ஓகே, எல்லாருக்காகவும் பாட்டு கேட்கலாம். நன்றி, பாய் டார்லிங். அடுத்த முறை பேசலாம், ஓகேவா? வாரிசு திரைப்படத்துல இருந்து சூப்பர் பாடல், எல்லாருக்கும் பிடிச்ச பாடல், ரஞ்சிதமே.

0: வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வசந்தத்தின்

0: கொண்டிருப்பது சிறுவர் உலகம்.
1: அச்சோ அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை போ திரைப்படத்துக்காக நீங்க பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் சிறுவர் உலகம். சோ சூப்பரான பாடல்கள்லாம் ஒழித்து கொண்டிருக்கிறது. சோ நாங்க இப்போ நான் ஜியார் இப்ப உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஒரு கதை சொல்ல போறேன். இந்த மணித்தேலத்துல என்ன கதை அப்படின்னு சொல்லா 100 ரூபாய் நோட்டும் பென்சிலும். சோ இது கதை சூப்பரா இருக்கும், நீங்க கேளுங்க. ரொம்ப சவுண்ட கூட்டி வச்சு கேளுங்க. அது மட்டுமல்ல www.vasanthafilm.com பக்கம் கூட அகமணிந்திருக்கலாம். ஓகே, இவ நான் கதை சொல்ல போறேன், ரெடியா கேளுங்க. ஓகே, ஒரு 100 ரூபாய் நோட்டு, சரியா? அந்த நோட்டு சொன்னிச்சோம், நான் தான் பெரியவன் பெருசா சொன்னிச்சோம். அப்ப பக்கத்துல இருந்த 2 ரூபாய் பென்சில் நான் சின்னவன் தான் அப்படின்னு சொன்னிச்சோம். ஆனா நான் இல்லைன்னா டாக்டர் இன்ஜினியராக யாராலையும் முடியாதுண்டு அப்படி பென்சில் சொன்னிச்சோம். அப்ப 100 ரூபாய் நோட்டு என்ன பண்ணிச்சு, திடீர்னு கிழிஞ்சு போச்சோம். ஆனா பென்சில் தேஞ்சி தேஞ்சி 100 பேர கல்விக்கு கத்து கொடுத்துச்சா. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, நம்ம வேலையைத்தான் நம்ம மதிப்பு இருக்கு. நம்ம என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலையில தான் நம்மளுக்கு மதிப்பு இருக்கு, பணத்துல இல்ல. அப்ப நாங்க நல்லா படிக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதே போல லாயர் ஆகணும், டீச்சர் ஆகணும். இப்போ நீங்க கதை சொல்லணும், பாட்டு படிக்கணும், இதெல்லாம் நாம எல்லாரும் கேட்கணும். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு யாரு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். அச்சோ சரி, ஓகே, நம்ம பாட்டு கேட்டுட்டு வரலாம். சோ மறந்துடாதீங்க, நீங்க கால் பண்ணுங்க 0112-2705-0101. அதே போல இன்னொரு நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க, கால் பண்ணுங்க 0112-2705-0101. கால் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வசந்த சிறுவர்களுக்கும். இப்போ இங்க கூட பேசுறதுக்கு இன்னொரு கட்டிஸ் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாம். சரி, அவங்களையும் காணல. எல்லாரும் தூங்கிட்டீங்களா, எங்க போயிருக்கே அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு விளையாட போயிடாதீங்க. ஓகே, பாட்டு கேட்டு வரோம்.

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன்.

0: வணக்கம்,
1: யார் இது? ஹலோ
0: அனன்கா.
1: ஹலோ
0: ஹலோ,
1: யார் பேசுறீங்க?
0: அனன்கா.
1: அனன்கா, எங்க இருந்து பேசுறீங்க?
0: ஓகே,
1: சூப்பர் சூப்பர். சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டேன்.
1: ஓகே, என்ன சாப்பிட்டீங்க?
0: இடியாப்பம்.
1: வா, சூப்பர். நானும் இடியாப்பம் தான் சாப்பிட்டேன். டீ குடிச்சீங்களா?
0: அம்மா, டீ குடிச்சேன்.
1: ஓகே, வேற என்ன சாப்பிடுவீங்க?
0: டீ, பிஸ்கட்டும் சாப்பிட்டேன்.
1: ஓகே, வா, நிறைய சாப்பிடுங்க. நான் இடியாப்பமும் டீ மட்டும் தான் குடிச்சேன், பிஸ்கட் சாப்பிடல. உங்களுக்கு பிஸ்கட் பிடிக்குமா?
0: அம்மா.
1: ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, நல்லா சாப்பிடுங்க. எக்ஸாம் முடிஞ்சா உங்களுக்கு? சொல்லுங்க.
0: மன்னனுக்கு தந்தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: பாட்டு கேப்பமா? அடுத்த முறை நீங்க சூப்பரா இணைஞ்சு நல்ல பாடல்கள் கதைகள்லாம் சொல்லணும். ஓகேவா?
0: ஓகே
1: ஓகே டார்லிங், பாய்
0: பாய்.

0: சூப்பரா சொன்னீங்க. யாரெல்லாம் வீட்டை இருக்கிறாங்க?
1: அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா,
0: ஓகே,
1: நானே.
0: ஓகே, எல்லாரும் பாட்டு கேப்போமா? ஓகே, பாய்
1: பாய் அக்கா,
0: பாய்டா. சரி, இப்ப பாட்டு வருது.

0: ஓகே, நீதானே எனக்கு எல்லாம் என் செல்ல மகளே. சுபரான ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டிருக்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம். நேர்மை பொழுது காலை 9:48.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
2: இது மக்கள் சூடிய மகுடமே.
1: மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத்து

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஸோ நானும் இந்த ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு விடைபெற போகிறேன். அதுக்கு முதல்ல எங்களுடைய கடைசி குடிஸ் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். யார் இது?
2: சுபிக்ஷா மெத்ரே.
1: எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே. ஊர்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?
2: நல்லா இருக்கு.
1: ஓகே. என்ன சாப்பிட்டீங்க?
2: இப்பதான் நாங்க எந்திரிச்சோம்.
1: அப்படியோ, ரொம்ப லேட். நீங்க பரவாயில்ல, உங்களுக்கு லக் தான் பாருங்க, எங்க கூட பேசுவீங்க. சரி சொல்லுங்க, என்ன சொல்ல காட்ட போறீங்க?
2: பாட்டு.
1: ஓகே படிங்க.
2: அந்த இடம் அப்பா என்னை அழைத்து சென்றார். அங்கு ஒரு இடம், அங்கிருந்த குயிலும் மயிலும் ஆடி திரிந்தன. பொல்லா நிறைய புனுக்கு துணையும் எல்லாம் நின்றன. குட்டி மான்கள் ஒத்தக கிழங்கி கூட இருந்தன. சுரங்கு என்னை பார்த்து பார்த்து குரு என்றது. யானை ஒன்று காதை காதை ஆட்டி நின்றது. முதலை ஒன்று தொல்லை தூக்கி பார்த்து மூச்சு விட்டது. கரடி கூட உரிமை கொண்டு காலை தூக்கிச்சு. சிறுத்தை ஒன்று கோபத்தோட சீறி பார்த்தது. அங்கு எங்கள் அருகிலேயே சிங்கம் நின்றது. கரடி சிங்கம் புலியையும் கண்டு பயமில்லை. சூரனை போல் நின்ற அந்த துளியும் பயமில்லை. சென்ற அந்த இடம் உனக்கு தெரியவில்லையா? மிருக காட்சி சாலை தானே, வேற அங்குமில்லை.
1: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், நல்லா இருந்தது. என்ன கிரேட் படிக்கிறீங்க?
2: 3.
1: வாவ், சூப்பர் சூப்பர். நல்லா எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சா இல்ல? இப்ப தான ஸ்டார்ட்.
2: இப்ப தான.
1: ஓகே, நல்லா படிங்க, என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு ஃப்ரீயா ஃபுல்லா? ஓகே ஓகேடா, சூப்பர். பை. யாரெல்லாம் இருக்கறாங்க பாட்டு கேப்போமா? ஓகே, எல்லாருக்காகவும் பாட்டு கேப்போம். நன்றி. தொடர்ந்தும் நீங்க வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் புவனேஸ்வர் இணைந்திருப்பாங்க. இந்த நாள் நிமிடைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு குடிஸ்களும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் நீங்க வசந்தத்தோடு கிடைந்திருக்கலாம். நெக்ஸ்ட் சாட்டர்டே நான் சந்திக்கிறேன். ஸ்டே டூன் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய
2: நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்த மெஃபம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டின் மேல் சப்ரகமுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பொதுவாக வறட்சியான வானிலையே நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடக்கு, வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
0: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் இரு நாடுகளும் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். எனினும் இறுதி உடன்பாட்டுக்கு வருவதற்கு ஈரான் இன்னும் தயாராகவில்லை எனவும் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். வெள்ளை மாளிகையில் ஊடகவியலாளர் மத்தியில் உரையாற்றும் போதே டொனால்டு டிரம்ப் இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டார்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
4: நிமிர்ந்த நடை

0: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். வசந்த பார்வை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. வழமையாக வசந்த பார்வை நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு நபரை அழைத்து வந்து, துறை சார்ந்த ஒருவரை அழைத்து வந்து, மக்களுக்கு முக்கியமான விடயங்கள், மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களை நாங்கள் அலசி ஆராய்வது வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த காலத்துக்கு பொருத்தமான ஒருவரை தான் நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். காரணம், சோசியல் மீடியா. இன்று சமூக வலைதளங்கள் மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, எல்லோரும் சரி மூழ்கி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில், அதையும் தாண்டி சோசியல் மீடியா என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த வேளைகளில் அதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது. அந்த வகையில் எங்களோடு இன்றைய நாளில் கலையகம் வந்திருக்கிறார் விசாரணை பிரிவு அதிகாரி, இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழு டிலானி நடராஜா. வணக்கம் மேம்.
1: வணக்கம் புவனேஷ். வசந்தம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம். இன்றைய நாள் முக்கியமான பல விடயங்கள் பேசலாம். தொடர்ந்து மனித கொள்ளுங்கள் வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாளில் விசாரணை பிரிவு அதிகாரி இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழுவின் நிலானி நடராஜா அவர்கள் வந்திருக்கிறாங்க. திரு நிலானி நடராஜா அவர்களே, முதலாவது கேள்வி, இந்த சோசியல் மீடியா சமூக வலைதளங்களின் போக்கு எப்படியாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில்?
1: ஆம் புவனேஷ், அதாவது சமூக வலைத்தள பாவனை வந்து இன்றைய காலகட்டத்தில தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக மாறிவிட்டது. இதுல எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்க தெரியாத பல விஷயங்களை தெரிந்து கொள்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்க ஒரு ஆபத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேணும். ஏண்டா நிறைய பேர் வந்து எல்லாருமே கையெடுக்க தொலைபேசியோட தான் நாங்களோட வாழ்க்கையில ஒரு நாள்ல பெரும் பொழுத கழிக்கிறாங்க. ஆனால் எங்களது விசாரணைக்கு வருகின்ற எங்களோட அலுவலகத்துக்கு வருகிற விசாரணைகள் அடிப்படையில பார்க்க போனா நிறைய பேர் வந்து இந்த சமூக வலைத்தளத்துல ஆபத்துல தான் சிக்கி இருக்கிறாங்க. அப்படிதான் சொல்லுவேன், சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும். ஏதாவது இப்ப நீங்க சொல்ல ஏன் காரணம் நான் சொல்லணும்னு சொன்னா, ஒரு ஒரு விதமான ஒரு அட்ராக்ஷன் ஒன்று இருக்கிறது இப்பொழுது சமூக வலைத்தளங்கள்ல. முகநூல் என்று சொல்ல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்ற எல்லா இணையதளங்கள்லயுமே அதை பயன்படுத்துறது நல்ல நோக்கத்தை விட அதை தவறான முறையில பயன்படுத்துற நோக்கம் தான் இப்பொழுது அதிகரித்து கொண்டிருக்கின்றது. அதனாலதான் இணைய மோசடி வழக்குகள் எங்கள்கிட்ட வந்து அதிக அளவிலான இணைய மோசடி வழக்குகள் வருகிறதுக்கான காரணம் இப்பொழுது.
0: அதாவது சோசியல் மீடியான்னு பார்க்கும்போது சமூக வலைதளங்கள் இப்பொழுது எல்லாம் மூழ்கி போயிருக்கார்கள் இல்லையா, முன்னதாக இருந்தது போல இல்லாமல் இப்பொழுது அதிலேயே மூழ்கி போயிருப்பதன் காரணமாக பல பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்கிறார்கள். பல பிரச்சனைகளுக்கு சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளாக மற்றவர்கள் பாவித்துக் கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இது ஒரு சிக்கலான விடயம் இல்லையா. நாள்தோறும் பல பிரச்சனைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். அதாவது இந்த சோசியல் மீடியா வளர்ச்சி என்பது ஒரு பக்கம் நாங்கள் அதை பாராட்டி புரிந்து கொண்டிருந்தாலும் கூட அதில் இருக்கின்ற பாதகம் பற்றி தான் நாங்கள் அதிகமாக என்று பேசப்போகிறோம். காரணம் நீங்கள் விசாரணை அதிகாரி, உங்களுக்கு பல கேசஸ் வந்திருக்கும். ஸோ அது பற்றிய விஷயங்கள் நிறைய பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. மக்கள் சூடிய மகுடமே
1: ராகங்கள்

0: கலந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசைஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சி ஊரடுத்திருக்கின்றனர். எங்களோடு விசாரணை பிரிவு அதிகாரி, இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழுவின் பிலானி நடராஜ் அவர்கள், திரு பிலானி நடராஜ் அவர்களே, முதலாவது கேள்விக்கு தெளிவாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தீர்கள். இப்பொழுது சோசியல் மீடியாவில் நாங்கள் சம்பாதிக்கலாம், ஒரு உழைப்பு இருக்கிறது சொல்லி அந்த நோக்கத்திற்காக பலர் இப்பொழுது அதில் இறங்கி இருக்கிறார்கள். அது ஒரு கட்டத்தில் மன அழுத்தத்துக்கும் ஆளாகிறது இல்லையா? இந்த மாதிரியான கேசஸ் வந்திருக்காங்க உங்களுக்கு?
1: கண்டிப்பாக. என்னென்று சொன்னா, இப்ப ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருக்கிறது, தாங்கள் செய்யும் எல்லா விஷயங்களையும் காலை எழுந்த முதல் நீங்க பாத்துருப்பீங்க, கெட் ரெடி வித் அப்படி இப்படி எல்லாம் போடுவாங்க. கணப்பேர் இப்ப அந்த ஒரு இதுக்கு வழிகட்டுறோம். ஆனா என்னென்னு சொன்னா, நீங்க அதுல ஒவ்வொரு கமெண்ட்டையும் போய் வாசிச்சீங்கன்னு சொன்னா, நம்மளால உண்மையாவே அங்கால ஒரு பக்கம் மோனிட்டரைசேஷன், அதாவது பணம் வந்து கொண்டு இருந்தாலுமே, பேஸ்புக்கோ டிக்டோக்கோ எந்த நிறுவனத்தை எடுத்தாலும் வந்தாலுமே, அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக கூட சொல்ல போனா இதுல வந்து பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. நீங்க நிறைய டிக்டாக் பாத்திருப்பீங்க, பேஸ்புக் கணக்குகள் பாத்திருப்பீங்க. நீங்க பாக்குற அவ்வளவு பேர்லயும் ஒரு 75% கண்டிப்பாக எங்க ஆபீஸுக்கு வருவாங்க கம்ப்ளைண்ட் பண்ண. காரணம் என்னன்னா, அதுல போட்டுக்கிற கமெண்ட்களை தங்களால தாங்கிக் கொள்ள முடியாது, அப்படியான சந்தர்ப்பங்கள்ல வருவாங்க. இப்ப இதை நீங்க சொல்லலாம், அவங்க போடுவதால தானே நான் இந்த கமெண்ட் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி. இன்னும் இலங்கையில வந்து நிகழ்நிலை சட்டம், அதாவது ஆன்லைன் ஆக்ட் 2024 சட்டம் பாஸ் செய்யப்பட்டிருந்தாலுமே, இன்னும் அதற்குரிய கமிஷன் இல்லை. அந்த கமிஷன் வந்த பிறகுதான் நீங்க போய் டிரெக்டாக சட்ட ரீதியாக அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாம். ஆனாலும் இப்போது எடுக்கக்கூடியது என்னன்னா, நீங்க வந்து கமெண்ட்களுக்கு நீங்க எடுக்க முடியாது. ஆகையால நீங்கள் ஒரு பதிவை போடும் பொழுதோ, அல்லது ஒரு போட்டோவை நீங்கள் வீடியோ போட்டோவை போடும் பொழுதோ, அதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் எதிர்கொள்ளதான் வேண்டி வரும். ஏன்னா இலங்கையில வந்து நாங்கள் கண்டிப்பாக நீங்க உங்களோட போனுக்கு பேஸ்புக்கோ டிக்டோக்கோ போட வேணும் என்று எந்த நிலையிலும் அரசாங்கம் சொல்லவில்லை. இது வந்து வெளிநாட்டோர் ஆப், நீங்க சொன்ன மெட்டா கம்பெனி வந்து அமெரிக்கால தான் இருக்கு. இன்னும் அவர்கள் வந்து எங்களுக்கு, நாங்கள் பதிவு நீக்கங்களுக்கான ரிப்போர்ட்டுகளை தான் இங்கிருந்து அனுப்புறமே ஒழிய, அவங்க எங்களுக்கு சட்ட இதுகள் கொடுங்கன்னு சொல்லி இலங்கைக்கு அனுமதி தரவே இல்லை. அப்படியான சந்தர்ப்பத்துல நீங்க வந்து இவங்களுக்கு எதிராக செய்வது பிழைதான். நீங்க ஒரு போட்டோ போட்டிருக்கீங்கன்னா, அதுல வந்து நான் உங்களை கேரக்டரைசேஷன் சொல்லணும், கேவலப்படுத்தியோ தரம் தாழ்த்தியோ நான் கதைக்க முடியாது. ஆனால் நான் இதையும் எதிர்கொள்ளத்தான் வேண்டி வரும் என்கிற ஒரு மனநிலையில, மனப்பக்குவத்தை எதிர்கொண்டுதான் நாங்கள் இந்த சோசியல் மீடியாவில் பதிவுகளை போட வேண்டும்.
0: நீங்கள் சொல்வது போல அது மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் போடுவதன் காரணமாக அதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது. அந்த கமெண்ட்ஸ் நிமித்தம் ஒருவர் வாக்குமூலத்தை கொடுத்து விட்டு ஏதாவது செய்து கொண்டால், அநேகமான விஷயங்கள் நடக்கிறது, அப்படி செய்து கொண்டால் அந்த குறித்த நபருக்கான தண்டனை கிடைக்குமா?
1: கண்டிப்பா, அது தண்டனை வேற விஷயம். சொல்லுங்க, ஒருத்தர் கமெண்ட் போட்டா ரெண்டு மட்டுமே நாங்கள் சட்டத்தின் முன் அவரை நிறுத்த முடியாது. ஆனாலும் அதற்கு அதையும் தாண்டி நீங்க ஒருத்தரை மிரட்டுறீங்க, கொலை மிரட்டல் விடுக்கிறீங்க, அல்லது நீங்க சொல்லுங்க ஒரு காதலனோ காதலியோ புகைப்படங்களை பரிமாற்றம் செய்து கொள்ளும் பொழுது, உதாரணமாக பரிமாற்றம் செய்யும் பொழுது ஏதோ ஒரு கட்டத்துல பிரேக்அப் பண்ணின பிறகு, அதே வந்து அந்த காதலன் வந்து வெளியில விடுறது மிகப்பெரிய தவறு. அதாவது அதுக்கான ஆக்டுகள் இருக்குது, 365 இலங்கையில சட்டங்கள் இருக்கு, கேபி பிரிவுகள் இருக்கின்றன. அதன்படி உங்களுக்கு ஒருத்தர் வந்து, இப்ப நான் சொல்ல போனா, எனது குழந்தையின் படத்தை நான் பேஸ்புக்கோ வாட்ஸ்அப்லயோ போட முடியாது. ஏன்னா 18 வயசுக்கு உட்பட்டவர்கள் வந்து அரசாங்கத்திட சொத்து, நாங்கள் வந்து பாதுகாவலர்கள் மட்டும்தான். எனவே நான் கூட ஆசியா பிள்ளையில படத்தை போடுறதுனால பிழைதான் அது. ஆனா அது சம்பந்தமாக ஏதாவது கூடவே எங்களுக்கு பெற்றோர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பிள்ளையோட படத்தை எப்படி போட்டு செய்யறாங்க, நாங்கள் ஒரு தொழில் செய்யறோம், எங்களோட தொழில எங்களோட எதிரிகள் வந்து எங்களோட பிள்ளையோட படத்தை போட்டு செய்யறாங்க அப்படின்னா, முதல் வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் எடுக்கவே யோசிப்பாங்க. ஏனென்றா கம்ப்ளைண்ட் எடுத்தா முதல் ஆக்ஷன் உங்கள் மேலதான் எடுக்க வேணும். ஏன்னா நீங்க வந்து பிள்ளையோட பாதுகாவலர் மட்டும்தான், பிள்ளைகள் வந்து அரசாங்கத்துக்குரியவர்கள். அப்ப நாங்க பாதுகாவலர் இருக்கிற பட்சத்துல எப்படி அந்த பிள்ளையோட அனுமதி இல்லாம படங்கள் போடுவீங்க? அதற்கு பிறகுதான் அவங்க அடுத்த ஆக்ஷனை குறிப்பிட்ட அந்த நபரை வர வச்சு, நீங்கள் இப்படி செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு எதிராக இப்படி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டம் அதற்கு பிறகு தங்களது கடமைகளை செய்து கொள்ளும்.
0: நிச்சயமாக இன்னும் பல விடயங்கள் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சி ஒரு இடத்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சி நாங்கள் முக்கியமாக சமூக வலைதளங்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு டிலானி நடராஜ் அவர்கள் இணைந்து கொண்டு பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சொன்னீங்கமே இந்த மாதிரி போஸ்ட் போடுவதுதான் முதல் படி சில பிள்ளைகளை. உதாரணத்துக்கு போஸ்ட் போடுவது பிடி என்று சொன்னாலும் கூட ஒரு கட்டத்தில் இது வீரியமாகி, அதாவது நாங்கள் ஒரு பதிவை பதிவிடுகின்றோம், அதன் மூலமா எங்களுடைய தகவல்களை நாங்கள் வெளியே அனுப்புகிறோம். இப்படி இருக்கும்போது இன்னமொரு விஷயம் இருக்குது, இதில் பாருங்கள், சோசியல் மீடியான்னு சொல்வது அந்த தருணத்தில் வைரல் ஆகுவது. நாங்கள் ஒரு படத்தை பதிவு செய்து அதுக்கான ஒரு வேறு படத்தை எடிட் பண்ணி ஏதோ செய்து, இப்போ ஏஐ டெக்னாலஜி அதை பற்றி நிறைய பேச விடுறாங்க. அப்படி வந்த பிறகு அந்த நொடி பொழுதில் அது வைரலாகி நாங்கள் நினைக்கிறதை தாண்டி போய்விடும். அதுக்கு பிறகு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை எடுத்து அதை நிவர்த்தி செய்வது என்பது அந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கும் இல்லையா?
1: கண்டிப்பாக.
0: அந்த மாதிரி கேஸ்
1: இப்படிதான். இப்போ நீங்கள் சொன்னது போல நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபேஸ்புக் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள், உடனடியாக நாங்கள் டிலீட் பண்ணுறோம்லாம் சொல்கிறீங்க. ஏன் ஆனால் இது இவ்வளோ காலம் நீங்கள் டிலே ஆகுதுன்னு கேட்டால், நாங்கள் சொன்னது போல அந்த குறிப்பிட்ட மெட்டா நிறுவனங்கள் வந்து இன்னும் எங்களுக்கு அனுமதி தந்து இல்லை. ஆனால் டிக்டாக் டெலிகிராம் போன்றவை எங்களுக்கு இமீடியட்டாக அனுமதி அளித்து இருக்கிறாங்க, நாங்கள் டிலீட் பண்ணலாம். மற்ற சில ஆபாச இணையவளத்தளங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் இமீடியட்டாக ரிப்போர்ட் பண்ணி அதுகளை எடுத்துருக்கிறோம். அதாவது அந்த லிங்குகளை பிரேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள் புவனேஷ், இப்போ நான் ஒரு நீங்கள் இதேத்தான் ஒருத்தருக்காக பொழுதுபோக்காக செய்து கொண்டிருந்தா, நான் நீங்கள் அதில் லிங்க் அழித்த உடனே அடுத்த செகண்ட் இன்னொரு லிங்க் கொண்டு கிரியேட் பண்ணிடுவார்கள், இன்னும் ஒரு பதிவேற்றம் செய்வாங்க. ஆகையால் தான் நாங்கள் சொல்கிறது, உங்களுக்கு நாங்கள் இம்மீடியட்டாக அழித்து தரோம், ஆனால் சம்பந்தப்பட்ட அந்த நபர் இதை யார் செய்கிறாரோ அவருக்கு எதிராக நீங்கள் கண்டிப்பாக போலீஸில் முறைப்பாடு கொடுக்க தான் வேண்டும். இப்போ இலங்கை சர்ட் நிறுவனம் வந்து அதாவது இப்போ ரொம்ப ரகசியமான தன்மையில தான் விசாரணைகளை செய்வோம். நாங்கள் வந்து இப்படி பப்ளிக்காக கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டோம், ரொம்ப ப்ரைவேட்டாக தான் இருக்கும் எங்களோட எல்லா விதமான இன்வெஸ்டிகேஷன்ஸுமே. அப்படியான பத்து சந்தர்ப்பங்கள் நாங்கள் சொல்கிறது வந்து ஓகே, நீங்கள் இப்போ சில பெண்கள் வந்து வெளியில் வரமாட்டாங்க. இப்போ இன்றைக்கு காலையிலுமே எங்களுக்கு வந்த ரெண்டு மூணு கால்ஸ் எடுத்தது என்னன்னு சொன்னேன்னா, எனக்கு வீட்டை விட்டு வெளியே வர இயலாது, நான் வந்து குறிப்பிட்ட இந்த சமூகத்தை சேர்ந்த பெண், எனது குடும்பம் வந்து இப்படி கட்டுப்பாட்டுகள் இருக்கு,
0: அரசாங்கத்தாலும்
1: போய் நாங்க கணக்கு அவங்களுக்கு செஷன்கள் நாங்கள் நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம். ஆயினும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஒரு டிக்டாக் கேஸ்னா கண்டிப்பாக அவங்க எங்களுக்கு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இலங்கையில் அரசாங்க அனுமதி பெற்ற ஒரே அமைப்பு வந்து ஸ்ரீலங்கா எஸ்ஆர்ட் எங்கட நிறுவனம் தான். அப்போ நீங்கள் எங்களுக்கு தான் ரிப்போர்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ நீங்கள் எங்கே சிஐடி அந்தந்த பிரதேசத்துக்குரிய சிஐடிக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணினாலும் அந்த கம்ப்ளைண்ட்கள் அவ்வளவுமே கடைசியாக ஹெட் ஆஃபீஸ் கொழும்புக்கு எங்களுக்கு தான் வந்து சேரும். என்ன நான் சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் சமூக வலைத்தளங்களை பாவிக்கவே வேணாம்னு சொல்லுங்கள், பாவனை செய்யுங்கள். ஆனாலும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு சிலர் பேரோட உதாரணமாக நான் ஒரு கேஸ் சொல்கிறேன், 5000 பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க எனது புகைப்படத்தை பயன்படுத்தி ஒரு ஃபேக் அக்கௌண்ட் பயன்படுத்தி செய்துடுறாங்க, ஃபேக் அக்கௌண்ட்ல என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேட் பண்ணுறாங்க. எப்படி உங்களோட தரவு போச்சுது? உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல 5000 பேர் இருக்காங்க. எங்களுக்கு இலகுவா என்று சொல்லுங்க, 5000 பேரை நாங்கள் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண மிகவும் கடினம். ஏன்னா அந்த உண்மையாக அந்த 5000 பாதிக்கு பாதி பேர் நமக்கு தெரியாதவங்க. ஏன் நீங்கள் அவங்களை ஆட் பண்ணீங்கன்னு கேட்டால், என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஆட் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மேபி அதுவுமே ஃபேக் அக்கவுண்ட்களா இருக்கும். ஆகையால நீங்க உங்களது அக்கவுண்ட்களோட ரகசிய தன்மையை பேணுங்க. நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, உண்மையாகவே இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா, இவங்க உங்களோட தொழில் புரியுற இடத்துல வேலை செய்யறவங்களா, அப்படியாண்டா மட்டும் நீங்க ஆட் பண்ணுங்க. மேபி அவங்களோட பேர்லயும் ஒரு 10 ஃபேக் அக்கவுண்ட் இருக்கலாம். அப்ப நீங்க 5000 பேர் வச்சிருக்கிறது பெருமை. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, இவ்வளவு அது இல்ல பெருமை. உங்களோட ரகசியத்தன்மை பாதுகாக்கப்படுகிறதா? எங்களுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண இயலுமா? இப்போ ஒரு ஆளுக்காக நாங்க இந்த 5000 அக்கவுண்ட்ஸையும் கோ த்ரூ பண்றது மிகவும் கடினமான ஒரு விஷயம். ஒரு 300 பேர் என்றா, அந்த 300ல எங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுதான் நீங்க சொல்றது போல ஏன் நீங்க கம்ப்ளைண்ட்
0: எடுக்கிறது. அழகான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கள். இன்னும் பல விடயங்கள் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.

0: உலகின் நட்சத்திரம்
1: தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம் குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல் தர

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: இது மக்கள் சூடிய மகுடமே.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: சுமார் 110 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கொக்கெயின் போதைப்பொருளுடன் வெளிநாட்டு பிரஜையொருவர் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் 79 வயதான ஸ்பெயின் நாட்டு பிரஜை என தெரியவருகிறது. விவசாய பொறியியலாளரான இவர் கடந்த 22ஆம் தேதி சியாரா லியோனிலிருந்து அடிசபாபா மற்றும் டோஹா வழியாக கட்டாயாவேசுக்கு சொந்தமான QR 654 எனும் விமானத்தினூடாக கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் இலங்கை சுங்கம் முதற்கட்ட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் சந்தேக நபரையும் கைப்பற்றப்பட்ட கொக்கெயின் போதைப்பொருளையும் மேலதிக விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: ரொமேனியாவின் வானெல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த ரஷ்யாவின் ஆளில்லா விமானம் ஒன்றை ரொமேனிய போர் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தியுள்ளது. யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பு ஆரம்பத்திலிருந்து ஊடுருவிய ஒரு ஆளில்லா விமானத்தை கிழக்கு ஐரோப்பிய நாடு இடைமறித்தது இதுவே முதல் சந்தர்ப்பம் என அந்நாட்டு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவும் யுக்ரைனும் தினமும் நூற்றுக்கணக்கான ஆளில்லா விமானங்களை அனுப்பி வருகின்ற நிலையில் குறித்த ஆளில்லா விமானத்தை ருமேனிய போர் விமானம் சுட்டு வீழ்த்துள்ளமை சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சி ஒரு நடந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு திரு டிலானி நடராஜா அவர்கள் நடந்திருக்கிறார்கள், விசாரணை பிரிவு அதிகாரி, இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழுவின். நீங்கள் சொன்னது போல நாங்கள் அந்த விசாரணைகளை பற்றி பேசியிருந்தோம், பல விடயங்களை பேசியிருந்தோம். உண்மையிலேயே இப்பொழுது இருக்கின்ற தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக இதை கருத்தில் கொண்டு மெட்டா நிறுவனமாக கூட இருக்கலாம், பல முறைகளை வைத்திருக்கிறது, ப்ரொஃபைலை மறைத்துக் கொள்ள முடியும், எங்களுடைய பர்சனல் டீடைல்ஸை யாருக்கும் பார்க்க முடியாது போன்ற பல விஷயங்கள் செய்திருக்கிறது. அதை தெரியாமல் செய்து கொள்வதுதான் இங்கே பிரச்சனை இல்லையா? சரியான முறையில்
1: அதாவது இப்ப நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, வாட்ஸ்அப் ஹேக் செய்யறாங்க. ஏன் ஹேக் செய்யறாங்க? இப்போ நீங்க தொழில் புரியுற இடத்துல நீங்க ரொம்ப பிஸியான ஒரு நபர், உங்களே சொல்ல போனா நீங்க ஒரு பிஸியான நபர், உங்களுக்கு ஒரு கால் ஒன்று வருது, இப்படி மீடியா சம்பந்தமான ஒரு இதுக்கு டக்குன்னு நீங்க ஓடிபி ஒன்று வரும் சொல்லுங்க, ஓடிபி ஒன்று வரும் சொல்லுங்கன்னு உடனே சொல்லிடுறாங்க. ஆனா ஓடிபி என்றால் என்ன? ஒன் டைம் பாஸ்வேர்ட், அதிலே வரும் டூ நாட் ஷேர், தயவு செய்து யாரிடம் பகிராது. அதையும் மீறி பகிர்ந்து கொண்டு அந்த அக்கவுண்ட் ஹேக் செய்யப்பட்ட பிறகு எங்கள்கிட்ட வருவாங்க. வாட்ஸ்அப் என்று சொன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட எங்க ஆபீஸுக்கு வந்தீங்கன்னா ஒன்று அல்லது ரெண்டு மணி நேரத்துக்கு இடையில நாங்க அதை மெயில் எடுத்து தருவோம். தூர பிரதேசங்களுக்கெல்லாம் வர கஷ்டம், அப்ப நாங்க இமெயில் மூலமா கைட்லைன்ஸ் அனுப்புறது. ஆனாலும் இதுகளை வந்து நாங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்ளோம். ஏன்னா நாங்க ஏன் ஷேர் பண்ணணும்? இப்ப நீங்க கேட்கலாம், இது வந்து ஒன் டைம் யாரிடம் பகிர்ந்து கொள்ள கூடாதுன்னு சொல்றீங்க, ஏன் கேக்குறீங்க அப்படின்னு மட்டும். அதையும் மீறி நீங்க கொடுத்தாலும் கூட நீங்க உதாரணமா நான் வாட்ஸ்அப்பே நான் திருப்பியும் எடுக்கிறேன், நீங்க பாருங்க அதுல செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு, டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். அப்ப அதன் மூலமாகவே வந்து உங்களோட வாட்ஸ்அப் வந்து இன்னும் செக்யூர் ஆயிருக்கும். அந்த கோடு இல்லாம அந்த ஹேக் செய்த நம்பருக்கு உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ள போக முடியாது. அப்ப அதெல்லாம் கூட எங்க ஆபீஸுக்கு வந்த பிறகு இப்படியான இதுகள் இருக்குதான்னு கேட்பாங்க. நீங்கள் கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம், எல்லா சோசியல் மீடியாலையும் டூ ஃபேக்டர் போடுறது, லாகின் டிவைசஸ் செக் பண்றது, இமெயில், கூகுள், கூகுள் அக்கௌண்ட்ஸ்ல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட போன்ல இருக்குது.
0: நிச்சயமாக நீங்க சொன்னது போல ஒரு அதில் இருக்கின்ற சரியான முறைகள் நாங்கள் பயன்படுத்தல், பாதுகாப்பு இருக்கிறது, அதை நாங்கள் சரியான முறைகள் பயன்படுத்துதல். உண்மையிலேயே அதே போலதான் நீங்க இந்த வாட்ஸ்அப் விஷயத்தை நாங்கள் மீண்டும் கதைக்க வேண்டும். வாட்ஸ்அப் மூலமாக நாங்கள் நேயர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விடயம் தான், ஒருவரை வாட்ஸ்அப்பை ஹேக் செய்வது என்று சொல்வது அவர்களிடம் இருக்கின்ற தொடர்புகளை வைத்து அவரிடம் பணம் பறிக்கும் நோக்கம் அதிகமாக. சமீபத்தில் நானும் இரண்டு மூன்று நபர்களை எப்படி பார்த்திருந்தேன், அதாவது அவருடைய நம்பர்ல இருந்து எங்களுக்கு மெசேஜ் வருது, அவசரம் எனக்கு ஒரு 10,000 போடுங்க, 1,00,000 போடுங்க. அப்ப இப்படியான விஷயங்களை நேர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன?
1: அதான் சொன்னது போல குறிப்பிட்ட ஒரு நபரோட அக்கௌண்ட் ஹேக் ஆகினா முதல்ல அந்த நபர் என்ன செய்யணும்னா தங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ் வீட்டாக்கிட்ட சொல்லி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், பேஸ்புக் போஸ்ட் போடலாம், குறிப்பிட்ட இந்த நம்பர் ஹேக் ஆயிருக்கு, தயவு செய்து காசு போடாதீங்கன்னு. ஏன்னா இது கூட ரெண்டு வருஷமா நடந்து கொண்டிருக்க ஒரு பெரிய இஷ்யூ. நாங்களும் எவ்வளவு சொல்றோம், ஆனாலும் மக்கள் கொஞ்சம் இதுல லக்கா தான் இருக்கிறாங்க. அதாவது சமூகத்துல இருக்க பெரிய ஆக்கள் தான் அக்கௌண்ட்ஸ் தான் கூட ஹேக் ஆகும். சாதாரணமாக நான் எதிர்பார்க்காத ஒரு நபர் திடீரென்று சுற்றுத்தாருக்கு அறிவிக்கணும்.

0: இப்படி எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள், இப்படி நான் கதைச்சு நான் அவங்களோட நம்பர் எடுத்து இப்படி பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி உண்மையா மிக பாராட்டுக்குரிய விஷயங்கள் தான். அதே அதனால தான் நடிகர் சொல்றது வாட்ஸ்அப்ல டூ ஃபேக்டர் போட்டு செக்யூர் பண்ணிக்கொள்ளுங்க. ஈவன் அவர் ஹேக் பண்ணினா கூட அவருக்கு வந்து உங்களோட அனுமதி இல்லாம அந்த நம்பர் வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த நம்பர் இல்லாம அவரால் உள்ளுக்கு போக முடியாது.
1: நிச்சயமாக மூன்று பேரும் இல்லையா டூ ஃபேக்ட் போட்டுக்கொள்ள வேண்டும். அதே போல குறித்த நபர் யார் நபர் யாருடைய வாட்ஸ்அப் ஹேக் செய்யப்பட்டதோ அவர் ஒரு போஸ்ட் பதிவே செய்து கொள்ள வேண்டும். அதே போல நாங்கள் காசு போடுபவர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு விஷயம், ஓடிபியை கொடுக்கக்கூடாது. இன்னும் பல விடயங்கள் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.

0: அழகில் இனி ரகசியம் அல்ல. வலுவான இரும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
1: காங்கிரஸ் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது. 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான்.
2: அபிலாஷன், நினைச்சதெல்லாம் நிறைவேற போகுது. நீ நினைத்த இடத்த அடைய போறாய். ஈந்தாலும் உன்னை பார்த்து சிரித்தவன் எல்லாம் இன்னைக்கு கண்ணீர் விட போறான். பில்லகிட்டே கேட்டு பாப்போம். பில்ல நானா?

0: வசந்த பார்வை நிகழ்ச்சி இருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் மிக முக்கியமான விடயங்கள் சோசியல் மீடியா பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். சோசியல் மீடியாவில் இருக்கின்ற பாதிப்புகள், அதை நாங்கள் எப்படி அதிலிருந்து மீள்வது, அது ஒரு பிரச்சனை வரும்போது அதை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவது போன்ற பல விஷயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய திரு டிலானி நட்ராஜ் அவர்கள், நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் வாட்ஸ்அப் பற்றி நாங்கள் நிறைய பேசியிருந்தோம், சோசியல் மீடியா பற்றி நிறைய பேசியிருந்தோம். உதாரணமாக உங்களது அலுவலகத்துக்கு அதிகமாக வருகின்ற பிரச்சனை என்னவாக இருக்கிறது?
1: அதிகமாக வந்து இணைய பண மோசடினு நாங்க சொல்லலாம். நீங்க கேட்டிருப்பீங்க ஆன்லைன் ஸ்கேம்ஸ், ஆன்லைன் லோன்கள் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நீங்க வந்து உங்களுக்கு சொல்லுங்க, நீங்களே நோட் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஒரு ஃப்ரெண்டோட நீங்க கதைச்சிட்டு இருப்பீங்க, ஒரு ஷர்ட் ஒன்னு வாங்கணும் அல்லது ஒரு சாரி ஒன்று வாங்கணும். கொஞ்ச நேரத்துக்கு போய் பார்த்தா ஃபேஸ்புக்ல அதுக்கான இதுகள் வரும், ஒரு கூகுள்ல அப்படி இது வரும். ஏன்னு சொன்னா எல்லாமே கனெக்டட் நமக்கு தெரியும். அதாவது இப்ப ஒரு டிராபிக்ல இருக்கிறவங்க எப்படி நமக்கு தெரியுது முன்னுக்கு இவ்வளவு டிராபிக் இருக்குதுன்னு? அவ்வளவுமே ஜிபிஎஸ் லொகேஷன் வந்து ட்ராக் பண்ணுது, நான் போற முதல் கொண்டு இல்ல அதுலதான் நாங்க கண்டுபிடிக்கிறோம். அப்ப அந்த மாதிரியான பேசிக் அது வந்து போன் பயன்படுத்துற எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒன்று. இதுக்காக கண்டிப்பாக நீங்க சைபர் கிரைம் தான் படிக்கணும் வேண்டிய இல்ல, இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயமா தான் நான் கருதுறேன். அப்ப நீங்க அதுகளை கொஞ்சம் பேசிக் நாலேஜ்களை நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேணும். இப்ப இதையும் மீறி இணைய மோசடியில நீங்க எப்படி சிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆன்லைன்ல நாங்க வந்து பேட்டது எனக்கு மச்சான ஒரு அவசர பணத்தை வேறு ஒரு 5000 தாங்க பத்தியிருந்தா, அதுக்கப்புறம் நீங்க போய் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல வந்து உங்களுக்கு அது சம்பந்தமான ஆன்லைன் லோன் 5 நிமிடத்துல, ஏன் எனக்கு கூட வந்திருக்குது ஆன்லைன் லோன் 5 நிமிடத்துல எடுக்கலாம் எடுக்கலாம்னு சொல்லி அப்படியெல்லாம் வந்திருக்குது. அது இது இல்ல, நீங்க அதை கிளிக் பண்ணி போகும் பொழுது தான் உங்களுக்கு போலீஸ் பிரச்சனை ஆரம்பமாகுது. காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க கிளிக் பண்ணி ஓகே நான் நினைச்சுக்கிறேன், ஓ நான் ஏன் ஃப்ரெண்ட் எடுக்க இதுல ஆன்லைன்ல 5 நிமிஷத்துல தானு சொல்றாங்க தானே, சரி ஓகேன்னு அதுல உண்மை தன்மை நண்பகத்தன்மையை தேட மாட்டோம். டக்குன்னு கிளிக் பண்ணி காசு எடுக்கிறதுக்காக போயிடும். நீங்க அதுல பாருங்க காசு எடுக்க எங்களுக்கு கணக்கு வர நிறைய கம்ப்ளைன்ட் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, இதனால பாதிப்பு என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த ஆன்லைன்ல காசு எடுத்தா பிறகு காசு எடுக்கிற அந்த ஸ்டெப் படிமுறைகள்ல கேட்பாங்க, கண்டாக்ட் லிஸ்ட்டை நான் எடுக்கட்டுமா, உங்களோட போட்டோ கேலரியை நான் அக்சஸ் பண்ணட்டுமா. அப்ப நாங்க அந்த பணத்தேவை தான் அந்த நிமிஷத்துல
0: யோசிக்கிறேன்.
1: நாங்க இதுக்கு நீங்க என்னத்துக்காக என்ன கண்டாக்ட் லிஸ்ட் உங்களுக்கு என்னத்துக்கு, இந்த கேலரி உங்களுக்கு என்னத்துக்குன்னு அந்த டைம் யோசிக்கிறது இல்ல. எல்லாம் ஓகே பண்ணி காசு வந்தா பிறகு கண்டிப்பாக அவங்க கறக்குற வட்டி வந்து நம்மளால எதிர்பார்க்க முடியாது. பேங்க் வர்த்தக வங்கிகள்ல கூட அப்படி வட்டி கறக்க மாட்டாங்க. அந்த சந்தர்ப்பங்க உங்களுக்கு தெரியும், 5000 கிட்டத்தட்ட 15-20000 செலுத்திருப்பாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, மிஸ் என்னால அவ்வளவு கட்ட முடியாது, இவங்க இவ்வளவு கேக்குறாங்க, நான் இவ்வளவு செலுத்தின பிறகும் எனது கண்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற இந்த அலுவலகத்துக்கு நான் லோன் எடுத்துட்டு காசு கட்டலன்னு போடுவாங்க, நான் எப்படி வேலைக்கு போறது அப்படி இல்ல சொல்லுவாங்க. இந்த பிள்ளையோட படத்தை எடுத்து ஃபேஸ்புக்ல போடுறாங்க காசு வேண்டிட்டு காசு கட்டலன்னு. இப்ப இவங்களுக்கு எதிராக நீங்க போய் சட்ட நடவடிக்கை எடுக்கலாமா? முடியாது. ஏனென்றா இலங்கையில அனுமதி பெற்ற, அதாவது மத்திய வங்கியில அனுமதி பெற்ற வர்த்தக வணிக வங்கிகள்ல மட்டும்தான், நீங்க அரச வங்கிகள்ல மட்டும்தான் லோன் எடுக்கலாம். அதுல எதுவும் பிரச்சனைன்றா தான் உங்களுக்கு வந்து மத்திய வங்கி அனுமதி கொடுத்துருக்குதானே, அப்ப கண்டிப்பாக உங்களுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். இப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்கள் இவங்க எங்கேயுமே ரெஜிஸ்டர் பண்ணிருக்க மாட்டாங்க. அனுமதி பெறாதது தான் இந்த ஆன்லைன் லோன்கள், மத்திய வங்கியில அனுமதி பெறல. பிறகு எப்படி கம்ப்ளைண்ட் எடுக்கிறது? மற்றது என்னன்னா, நான் சொன்னது போல கேலரியோ கண்டாக்ட் லிஸ்டோ நாங்களே தான் அனுமதி கொடுத்துருப்போம். அப்படியா சந்தர்ப்பத்துல நாங்க எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றது? அதுகளை பத்தி நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதிக அளவுல வர கம்ப்ளைண்ட் இதுதான் இணைய மோசடி பண பங்கு.
0: நிச்சயமாக இதை பற்றி இன்னும் தெளிவாக பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.

0: பாடுங்கள். வசந்த பார்வை நிகழ்ச்சி உருவெடுத்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் சமூக வலைதளங்கள் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். மேம், நீங்க முதலாக சொன்னீங்க லோன் சம்பந்தமாக, இந்த விடயத்தை நான் மீண்டும் பேசுகிறேன். காரணம், இப்பொழுது வைரலாக சோசியல் மீடியாலே வைரலாகி கொண்டிருக்கிறது. இரண்டு பேர் தொலைபேசியில் பேசிக் கொண்டது, காசு தான் இல்லைன்னு சொன்னா நான் என்ன செய்வேன்னு தெரியாது. மறுபக்கத்தை சொல்வார்கள், நீங்க மத்திய இவங்க பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தெளிவானவர்களும் பேசுகிறார்கள். இது அடுத்த கட்டம், இது போலீஸ் கம்ப்ளைண்ட்க்கு போக முடியுமா?
1: அதை நான் சொன்னது போல, அனுமதி பெற்ற ஒரு நிறுவனம் மத்திய வங்கியில கண்டிப்பாக உங்களுக்கு
0: அது போகலாம்.
1: அது இல்லாத பட்சத்துல ரொம்ப கஷ்டம். என்னன்னு சொன்னா, அது இல்லாத பட்சத்துல உங்களுக்கு, அதாவது அவர் உங்களுக்கு கறக்குற வட்டி எடுக்கிற விதங்கள் பில, அதுக்கு வேறையான ஆக்ஷன்ஸ்கள் இருக்கு, அதாவது சட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டத்தின் கீழே கம்ப்ளைண்ட் எடுக்கலாம், கொஞ்சம் நாள் பிடிக்கும். ஏன்னா இவர் கையில உங்களோட போட்டோஸ் நான் சொன்னது போல கண்டெக்ட் லிஸ்ட்ல இருக்கும்போது உங்களுக்கு சில டேமேஜ்கள் இங்கால மன ரீதியாகவோ அல்லது உங்களுக்கு பப்ளிக்ல போயிட்டு ஃபேஸ் பண்றதுக்கான அந்த டேமேஜ்கள் ஆகியிருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஆனா சட்டம் வந்து உங்களுக்கு அந்த போலீஸால உங்களுக்கு அவருக்கு ஒரு வார்னிங் கொண்டு கொடுப்பாங்க, இப்படி செய்ய வேணாம், இப்படி இப்படி செய்யலாம் என்று சொல்லிட்டு. ஆனா நீங்க பெரிய அளவுல நஷ்டம் எடுக்க இயலாது அவங்கள்ட்ட இருந்து. ஏன்னா நாங்க தான் அனுமதி கொடுத்திருப்போம், உங்களோட கேலரியை நீங்களே அனுமதி கொடுத்துட்டு பிறகு என்னட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க. சில அதிக சட்ட சிக்கல்கள் கொஞ்சம் இருக்கின்றன அந்த
0: இடத்துல. உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் ஆக இருக்கிறது. சொல்ல போனால் ஒரு ஒரே மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவர்களிருந்து பணம் இல்லை என்று சொல்லித்தானே பணம் எடுக்கிறார்கள். அவர்களிடமே பணம் பறிப்பது எவ்வளவு ஒரு மோசமான விடயம் இல்லையா? அதுவும் நான் சில ஆடியோக்கள் கேட்டிருக்கிறேன், தகாத வார்த்தைகள் பேசி என்ன சொல்றது, ரவுடிசம் செய்யக்கூடிய வகையில் தான் இந்த விடயம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரையில் பிடிபட்டிருக்கிறாங்க?
1: ஆமா, கண்டிப்பா அது கம்பெனிகள் கொஞ்சம் பிடிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க. இப்ப என்ன நான் சொல்றதுன்னா, இதுகளுக்கெல்லாம் நீங்க போய் குழியில விழ முதல்ல உங்களை காப்பாத்திக் கொள்ளுங்கன்னுதான். ஏன்னா அதுக்கு பிறகு நீங்க சொன்னது போல நான் ஏற்கனவே பண சிக்கல்ல இருந்து தான் இதுக்கெல்லாம், இதுக்கும் பிறகு மீறியும் எனக்கு இவ்வளவு சிக்கல்களை கொடுத்தாங்கடா. அவர் மென்டலியாக நீங்க சொல்றீங்க, சிலர் வந்து தற்கொலை செய்து கொள்றதுக்கான எங்களோட ஆபீஸ்க்கு வரவங்க அப்படியான ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்களும் இருந்திருக்காங்க. நாங்க எங்களுக்கு வேறையாக ஒரு சைக்காலஜி யூனிட் இருக்கு, அவங்கள்ட்ட கதைச்சு பேசி அப்படி செய்து நாங்க அவங்கள இதாக அனுப்பியிருக்கோம். குடும்பமாக வருவார்கள், மிகவும் கவலையான விஷயங்கள் நிறைய நடக்குன்னு. குடும்பமா வருவாங்க, எங்களுக்கு போக வழியில வெளியில போக இல்லாது, குழந்தைக்கு வந்து பாடசாலைக்கு செல்ல இல்லாம இருக்கு, இப்படியாப்பட்ட அதனால தான் நான் சொல்றேன், கண்டிப்பாக பணத்தேவை எல்லாருக்கும் இருக்கும். நீங்க ஆனா எடுக்கிற இடங்கள் நம்பகத்தன்மையான நம்பிக்கையான இடங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. ஏன்னா நாங்க வர்த்தக வங்கிகள் நாங்க லோன் எடுத்திருக்கோம் தான், ஆனா அதுல வந்து இப்படி உங்களை வந்து இப்படி கட்டாட்டி இப்படி எல்லாம் ஏதாவது ஒரு ஒரு இருக்கும். இவங்கள் அப்படி இல்லை, இவங்க வந்து உங்கள்ட்ட இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு. ஏன்னா 5 நிமிஷம் லோன் தானே, டாக்குமெண்ட் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. இப்படியான இதுகளை தான் பிடிச்சி இருக்கி ஆக்கள்கிட்ட இருந்து பணம் பறிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து போன் நம்பர்ஸ் தான் வச்சிருக்காங்க, திருப்பி நாங்க கால் பண்ணாலும் அந்த நம்பர்ஸ்
0: செய்யாது.
1: அதுதான் அதுல இருக்க பிரச்சனை.
0: அப்ப நான் சொல்ற விஷயம், இதுவரையில் அந்த வகையான லோன் எடுக்காதவர்களுக்கு எடுக்க வேண்டாம் என்று சொல்லலாம். இப்போது எடுத்து சிக்கிக் கொண்டிருப்பவர்கள், இப்போது எடுத்து ஒவ்வொரு நாளும் அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க சொன்னது போல மன உளைச்சலுக்காக தற்கொலை வரை சொல்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் அங்கு வருவர் ஒருவர் சொன்னால் நீங்கள் சொல்லுகின்ற அறிவுரை என்னவா?
1: எங்களது அது சிசிஐபி என்ற யூனிட் ஒன்று இருக்குது, சைபர் கிரைம் பண மோசடி சம்பந்தமாக. அந்த யூனிட்டுக்கு நாங்கள் அவங்கள அனுப்புவோம். அனுப்பினா அவங்க வந்து எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு காசு போட்டிருக்காங்க போன டீட்டெயில்ஸ் எடுத்து அந்த நபர்களை கைது செய்வாங்க. அது இன்டர்னல் ஒரு ப்ரொசஸ் உண்டு, வேறையாக நடக்கும். பயப்பட தேவையில்லை, அதாவது நீங்க மாட்டிட்டீங்க, ஐயோ நான்
0: சொல்லிட்டாங்க,
1: நான் மாட்டிட்டேன், இதுல இருந்து மீள முடியாது அப்படி நீங்க நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு முடிவு ஒன்று இருக்கிறது. சைபர் கிரைம்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்க எங்களோட ஆபீஸுக்கு வந்தீங்கடா, நாங்க பேசிக் சில உங்களோட போனுகள் எடுத்து பேசிக்கா எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, அந்த கேலரி எல்லாம் வெளியில போயிட்டதுன்னா எப்படி நாங்க திருப்பி அதை ரீசெட் பண்றது போன்ற அந்த டெக்னிக்கல் பக்கத்தை நாங்க செய்து தருவோம் உங்களுக்கு. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஆனா கண்டாக்ட் லிஸ்ட் போனது போனது தானே, அது இனிமே நடக்கிறத தடுக்கலாம், பட் எக்கடோ போனது போனதுதான். அப்ப அதுக்கு நாங்க சிஐடி பிரான்ச்சுக்கு சைபர் கிரைமுக்கு அனுப்புவோம், மிச்ச மற்ற வேலைகளை அவங்களை செய்ய சொல்லி.
0: என்னை பொறுத்தவரை இதுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக இப்பொழுது எல்லோருக்கும் தெரியும், காரணம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் சிக்கிதான் இருக்கிறார்கள். யாரோ உங்களை பத்தி கால் பண்ணி இப்படி தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க பெரிதும் பொருட்படுத்த தேவையில்லை இல்லையா? நிச்சயமாக அவ்வளவு தூரம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியான பணங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை,
1: அவசியமும் இல்லை.
0: நிச்சயமாக இது ஓவர் பிரஷராக இருந்தா நீங்கள் போயிட்டு அந்த நீங்கள் சொன்னது போல
1: கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
0: நிச்சயமாக இன்னும் பல விடயங்கள் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.

0: வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம்,
2: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவிற்கு கிளிக் கொலாஜன் நேச்சுரல் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றனர். எங்களோடு நிலானிடராஜா, திரு நிலானிடராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். விசாரணை பிரிவு அதிகாரி, இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழு. மேம், நாங்கள் பல விடயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். மக்களை பாதுகாக்கும் வண்ணம் வசந்த பார்வை நிகழ்ச்சியில் நாங்கள் முக்கியமான விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த சோசியல் மீடியாவை பற்றி நாங்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கும் போது பல ஸ்கேம்கள் நடக்கிறது, ஏமாற்று வேலைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் ஒரு லிங்க் கொண்டு வருகிறது, அதை கிளிக் செய்தாலே நாங்கள் மாட்டிக்கொண்டோம். உங்களுக்கு ஆடி ஆஃபர் அந்த மாதிரியான ஆஃபர்களும் இப்போ இங்கேயே புகுந்து விட்டது. உங்களுக்கு அப்படியான பெர்சன்டேஜ், உதாரணத்துக்கு மிக பிரபலமான வங்கிகளில் இருந்து அவருடைய லோகோ எடுத்து வருகிறது. அப்போ நான் அதிகமாக எனக்கு வந்த அழைப்புகளின்படி நான் சொன்ன விஷயம், வங்கிகள் சாதாரணமாக உங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் சும்மா கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்கறதா அவங்க பெரிய ப்ரொமோஷன் பண்ணி அதை நீங்க அவங்க பேங்க் மூலமா தான் செய்வாங்களே ஒழிய, உங்களுக்கு திடீர்னு எனக்கு 1 லட்சம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு அவசியம் கிடையாது இல்லையா? அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இந்த லிங்க்கள் மூலம்.
1: ஆமா, இப்ப லிங்க் சொன்னா நான் தான் சொன்னீங்க, மிக நல்ல தெளிவாக சொன்னீங்க. என்னன்னு சொன்னா, இப்ப இந்த லிங்க் ஏபிகே என்று சொல்லுவாங்க, அது ஆண்ட்ராய்டு பேக்கேஜ் கிட்ட இருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உங்களோட போனுக்கு வந்த உடனே, இப்ப சமீபத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், அதாவது வெளிநாடு போற ஒரு நபர் சும்மா கண்டிப்பாக ஃபிளைட் டிக்கெட் செக் பண்ணிருப்பாங்க, விலைகளை பார்த்திருப்பாங்க இதுல. அப்ப அது வந்து அதை தெரிஞ்ச பிறகு நீங்க அதுக்கு பிறகு ஃபேஸ்புக் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரே அந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் லோகோவோட கொஞ்சம் வரும் 50% டிஸ்கவுண்ட். இப்ப நான் பாக்குறது என்னன்னா, 5 லட்சம் செலுத்த வேண்டிய இடத்துல 2.5 லட்சம் தான் செலுத்த வேணுமா? ஓகே, சரி என்று என்ன செய்வாங்கன்னா, அந்த லிங்க் ஓகே பண்ணிட்டு உள்ளுக்கு போயிருவாங்க. உள்ளுக்கு போன பிறகு என்ன செய்யறதுன்னா, அவங்க சொல்லுவாங்க இதுக்கு உங்களுக்கு வேற 250 ரூபா தான் கட்ட வேணும், நீங்க ஆன்லைன் அது ஏபிகே ஒரு ஃபோல்டர் உங்களோட போனுக்கு அனுப்புவோம், ஓகே பண்ணிட்டு உள்ளுக்கு போகலாம். போன பிறகு நீங்க அது பிறகு வெளியில போயிட்டு உங்களோட பேங்க் ஆப்ல லாகின் ஆயிட்டு 250 ரூபா காசு கட்டுங்கன்னு. இது ரொம்ப மிகவும் சிம்பிளாகத்தான் தெரியும். நீங்கால அந்த ஏபிகே அண்ட் நீங்க அந்த ஃபைல் ஃபோல்டர் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண பிறகு, நீங்க போனே நினைச்சு கொள்ளுங்க, உங்களோட போனை நீங்க இன்னொரு நபர்கிட்ட கொடுத்துட்டீங்க. அதாவது எல்லா விதமான ஏபிகே ஃபோல்டரும் இல்லை, இந்த வாட்ஸ்அப் போல, அதாவது நாங்க அந்த தரவிறக்கம் செய்யறதுக்கண்டு இருக்குது, கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர் நாங்க கேள்விப்பட்டோம். இதுகள தான் நாங்க செய்யணும். ஒருத்தர் வாட்ஸ்அப்ல உங்களோட ஃப்ரெண்ட் அனுப்பினா கூட நீங்க செய்ய வேணாம், ஏன்னா அவரோட போனுமே ஹேக் செய்யப்பட்டிருக்கும். அப்ப இந்த வாட்ஸ்அப் மூலமாக டெலிகிராம் மூலமாக வர ஏபிகே ஃபோல்டர்ஸ்களை நீங்க கண்டிப்பா டவுன்லோட் செய்து கொள்ள வேணும். ஈவன் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் அனுப்பியிருந்தாலும் கூட, சில வெட்டிங் இன்விடேஷன் அனுப்புவாங்க, உங்களது சொந்தக்காரர் உங்களுக்கே தெரியாத ஒருத்தர் லிஸ்ட் ஒன்று, நீங்களும் யோசிப்பீங்க இப்படி ஒருத்தனுக்கு சொந்தக்காரர் இருக்கிறாரு, நாங்கள் எங்களுக்கு வரும் கேசஸ்கள். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க இது பண்ண பிறகு என்ன செய்வாங்கன்னா, இவங்க சொல்லுவாங்க ஓகே நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, இந்த ஆப்ல தான் உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் இருக்குது, நீங்க இப்ப நார்மலா 250 ரூபா. நானும் யோசிப்பேன், அட 250 ரூபா தானே, எனக்கு இதுல 2.5 லட்சம் லாபம் வருது, ஜஸ்ட் 250 ரூபா. ஆன்லைன் பேங்கிங் போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்றீங்க, அந்த பக்கம் வந்து அவர் பார்த்து கொண்டிருப்பாரு, நீங்க என்டர் பண்ற யூசர் நேமே பாஸ்வேர்டு 250 ரூபா உங்க அக்கௌண்ட்ல வெட்டுப்பட்டு உண்மையாகவே குறிப்பிட்டு நான் சொன்ன அந்த நிறுவனத்துக்கு தான் அந்த காசு போயிருக்கும். செக் பண்ணியும் பார்க்கலாம் நீங்க. அவங்களும் சொல்லுவாங்க ஆமா எங்களுக்கு 250 ரூபா வந்திருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அது உண்மையா, உண்மையான வங்கி கணக்கு தானே. அதுக்கு பிறகு போன், அதுக்கு பிறகு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு உங்களால ஒன்றும் செய்ய முடியாது, ஃப்ரீஸ் ஆயிரும் இந்த பக்கம் கூட போன். அதாவது போனை வந்து அதாவது ஸ்லீப்பிங் மோடுக்கு போட்டுருவாங்க, உங்களால ஒன்றும் செய்யலை, அது ரீசெட் பண்ணவோ. அந்த நேரத்தில் பவர் ஆஃப் பண்ணினவர்களோட வங்கி கணக்குகள் காப்பாற்றப்பட்டிருந்தது. எங்களுக்கு போனக்கிழமை வந்த கம்ப்ளைண்ட் படி, கடைசியாக வந்த நபர் 20 கோடி ரூபாய் பணத்தை இழந்திருந்தார். ஒரு மிகப்பெரிய வர்த்தகர், அவருடைய கொழும்புல பிரசித்தப்பட்ட ஒரு வர்த்தகர், அவருடைய கணக்குல இருந்து 20 கோடி ரூபாய் போயிட்டு 250 ரூபா தான் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாரு. 20-25 நிமிஷம் மாதிரி அவருடைய அப்படியே ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிருந்தது. அந்த பக்கம் ஹேக்கர் செய்தவர் என்ன செய்யறாருன்னா, யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு அக்கௌண்ட்ல இருந்து காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டார். கடைசியாக அந்த காசு வந்து பிட்கோயினாக கன்வெர்ட் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு அந்த காசை திருப்பி எடுப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஆகையால ஒரு நிறுவனம் வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்பினாவோ அல்லது ப்ரொமோஷன் என்று சொன்னாவோ, அந்த ஃபேஸ்புக் போஸ்டுகளையோ அந்த பதிவுகளையோ நம்பி நீங்க அந்த களத்துல இறங்க
0: வேண்டாம்.
1: டைரக்டா அவங்களோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்ப எங்களை சுத்தி பிரபல சூப்பர் மார்க்கெட்டுகள் நிறைய இருக்கின்றன, உங்களோட போனுக்கு வந்திருக்கும். இவங்க எத்தனையாவது அனிவர்சரி, இதுக்கு நீங்க உங்களோட டேட்டா எல்லாம் கொடுத்துருவீங்க. உண்மையாவே மிகப்பெரிய சொத்துன்னு சொன்னா பிஐ டேட்டா, பர்சனல் ஐடென்டிபிகேஷன் டேட்டா, எங்களோட தனிப்பட்ட தரவுகள். இப்ப நீங்க யோசிப்பீங்க, இதுல பெரிய விஷயம் இல்லை, என் பேர் ஐடி நம்பர் அட்ரஸ்கள் தானே தரேன், இதுதான் மிகப்பெரிய சொத்து அவங்களுக்கு. இப்ப இல்லை என்றாலும் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு அதுகளை யூஸ் பண்ணி ஸ்கேம் செய்யலாம். அப்ப இந்த லிங்க்குகளை கிளிக் பண்ணி நீங்க உங்களோட டீட்டெயில்ஸை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லாங்க, உங்களுக்கு 50,000 ஒரு டிவி வந்து உங்களுக்கு 10,000 தரும். உண்மையாவே இப்படியா பட்டு டிஸ்கவுண்ட் இருக்கா? நீங்க டைரக்டா அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு கால் பண்ணுங்க, அல்லது அந்த நிறுவனத்துக்கு கால் பண்ணுங்க. அது அவங்க தந்திருக்க நம்பருக்கு நீங்க எடுக்க கூடாது. நீங்க ஏதாவது ஒரு பில் ஒன்று எடுத்திருப்பீங்க, பில்லுகள் வச்சிருந்தா நீங்க அதுல இருக்க நம்பருக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிளைக்கு அடிச்சு கேட்கலாம், அல்லது உங்களுக்கு விசிட் பண்ற தூரமா இருந்தா நீங்க டைரக்டா போயிட்டு அவங்கள்ட்ட கேட்கலாம், உண்மையாகவே உங்களோட ப்ரமோஷன் இப்படி இருக்கா, அல்லது சரியான இணைய இணையதளத்துல போயிட்டு பாருங்க. இப்ப சரியான இணையதளம்னு சொன்னா நீங்க சொன்னது போல பிரபல வங்கின்ற பேர்ல அப்படியேப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் எங்களுக்கு வந்திருக்கு. அந்த வங்கி ஒத்த அதே மாதிரி ஒரு வெப் டிசைன் பண்ணிருப்பாங்க, இணையதளத்தை போலி இணையதளத்தை டிசைன் பண்ணிருப்பாங்க. நீங்க இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்டா, இலங்கையில இருக்க எல்லா வங்கிகளும் முடிகிறது வந்து உதாரணமா நான் சொல்றேன், ஏபிசி பேங்க் டாட் எல்கே இப்படிதான் முடியணும். இப்ப இந்த ஏபிசி போடுவாங்க, ஏ கேபிட்டல் பி சிம்பிள் அதுக்கப்புறம் எஸ்சி செட் பி கே பேங்க் டாட் காம் அப்படின்னு முடியும். அப்ப நீங்க அதை பாருங்க, அந்த யூஆர்எல் பாக்கணும், யூஆர்எல் சொன்னா அந்த மேல பார்ல தெரியும் தானே, அதை கொஞ்சம் பாருங்க. நாங்க பாக்குறது இல்லை, நாங்க முதல்ல பாக்குறது அந்த வெப் பேஜ பார்த்தோன்னா அடடா அதே பேங்க் தான், அதே தான் கிட்டத்தட்ட எல்லாம் சிமிலரிட்டியா இருக்கும். சில கிட்டடையில் நாங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் வந்து ஒரு சின்ன சிம்பிள் எஸ் எழுத்து, அதுல இருந்தது கேபிட்டல், இவங்கள்ட்ட சிம்பிள், அந்த மாதிரி சின்ன ஒரு விஷயம் தான். மற்றது அவங்களோட ஒரிஜினலாவே இருக்கலாம், ஒரிஜினலான இணையதளத்துல நீங்க போய் பார்க்கலாம். அந்த நான் சொன்ன அந்த யூஆர்எல் அடிக்கிற இடத்துல பாக்குற பக்கத்துல ஒரு பூட்டு மார்க் இருக்கும், அந்த பூட்டு மார்க்க நீங்க கிளிக் பண்ணுங்க, பயப்பட தேவையில்ல. கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த இணையதளத்துக்கான சட்ட ரீதியான சர்டிபிகேட் இலங்கை சேர்ட் நிறுவனத்தால் வழங்கப்பட்டிருக்கா நீங்க பாக்கலாம். இலங்கையில இருக்க எல்லா அரசமைப்பும் இலங்கை சேர்ட் நிறுவனம் தான் அந்த அதுகள் செக்யூரிட்டி அசஸ்மெண்ட் நாங்க சொல்ல செக் பண்ணி தந்திருப்போம். அப்ப நீங்க அதுல பாருங்க, அதுல கீழே வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கும். இப்ப நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு 2025 ஜூலை 25ஆம் தேதி என்று நாங்க சொல்லுவோம், 25ஆம் தேதி நீங்க இந்த ப்ரொமோஷனை பாக்குறப்ப இருக்குது 2023 ஜூலை 23 நீங்க காசு அது ஒரிஜினலாவே இருந்தாலும் கூட நீங்க அந்த அந்த வெப்சைட்ல பணத்தை செலுத்த கூடாது. ஏனென்றா அதுல செக்யூரிட்டி வந்து நமக்கு தெரியாது. நீங்க கார்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணும்பொழுது மேபி அதை வேறொருத்தர் பார்த்துக்கணும், ஹேக்கர்ஸ்கள் இதுகளைத்தான் தேடிக்கொண்டிருப்பாங்க, அவங்களோட கைக்கும் கூட பணம் போயிடலாம். ஏனென்றா இது ஒரிஜினல் தளமா இருந்தாலும் செக்யூரிட்டி செய்யப்படவில்லை. ஆகையால இதுகள சின்ன சின்ன விஷயங்களை நாங்களே செய்து இந்த லிங்க்குகளை கிளிக் பண்ணாம பாதுகாத்துக் கொள்ளலாம்.
0: நிச்சயமாக ஒரு தெளிவான விளக்கம், ஒரு அறிவான சமுதாயமாக நாங்கள் இருக்க வேண்டும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இன்னும் சில கேள்விகள்.
2: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு இருக்கின்ற நிகழ்ச்சியில் நாங்கள் சோசியல் மீடியா சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு டிலானி நடராஜ் அவர்கள் பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் முன்னதாக சொன்னது போல் உண்மையிலேயே மனிதர்கள் கொஞ்சம் தெளிவானவர்கள் தான் கெட்டது செய்வதில்லையே. உண்மையிலேயே நாங்கள் சமீபத்தில் பார்த்தோம், இந்தியாவில் ஒரு ஒரு கோட்டையை நடத்தினார்கள், ஒரு நீதிமன்றத்தை நடத்தினார்கள், பொய்யான ஒரு நீதிமன்றம், பொய்யான வைத்தியசாலை அப்படி என்று சொல்லி பல பண மோசடிகள் நடந்திருக்கிறது. இப்படிலாம் விஷயங்கள் நடந்திருக்கும் போது இது ஆன்லைன் மூலமாக இலகுவாக ஒரு கிளிக் தானே, ஒரு நம்பர் தானே, எங்களுடைய கார்டு நம்பர் தானே அப்படின்னு சொல்லி இப்படியான விஷயங்கள் தொடர் தேர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கான விழிப்புணர்வை தாண்டி வேறு எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு பிறகு தண்டனை கொடுக்கலாம், அதை அலசி அறைய முடியும், ஆனால் அதுல இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேணும்னு சொன்னால் நாங்கள் அதுக்கான விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். தயவு செய்து லிங்குகள் கிடைக்கும் போது யாரும் ஷேர் பண்ணக்கூடாது. இது அந்த காலத்திலிருந்து வருகின்ற விஷயம், இது ஆதி காலம் தொட்டு வருகிறது என்னவோ தெரியவில்லை. இந்த புகைப்படத்தை 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, காலையில நல்லது நடக்கும். இப்படி ஆரம்பிச்சது, இந்த லிங்கே ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு 50 ரூபாய் லாபம் கிடைக்கும், 50% கிடைக்கும் சொல்லி வந்து விட்டது. இப்பொழுது
2: எங்களது பேரை பயன்படுத்தி போலியான லிங்க்கள் வந்து கொண்டு அதுகளை ரிமூவ் பண்ணுங்கன்னு எங்களுக்கு வேற ஒரு யூனிட் இருக்கு, அதை உடனடியாக நாங்க செக் பண்ணி ரிமூவ் பண்ணுவோம். நீங்க நம்ப மாட்டீங்க, போன ரிமூவ் பண்ணி ஒரு 5 நிமிடம் கூட போகாது, மீண்டும் ஒரு புது லிங்க் கொண்டு இருக்கும். ஏனென்றா ஹேக்கர்களோ அல்லது மோசடியாளர்களோ இணையத்துல எவ்வளவு கெட்டது செய்யலாம் இருக்கோ அவங்க எங்களை விட அலர்ட்டாக உன்னிப்பாக மிக உன்னிப்பாக கவனிச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆகையால நாங்க தான் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் பொழுது மிக மிக கவனமாக நாங்க தான் செய்ய வேணும். ஏன்னா எங்களுக்கே புதுமையாக கடை இப்பதானே நாங்க இதை ரிமூவ் பண்ணணும். ஒரு லிங்கை ரிமூவ் பண்ணுவது என்பது மிகவும் கடினமான வேறு விஷயம்.
1: நீங்கள் சொல்லது போல இது என்னை பொறுத்தவரை உள்நாட்டவர்கள் மாத்திரம் செய்யற வேலை கிடையாது, பல வெளிநாட்டவர்கள் பிடிபட்டிருந்தாங்க. நிச்சயமாக முக்கியமான விடயங்களை பேசியிருந்தோம், நல்ல ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருந்தீர்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் நேர் சொந்தங்களுக்கு பல விடயங்களை பகிர்ந்து கொடுத்தது. உங்களுடைய ஆலோசனை இறுதியாக நேர்களுக்கு சொல்லுகின்ற ஆலோசனை என்ன?
2: நான் ஏற்கனவே சொன்னது போல மிகவும் பாதுகாப்பான முறையில் உங்களுடைய இணைய பாவனைகளை நீங்க செய்யுங்க. இணையத்தில் பர்ச்சேஸ் பண்ண வேணாம் என்று சொல்லவில்லை, நான் குறிப்பிட்ட அந்த சின்ன சின்ன டிப்ஸுகளை பயன்படுத்தி பாவனை செய்யுங்கள். சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த வேணாம் என்று சொல்லவில்லை, அதை மிகவும் ஜாக்கிரதையாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட மட்டும் நீங்கள் சேட் பண்றதோ, குறிப்பிட்ட நான் குறிப்பாக சொல்றேன், பாடசாலை மாணவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக உங்களுடைய இதுகளை செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் நீங்க இப்ப செய்யறது விளையாட்டுத்தனமாக தெரியலாம், ஆனால் அதனால பாதிக்கப்பட்டவர்களுடைய எங்களுடைய புகார்கள் எண்ணிக்கை வந்து இப்பொழுது எங்களுக்கு அதிகளவிலான புகார்கள் வந்து 16-17 வயதுக்குட்ட பெண்கள் பெண் பிள்ளைகளுடைய கேசஸ் தான் எங்களுக்கு நிறைய வருது. ஆக மிகவும் ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்க. தவிர ஏதாவது ஒரு பண மோசடியிலையோ அல்லது உங்களது புகைப்படங்களை வச்சு யாரும் மிரட்டினாலோ இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழுவுக்கு எங்களுக்கு அறிவிங்க. எங்களோட ஹாட்லைன் வந்து 1001 இந்த நம்பருக்கு அறிவிங்க, அல்லது எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க, அல்லது எங்களோட ஆஃபீஸுக்கு வரதுண்டா பிஎம்எஸ்ஹெச்ல இருக்கிற எங்களோட அலுவலகத்துக்கு வந்து உங்களது புகார்களை தெரிவிச்சு நீங்க பயப்பட வேணா. நீங்க தனியா இல்ல, யாராவது உங்களோட புகைப்படத்தை ஏஐ மூலமாக பயன்படுத்தி எடிட் பண்றாங்களோ ஏதாவது செய்தாலும் பயப்பட தேவையில்லை. அதுகளுக்கான அதாவது நிவர்த்தி செய்வது தருவோம் நாங்கள். அதை அந்த லிங்குகளே ஃபுல்லா உலகத்துல எல்லா மூலையிலும் இருந்து அழைச்சி விடுறதுக்கான டூல்ஸ்கள் இலங்கையில இருக்குது எங்கள்கிட்ட. சோ பயப்பட வேண்டாம், நீங்க எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகே, எங்களோட தொலைபேசி இலக்கம் 1001, அல்லது இமெயில் பண்ணலாம் நீங்க report@gov.lk, அல்லது எங்களோட ஆஃபீஸ் இருக்குது பிஎம்எஸ்ஹெச்ல பிளாக் நம்பர் 4 இலங்கை அவசர தயார் நிலைக்குழு, கண்டிப்பாக வந்து உங்களோட பிரச்சனைகளை தீர்வு கொள்ளலாம். பெண்கள் பயப்பட வேண்டாம், வெளியில வர தயங்க வேண்டாம், எங்களுக்கு கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்து தருவோம்.
1: நிச்சயமாக மிக்க நன்றி, உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு
2: நன்றி புனேஷ்.
1: நன்றி, நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போகின்றேன். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ்.

0: சந்தோஷமாக பேசலாம். அதே போன்று பாடல் இடைவரிகளை வைத்துக் கொண்டு முதல்வர் என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க.
1: முதல்வர் என்னன்றதை கண்டுபிடிக்க போறீங்க.

0: என்ன பாடு?
1: அரவிக்கடலின் உரம் ஓர் அழகின் தங்கு நனை. அந்த பாடு
0: கரெக்டா நீங்க சொன்னது? எப்படி சொல்றீங்க அந்த பாடல் தான் இருக்கும்
1: அப்படின்னு?
0: நல்ல பாடல்கா, நாங்க நிறைய தடவை கேட்டிருக்கோம் இல்லையா? ரைட், ஓகே, அந்த பாடலான்றத கேக்கலாமா?
1: சரி.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியுடைய ஆறு மணி நேரம் வந்து முதல் பாடலா அட்டகாசமா கண்டுபிடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். சந்தோஷமா பேசலாம், அதே போன்று பாடல்களையும் கண்டுபிடிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல் வந்து கேட்டுக்கொண்டேன். கால்பனுங்க மக்களே, இது போதை விளையாடு பயத்திலேயே கிடையாது.

0: பாடல்களுக்காக பாடல் ஒளி தோகிறது. மோதி வேலை நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் நண்பர்கள் 12 மணி கடந்து 17 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. 3 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். எங்கிருந்தாலும் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமாக பேசலாம். அதே போன்று மோதியும் விளையாடலாம். உங்களுக்கு நிறைய பாடல்கள் வந்து பிடித்த பாடலா இருக்கும். அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடல்களையுமே இடிக்கக்கூடிய ஏதாவது ஒரு சில வரிகள் மாத்திரம் நம் மனதை கவர்ந்த வரிகளாக இருக்கும். அப்படிப்பட்ட வரிகளோடு தான் நீங்க இன்னைக்கு வந்து போட்டி போட போறீங்க. ஏதாவது ஒரு பாடலோட இடைவரிகளை நான் பிளே பண்ண போறேன். அந்த இடைவரிகள் வைத்துக்கொண்டு முதல் வரி என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. எனவே இந்த வயது சிறுவர்களா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, இடைப்பட்ட வயதினராலும் சரி, யாரு வேணாலும் இந்த போட்டியில வந்து போட்டியிடக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் மோதி விளையாடு வயதிலேயே கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்களும் சொல்றோம். எனவே அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-775 0712-775 என்ற இலக்கத்துக்கு அழைப்பின் விளையாக இணைந்து கொள்ளுங்க. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த சொந்த வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: என்ன
0: பேருமா?
1: ரூபிகா.
0: ரூபிகா, எப்படி இருக்கீங்க? ஹலோ,
1: நல்லா இருக்கேன்.
0: ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா?
1: ஓ,
0: அதுதான் கொஞ்சம் நர்வஸா பேசுறீங்களா?
1: ஹலோ,
0: நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா கேக்குதாமா?
1: ஓ ஓ,
0: சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்க. மோதி விட ரெடியா இருக்கீங்களா? பாப்பமா, எந்த பாடல் கொடுத்தாலும் கண்டுபிடிப்பீங்களா? பாப்பாக்கா, நாங்க கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? சரி, ஓகே, கேளுங்க பாடல.

0: இது? அடடா, என்ன பாடுறேன்னு தெரியலையே அக்கா. கேட்ட மாதிரி இருக்கா, ஆனாலும் எனக்கு என்ன பாடுறேன்னு தெரியல. அப்படியா? அடடா, அப்படியா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேமா, நீங்களும் அதே மாதிரி சொல்றீங்களே. ரைட், ஓகே, பரவாயில்ல. அடுத்த நேருக்கு நாங்க வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா? சரி, ஓகே, சொல்லுங்க. யார் யார் இணைத்துக் கொண்டு பாடுற விரும்பி கேட்க போறீங்க?
1: கணவன் தேவன், மகன்.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொடுமைக்கு.

0: ஓகே.
1: நன்றி. அதாவது பாத்தீங்கன்னா புது நேயர் ஒருத்தவங்க, அதாவது முதல் முதலாக நாங்க எஃப்எம்ல பேசும் போது ஒரு விதமான பதற்றம் இருக்கும், ஆனாலும் கூட வெளியாடலாம், பேசலாம், சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? பாடல் தெரிவுகள் ஒவ்வொன்றுமே நீங்க கேட்கும் போது ரொம்பவுமே அட்டகாசமா இருக்க போகுது அப்படின்ற விதமான மாற்று கருத்துமே கிடையாது. எனவே நீங்க துணிச்சியாக இணைந்திருக்கலாம், மனதுக்கு பிடித்த பாடலும் கேட்கலாம், அதே போன்று மோதியும் விளையாடலாம். இப்போ அந்த லிஸ்னர் வந்து கேட்டிருந்த பாடல் வந்து ஒரு சூப்பரான பாடலும் கூட, அந்த பாடல் வந்து உங்க யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா Facebook இந்த கூட இந்த பாடல் தான் அக்கா அந்த பாடல் அப்படின்ற மாதிரி நீங்களும் கமெண்ட் பண்ணலாம். அந்த பாடல் நீங்க மீண்டும் ஒரு முறை கேளுங்கள்.

0: பாடல் வழி தோய்கிறது. மோதி விளையாடல் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் நண்பகல் 12 மணி கடந்து 30 நிமிடமாகும். இந்த வழி அழைப்பில் ஒரு சொந்தம் வணக்கம்.
1: அன்பான மதிய நேரம் வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் கரெக்டா? என்ன சிவானி, நீங்க இதவே கேட்டுட்டீங்க அப்படியா? நினைக்கிறேன் பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா? எந்த பாடல் கொடுத்தாலும்
1: கண்டுபிடிப்பீங்களா?
0: அதை தாண்டி வேற என்ன வேலை இருக்கு இல்லையா?
1: ஆமா
0: ரைட். ஓகே பாடல் கேளுங்க.
1: ஓகே
0: ஓகே.

0: மேகம் மறைந்தாலும் இசையால் மறை மறைவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பாடல் நம்ம எஸ்பி பாடல். என்ன பாடல் இது?
1: சங்கீத மேகம் தேன் சிந்து மேர. இந்த பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: உண்மையாவா?
1: சத்தியமா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த வரிகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
0: அப்ப நீங்க சொன்ன பாடல் கரெக்டா இருக்கும் நினைக்கிறீங்களா?
1: ஆமா.
0: வா, கேள்வியே கேட்க வேணாங்க. நான் தான் சொல்றேன்ல, 100% சுவரா சொல்றேன், இந்த பாடல் தான் இல்லையா? சரி, கேக்கலாம்.
2: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள்.
0: வாழ்த்துக்கள் மம்தாஜ் பேகம், கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க.
1: நன்றி.
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க வந்து அப்படியே பாடலையும் கண்டுபிடிச்சு ரொம்ப சந்தோஷமா பேசிருக்கீங்க. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வரப்போகுது. யாரு யாரும் எடுத்துக் கொள்ள போறீங்க?
1: முடிந்தா இந்த பாடல் தர பாருங்க.
0: என்ன பாடல்?
1: போட பாடல் தர பாருங்க.
0: அப்படியா? அந்த பாடல்
1: ரொம்ப பிடிக்கும்.
0: செவ்வாய் ரகத்துல தாரே நானு.
1: அப்படி இல்லாட்டி மம்மூட்டியம் படத்துல மலையூர் நாட்டம் அந்த பாடத்தாங்க.
0: அந்த பாடல் நீங்க பிரசாந்தோட தீவிரமான ரசிக்கிட்டு
1: இதான் இந்த பாடல் நல்லா சொல்லிட்டு கேட்டேன். சின்னையா, மகாதேவ், ஆட்டோ, உமா, சின்ன, வசந்தகுமார், ஈடன், சரோஜினி, அப்துல் நாசிருக்கா, அப்துல் மதி குடும்பத்துக்கா, வசந்த கேக்க, அனைத்து நேர்களுக்காகவும்
0: பாடல்களையும் கேட்கலாம். வழக்கம் பாடுறது மம்மிட்டியான் திரைப்படத்துக்காக தமணி இசையல்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரணை. மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: the day. Star of the day.
1: கடந்த
2: முறை விட்டதை இந்த முறை பிடிக்கிறீங்க இல்லையா?
1: ஆமா.
2: அப்படியா? சரி ஓகே. பாடல் கண்டுபிடிக்க
1: பாடல் ஒண்ணு தாங்க.
2: சரி ஓகே கேளுங்க.

0: என்ன பாடல்?
1: என்னமோ சந்தனம் வரும்.
0: என்னடா
1: இடைக்கால பாடல, மனசு உள்ளுக்கு இருக்குது, வெளியில வர்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுது. இருந்தாலும் இந்த படம் வந்து சின்ன தம்பி புஷ்பு நடிச்ச படம்.
0: சரி ஓகே, என்ன பாடல்னு கேக்கலாமா?
1: சரி
0: சரி ஓகே கேளுங்க.
2: அரச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பட்டகம் புதிய
0: கணவருக்காகவும்
1: பிள்ளைகளான விக்டன் அபிஷேக் துவாகரன் மற்றும் வசந்த சொந்தங்கள் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் தாருங்களே.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட இருந்து கொடுவீங்க. நன்றி நன்றி. இதே போன்று நீங்களும் இணைந்து கொண்டு மோதி விளையாடலாம். ஒரு சில பாடல்கள் எல்லாம் கேட்கும் போது அடடா, நம்ம இந்த பாடல எங்கேயோ கேட்டிருக்கோமே, இந்த பாடல் நமக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், இந்த வரிகள் அடடா அருமை அருமை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே நமக்குள்ள சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனாலும் கூட அந்த முதல் வரி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? ரைட் ஓகே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சிவானி, நாங்களாம் எந்த பாடல் கொடுத்தாலும் அப்படியே கண்டுபிடிச்சு போய்கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்றவங்களா நீங்க? அப்ப கால் பண்ணுங்க. பூச்சி மூன்று 2 7 75 பூச்சி பூச்சி மூன்று, அதே போல பூச்சி மூன்று 2 7 75 111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. வழக்கு வைக்கும் பாடுது மான் கராத்தி திரைப்படத்துக்காக.

சந்தோஷமாக இணைந்திருக்கின்ற மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு நேரம் நண்பர்கள் 12 மணி கடந்த 54 நிமிடமாக இந்த வழி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் சந்தோஷமாக சேர்த்துக் கொள்வோம். பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலளிக்க அந்த கொலையிலிருந்து ஆசமானிக்கும் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. அன்பான வணக்கங்களோடு கவிஷ் நிகழ்ச்சி கேட்டுருக்கிறாங்களாம். அதே போல சந்தோஷமான வணக்கங்களோடு கந்தக்கொலையிலிருந்து ஜோன் சித்திரன் நிகழ்ச்சி கேட்டுருக்கிறாங்களாம். அன்பான மதிநேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஷக்கிலா சந்திரசேகரம் செங்கலின் நிகழ்ச்சி கேட்டுருக்கிறாங்க. மதிநேர வணக்கம் சிகரம் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். சொந்தங்கள் யாவரும் இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு ஆரையும் பதிவு வந்திருக்கிறாங்க. ஆரையும் பதிவு இதயத்தினம் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான வணக்கங்களோடு மெஸ்கிரியாவில் இருந்து பிரவுன் ஷேக் மணிமோகன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. ஸ்டார் ஆஃப் தி பாடல் தனக்கு ரொம்ப பிடித்த பாடலாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இனிமையான வணக்கங்களோடு பெரிய நீலாவிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் யாவரும் இணைந்து நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. மதுநேர வணக்கம் சிவானி பாலு கோயம்புத்தூர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்றும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான வணக்கங்களோடு மஸ்கிலியாவிலிருந்து அஜித் வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அம்சியா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. அன்பான மதிநேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. செல்லத்துறை நந்தகுமார் வெள்ளவத்தின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. அன்பான மதிநேர வணக்கம் நிகழ்ச்சியுடைய பாடல் திருவிழம் அருமை பிரசாத் சாங் சூப்பர் அப்படின்னு சொல்லி கலம்பபதி 14 மும்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க. அதே போல குமுதராஜா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. பண்ணைபுரம் மணிகண்ட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாரு. பண்டாரவிலிருந்து ராஜா வந்திருக்கிறாங்க. அதே போல அக்கரைப்பற்று பொப்டையிலிருந்து நிசா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. சென்னை சிங்கல் இருந்து சிவராம் வந்திருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான வணக்கங்களோடு பால கார்த்திகா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இதே போன்று நீங்களும் எங்கிருந்தாலும் இந்த பக்கமாக சந்தோஷமாக பேசலாம். அதே போன்று மோதியும் விளையாடலாம் பாடல் கண்டுபிடிக்க நீங்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா கால்பண்ணுங்க. மக்களை 0712-7875-0013 அது போல 0712-7875-111 நீளகத்துக்கு அழைப்பின் உலக இணைந்து கொள்ளுங்க. நிகழ்ச்சியும் அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. ஒலிக்கவிருக்கும் பாடல் இது வருத்தப்படாத வாலிபு சங்கம் திரைப்படத்துக்காக டிமான் இசையில் ஒலிக்கின்றது பாடல்.

0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: சட்டவிரோதமான முறையில் படகொன்றின் மூலம் தனுஷ்கோடிக்கு சென்ற இரண்டு இலங்கையர்கள் இந்திய கடலோர காவற்படையினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த இரண்டு இலங்கையர்களும் வத்தலை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்பு பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் இருவரும் 30 மற்றும் 31 வயதுடைய வத்தலை மற்றும் கம்பஹா பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை வத்தலை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் குறித்த இருவருக்கும் தொடர்பு இருக்கலாம் என இலங்கை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளதாக இந்திய கடலோர காவற்படையினரை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
1: பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வியட்நாம் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன் அடிப்படையில் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பதிவிடுவது மற்றும் பகிர்வதற்கு வியட்நாம் அரசாங்கம் தடை விதிக்க திட்டமிட்டுள்ளது. முன்மொழியப்பட்ட விதிகளின்படி 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரின் தகவல்களை உள்ளீடு செய்வதன் மூலம் மாத்திரமே சமூக ஊடக கணக்குகளுக்குள் பிரவேசிக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை உலகெங்கிலும் பல நாடுகள் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடுப்பதற்காக பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நமது அடுத்த மணித்தியால செய்தி அறிக்கையினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் சூடிய மகுடமே.
0: மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
2: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, துணிச்சல்.

0: விளையாடலாம் உங்கள் மனதுக்கு பிடித்தமான பாடல்களையும் கேட்டு நீங்க அப்படியே சந்தோஷப்படலாம். எனவே அழைப்பு ஏற்படுத்துங்கள் 0712 775 0013 அதே போல 0712 775 0111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க.
1: சந்தோஷமா இருக்கீங்களா?
0: யாழ்ப்பாண பக்கம் எப்படி இருக்கு? காற்றா மலையா புயலா வெயிலா? அப்படியா? உங்களுக்கு இப்ப எந்த மாதிரியான கிளைமேட் இருந்தா ஓகேன்னு தோணுது?
1: என்ன மாதிரி?
0: எங்களுக்கு எந்த மாதிரி கிளைமேட் இருந்தாலும் சரிங்க, நாங்க வீட்டுல இருந்தா ஓகே இல்லையா? சரி, ஓகே ஓகே. சொல்லுங்க, மதி நேரம் சாப்பிட்டீங்களா? படிக்கிறீங்களா? அப்படியா? சரி ஓகே. பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: ஓ
0: ரைட் ஓகே. பாடல் கேளுங்க.

0: மொத்தத்தில் நீ பேரழகு அப்படி சொல்லி பாடல் வரிகள் ஒளி தோய்ந்திருக்கு. என்ன பாடல்
1: தெரியும்? அட்டாருக்கு நேரத்துல அந்த பாடல்.
0: அந்த பாடலா? எப்படி சொல்றீங்க அந்த பாடல் அப்படின்னு?
1: அடிகருப்பு
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. இரண்டாவது வாழ்த்து அதுவே முதல் நேரம் வந்து அட்டகாசமா பாடலையும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அடுத்த முறை சூப்பர் பாடல் வரப்போது யார் யாரும் ஏத்துக்கொள்ள போறீங்க? காதல் அழிவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன?
1: நன்றி.
0: கொஞ்ச நேரத்துல குடுக்கலாம். இப்ப நாங்க சூப்பரான பாடல் கேட்க போறோம். உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்துக்காக.

0: சந்தோஷமான வணக்கம். நலமா இருக்கீங்க ரகுமாவா? எப்படி இருக்கீங்க ரகுமா? மதுரையெல்லாம் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா?
1: இன்னும்
0: சாப்பிடல. மலையா சாப்பிடுங்க.

எதிரும் புதிரும் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வருகிறது. மோதி வேளை நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் மதியம் ஒரு மணி கடந்து 20 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு மோதி விளையாடலாம். இப்போ நம்மளை பேசுறதுக்காக வணக்கம்.

0: சொல்லிட்டே
1: மறுபடியும் படுத்துல ஜானகியா படிச்ச ஆசை அதிகமா வச்சு
0: கரெக்டா அந்த பாடு
2: நம்ப

0: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு
2: வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
3: அனுசரணை. மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
5: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: அதான் கற்பு. நீங்களும் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம் முள்ளிப்புத்தானே தீமா.
1: ஆமா,
0: உங்கட ஊரை மட்டும் எப்போதும் மறக்கவே மாட்டேன்
1: தீமா. நானே நல்ல அப்படி
0: எப்படி இருக்கீங்க தீமா?
1: நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி?
0: சந்தோஷமா இருக்கிறேன் தீமா. மதிய நேரம் சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன். நீங்க?
0: நீங்க அனுப்பி விடுவீங்க பாத்துட்டு இருக்கேன், இன்னும் அனுப்புறீங்களே.
1: சரியான வெயிலே.
0: அப்படியா? சரி, ஓகே. பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
2: என்ன
0: பாடு?
1: வாயில வருது, திரும்ப பாடுங்க.
0: மீண்டும் ஒரு முறை.
2: அது பட்டி கரைச்சு செஞ்சு வச்ச சரையா, பச்சரிசி போட்ட பொங்க பன ஓலையா.
0: என்ன பாடு?
1: இன்னும்
0: ஒரு முறையெல்லாம் அப்படி எல்லாம் ப்ளே பண்ணீங்களா? சரி, ஓகே, மீண்டும் ஒரு முறை ப்ளே பண்றேன், கேளுங்க. சரியா? இது லாஸ்ட்.
2: அரிப்பட்டி கரைச்சு செஞ்சு வச்ச சரையா, பச்சரிசி போட்ட பொங்க பன ஓலையா.
0: என்ன பாடல்? சிவனிக்கா இந்த பாடல் எனக்கு தெரியுக்கா, யாரு நடிச்சதுன்னு
1: தெரியும்.
0: ஓகே, அந்த பாடல் அடுத்த நேர் கண்டுபிடிக்கலாம்னு பாக்கலாம். சரியா?
1: கண்டுபிடிச்சிருவாங்க.
0: அப்படியா? சரி, ஓகே, ஓகே, கண்டுபிடிக்கலாம் பாக்கலாம். நீங்க அடுத்த பாடல் யார் யாருக்காக கேட்க போறீங்க?
1: வசந்தம் கேக்குறேன்.
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி,
0: நன்றி. ஒரு சூப்பரான பாடல். அந்த பாடலை தீமா அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. இந்த பாடலும் உங்களுக்கு தெரிந்தா நீங்க பேஸ்புக் வழியாக இணைந்து கொண்டு இந்த பாடல் தாக்கா அந்த பாடல் அப்படின்ற மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ்களையும் பதிவிடுங்க. தொடர்ச்சா இன்னும் நானும் காத்திருக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு சூப்பரான பாடல் வர காத்திருக்குது. இது திருப்பதி திரைப்படத்துக்காக.

இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: ரெடியா இருக்கீங்களா?
2: முதல் எட்டில் ஆடாதது விளையாட்டல்ல, நீ இரண்டாம் எட்டில் கல்லாதது கல்வியும் அல்ல.
1: என்ன பாடல் இது மகேஷ்? அங்க பக்கத்துல உள்ளவங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் கேட்டு சொல்லக்கூடாது சரியா? மகேஷ் இருக்கீங்களா? எவ்வளவு நேரம் நீங்க அப்படியே பாடி பாக்குறீங்களா உங்களுக்குள்ளயே? அது கொஞ்சம் சத்தமா பாடிட்டீங்க, நாங்களும் கேட்டுப்போம்ல. சத்தமா பாடி எல்லாம் ஓடுறதுக்கு முதல்ல நாங்க அமைதியா பாடி சத்தமா சொல்லுவோம் இல்லையா? ஓகே, கேக்கலாமா என்ன
2: பாடல்னு?
1: அப்படியே கண்டுபிடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள் மகேஷ். எனக்கு தெரிஞ்சு நீங்க முதல் முறையா மோதி விளையாடு நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானே?
3: நன்றி நிகழ்ச்சியில்
1: அடுத்து வாழ்க்கை இருக்கும் பாடல் தான் ஜோதி திரைப்படத்துக்காக.

0: வழித்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மக்கள் சூடிய உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: நாட்டில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 61 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இவ்வாண்டில் இதுவரை பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 80,905 உயர்வடைந்துள்ளது. ஜூலை மாதத்தில் மாத்திரம் 25,530 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நடப்பாண்டில் இதுவரை கம்பஹ மாவட்டத்தில் 17,135 டெங்கு நோயாளர்களும், கொழும்பு மாவட்டத்தில் 16,140 டெங்கு நோயாளர்களும், மாத்திரை மாவட்டத்தில் 5,574 டெங்கு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மேல் மாகாணத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை 42,835 ஆகும். தென் மாகாணத்தில் 12,260 தொற்றாளர்களும், மத்திய மாகாணத்தில் 6,924 தொற்றாளர்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: வடமேற்கு பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட வாகனம் ஒன்றை படையினரின் பாதுகாப்பு சோதனை சாவடி மீது மோதி மேற்கொண்ட தாக்குதலில் 12 ராணுவ வீரர்கள் உட்பட 27 பேர் உயிரிழந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பதில் தாக்குதலில் 12 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக பாகிஸ்தானி ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் எல்லையை அண்மித்த டாங் மாவட்டத்தில் ராணுவம் மற்றும் போலீசார் இணைந்து கண்காணிக்கும் சோதனை சாவடி மீதே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும், குறித்த தாக்குதலுக்கு தெஹ்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் எனும் அழைக்கப்படும் உள்ளூர் தாலிபான் தீவிரவாதிகள் உரிமை கோரியுள்ளதாகவும் பாகிஸ்தான் தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. நமது அடுத்த மணித்தியால செய்தி அறிக்கையினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் சூடிய மகுடமே.
0: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
2: நிமிர்ந்த நடை.

0: வேலாயுதம் திரைப்படத்துக்காக விஜய் ஆண்டனி செய்யல ஒரு சூப்பரான பாடலோடு அப்படின்னு நாங்க 20 மணி நேரத்துக்கும் வந்துட்டோம். 102.6 102.8 சந்தோஷமாக இருந்திருக்கின்ற மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு வணக்கம்
1: நீங்க
2: பாசம் போடுங்க ஏண்டா கண்டுபிடிக்கிறேன்னு உங்களோட பேசினதே கண்டுபிடிச்சேன் மாயிட்டா.
0: எதிர்பார்க்கலங்க, எதிர்பார்க்கலங்க.
2: மனசுல ஒரு ஆசை இருக்கு, என்ன வசந்தத்துக்கு பெருசா என்ன சரி செய்யணும்.
0: ஓகே, நீங்க சொன்னதே போதும். ரைட், ஓகே, நீங்க இப்ப பாடல கண்டுபிடிக்கலாம். கேளுங்க.

0: என்ன பாடு?
1: ஐயோ, மனசுக்குள்ள இருக்க வருது இல்லையே. எனக்கு சொல்லி தெரிஞ்ச பாட்டு
0: ஒண்ணுதான்.
1: நல்ல பாட்டு.
0: சரி, ஓகே.
1: இன்னொருத்தருக்காரு சந்தர்ப்பத்தை கொடுங்க.
0: ஓகேம்மா, யார் யார் இனித்து கூட பாட விரும்பி கேட்க போறீங்க?
1: நம்ம வசந்த சொந்தங்கள் எல்லாருக்காகையும், புவனேஷுக்காகையும், சங்கருக்காகையும், பிரதீப்புக்காகையும், உங்களுக்காகையும், எனக்காகையும், எல்லாத்துக்காகவும் கேட்பேன்.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு.
1: நன்றி
0: நன்றி. அவங்க வந்து அந்த பாடலை கண்டுபிடிக்கல, தொடர்ச்சியா நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களையும் கண்டுபிடிக்கலாம். அதே போன்று உங்கள் மனதுக்கு பிடித்தமான சூப்பரான பாடலையும் கேட்கலாம். நேரம் மதியம் 2 மணிக்கு 11 நிமிடம் ஆயிக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வந்து சலீம் தெரிவிப்பதுக்காக.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
4: அனுசரணை. மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால்.

0: வகையான பாராசிட்டமால்.
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
2: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: மனம் தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: துவைக்கிறது மோதி வேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் மதியம் 2 மணி கடந்து 27 நிமிடம் ஆகிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரம் நிகழ்ச்சியோடு பேசுறதுக்காக வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் ரௌமா. ஓகேவா?
1: ஆமா.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சந்தோஷமா இருக்கிறேன். சாப்பிட்டீங்களா மதி நேரம்?
1: ஓ ஆமா.
0: அவர் ரொம்ப உற்சாகமா நிகழ்ச்சியை பாடல் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்துட்டீங்க அப்படியா?
1: சரி போடுங்க.
0: ரைட், ஓகே கேளுங்க.

0: என்ன பாடல் இது?
1: பாடு மன்னன் படத்துல முதல் களத்தை தான் மறந்துட்டேன்.
0: ரைட், ஓகே, என்ன பாடுன்னு கேப்போமா? சரி, ஓகே. அடடா, இந்த பாடலாம் நான் மிஸ்
1: பண்ணிருக்கேன்.
0: அப்படித்தானே? சரி, ஓகே, மசாலுங்க. நிகழ்ச்சியில அடுத்த முறை இனிமேல பாட வர காத்திருக்கு. யாரும் யாரும் இணைத்துக்கொள்ள போறீங்க?
1: பிள்ளைகளுக்காகவும் மகள் அலீனா, ஆசிதா, சீக்கா, வேணா, கொழும்பு, கொழும்பு 14, முந்தேகம், இது மாவனிதா, திருமதி அப்பான் மக்களை
0: நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு. நன்றி நிகழ்ச்சியில் அடுத்த ஒலிக்கு இருக்கும் பாடல் காஞ்சனா தெரிவிப்பதுக்காக.

0: நேரத்துக்காக பாடல் ஒழித்து வருகிறது. மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். இந்த நேரம் நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம். ரேடியோ சவுண்ட் கொஞ்சம் குறைச்சு வச்சு பேசணுமா? வணக்கம், ரேடியோ விட்டு கொஞ்சம் தள்ளி வாங்க பாப்போம். இப்ப ஓகேவா? நீங்க ரேடியோ விட்டு தள்ளி வாங்க, அப்படி ரேடியோ ஆஃப்
1: பண்ணுங்க.
0: இப்ப ஓகே, எப்படி இருக்கீங்க மது?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சந்தோஷமா இருக்கிறேன் மது. ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியுது. ஆனாலும் கூட நிகழ்ச்சியில பேசும் போது ரேடியோ சவுண்ட குறைச்சு வச்சுதான் பேசணும், சரியா?
1: ஓகே, கையில மகன் தச சவுண்ட்.
0: அப்படியா? ஓகேமா. அப்ப இன்றைய நாள் வந்து விடுமுறை நாள், மகன்மார்களோட அப்படியே இருக்கீங்களா? அவங்கள சமாளிக்கிறதே ஒரு பெரிய வேலையா போயிருமே. அவங்கள சமாளிக்கிறதே ஒரு பெரிய வேலையா போயிருமே. சரி ஓகேமா. நிகழ்ச்சியில பாடல் கடைபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா
0: கேளுங்க.

0: என்ன பாடல் இது?
1: ஒரு முறை நீன்றது
0: அந்த பாடல கரெக்டா?
1: சீக்கிரம்
0: எப்படி சொல்றீங்க அந்த பாடல? நீ
1: ரெண்டு
0: கரங்களும் சேரன்றது பாடுங்கள்.
1: இன்னொருக்கா
0: ரொம்ப சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.

ரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்தி பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ரைடெக் சீல் கோட்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நேரம் முகநூல் வழியாக இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பான மதிய நேர வணக்கங்களோடு வளமை புலவி நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக ராஜன் வந்திருக்க பின்னோயா ரொசலந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்காங்களா. ராஜன் மனைவி புவனா மகள் சஞ்சனா அதே போல லிஷாலினி ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான மதிய நேர வணக்கம் நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு குர்ஜா கிழந்த அசூதின் வந்திருக்கிறாங்க. நூற்றுக்கான அசூதின் அதே போல அன்பன் ரிகா ஸ்ரீயானா மற்றும் ரீனா குட்டிக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான மதிய நேர வணக்கங்களோடு வெள்ளவத்திலிருந்து ராஜகோபால் பாலா வந்திருக்கிறாங்க. பாடலையும் அருமையா கண்டுபிடித்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி பாலா நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு. தூத்துக்குடியின் ஸ்ரீ பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாங்க. அன்பான மதிய நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவே ஹட்டன் நவீன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா பகுத்து வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. இந்து கலைந்த அரசு வந்திருக்கிறாங்க. அதே போல இனிய மதிய நேர வணக்கம் நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு சரண்யா மற்றும் அசீபா மிஸ்மிதா யோகா ரமேஷ் விஜயா ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டு நிலங்க லக்மன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. போனாகடன் ஜேசுதாஸ் வந்திருக்காங்க. அன்பான மதிய நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பலகாத்திகா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதே போல முகமது டனசரி வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் ஒழிக்கின்றது பாடல்.

பழைக்க ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இருந்த அத்தனை அம்சங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் நம்ம ஹிட்ஸ் நிகழ்ச்சிக்காக உங்களுடன் சங்கர் புஷ்பராஜ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று நான் என்றென்றும் உங்கள் மீனா ஜி சிவானே. நன்றி சொந்தங்களே. ஹாப்பி.

நன்றி சிவானி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கம். நேர்களை பொது முதல் நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் இப்போது 3:01.

0: அழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மகாவலத்தென்ன கஜுவத்த பகுதியில் உள்ள கல்குவாரி ஒன்றிலிருந்து சிறுமியொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் பலாங்குட மகாவலத்தென்ன பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய சிறுமி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த சிறுமி கடந்த 23 தேதி முதல் வீட்டிலிருந்து காணாமல் போயிருந்த நிலையில் இது தொடர்பாக அவரது தந்தை பலாங்குட போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இந்நிலையில் சடலம் இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனைக்காக பலாங்குட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் பலாங்குட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நூறு வருடங்களுக்கு மேலாக நிலவிய கணிதம் சார்ந்த சிக்கல் நிறைந்த கேள்விகளுக்கு பதில் வழங்கிய சீனர்கள் கணிதத்திற்கென வழங்கப்படும் உலகின் தலைசிறந்த விருதொன்றை வென்றுள்ளனர். இரு சீனர்கள் இந்த விருதை வென்றெடுத்துள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதன்முறையாக சீனர்கள் இந்த விருதை வென்றுள்ளமை விசேடாம்சமாகும். சீன கணிதவியலாளரான ஹாங் ஹாங் மற்றும் யூ ஜெங் ஆகியோருக்கே இவ்வாறு விருது வழங்கப்பட்டுள்ளது. அவர்களுடன் அமெரிக்கா மற்றும் கனடாவைச் சேர்ந்த ஜோன் ஃபாடன் மற்றும் ஜெகான் ஜிமர்கன் ஆகியோருக்கும் கணிதத்திற்கென இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு தலா 10,500 அமெரிக்க டாலர் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. குறித்த இரு சீனர்களும் நூற்றாண்டு காலம் நிலவிய கணிதம் சார்ந்த சிக்கலுக்கு தீர்வை வழங்கியுள்ளனர். விருதை வென்ற 35 வயதான வேங் அமெரிக்க மற்றும் பிரான்சில் ஆசிரியராக இருப்பதுடன் இந்த விருதை வென்ற 3வது பெண் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
0: நிமிர்ந்த நடை.

0: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடா.
1: இணைந்து கொள்ளலாம். அடுத்ததான் உங்களுக்காக ஒரு பாடல் ஒன்று தரப்போறோம். இந்த பாடல் வந்த காலத்திலிருந்து இலசுகள் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கீதமாக கொடிக்கட்டி பறந்த ஒரு காதல் பாடல். காதல் பாடல் அப்படிங்கிறது ஒரு காதல் தோல்வி பாடல். ஸோ பாடலை கேளுங்க, கேட்டுட்டாங்கன்னு எனக்கு அழைப்பினை மேற்கொள்ளுங்க.

0: சூப்பரான வைபிங்கான இண்டிபெண்டன்ட் பாடல்கள் எல்லாமே கொண்டு வந்து தந்துட்டு இருப்போம். அது இலங்கை பாடலா இருக்கட்டும், இல்ல எந்த தமிழ் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு நான் கொண்டு தருவோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கொண்டு என்னோட இணைந்து குரல் மலை எங்கள் 0312-275-001 அல்லது 0312-275-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் பேஸ்புக்கினோட ஆகவும் இணைந்து கொள்ளலாம். சரியா, இப்ப யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அழைப்புல வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். நீர் கோலம்பிலிருந்து நிசாம்.
0: நிசாம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். நிசாம் என்ன செய்யறீங்க நீங்க?
1: கடையில
0: இருக்கீங்க? கடையில வசந்தம் சத்தமா கேட்டு இருக்கீங்களா?
1: ஆமா ஆமா, கடையில ஒரே நாங்க வசந்தம் தான்.
0: சூப்பர் சூப்பர் நிசாம். அடுத்து வந்து ஐயோ

0: பாடல் எடுத்து வச்சிருக்கீங்க, யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க?
1: என்ன
0: பாட்டு? அந்த பாட்டை தேடிக்கிட்டு இருக்கேன், எழுதி வச்சு தேடிக்கிட்டு இருக்கேன். நல்ல குவாலிட்டி பாட்டு கண்டிப்பா உங்களுக்கு கொண்டாந்து தரேன். சரியா?
1: நான் கேட்க மாட்டேன், எனக்கு குழந்தை போட்டுருங்க.
0: சரி சரி சரி, நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. பாத்தீங்களா, இந்த மாதிரிதான் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிக்வஸ்ட் பண்ணுங்க, இந்த பாடல் வேணும், இந்த தமிழ் பாடல், இந்த இலங்கை பாடல், இந்த இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, தேடி பிடிச்சி எங்க இருந்தாலும் அந்த பாடலை கொண்டு வந்து தரதுக்கு நானும் ரெடியாக இருக்கிறேன். சொன்னமே நிகழ்ச்சியோட தொடர்ந்து விணைந்து கொள்ளுங்க. அடுத்ததாக உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் ஒன்று வரப்போகுது. இந்த பாடல் கிட்டத்தட்ட வந்த காலத்துல இருந்து பட்டையை கிளப்புன ஒரு பாடல். கவிஞர் பொது லஸ்மின் வரிகளில் ஐயோ சாமி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 மக்கள் சூடிய மகுடமே வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8
1: Abulation! நினைச்சதெல்லாம் நிறைவேற போகுது. நீ நினைத்த இடத்த அடைய போறாய். ஈந்தாலும் உன்னை பார்த்து சிரிச்சவன் எல்லாம் இன்னைக்கு கண்ணீர் விட போற. பில்லகிட்டே கேட்டு பாப்போம். பில்ல நானா?
2: உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி விட்டால் உலகே போட்டு இடிக்கும்.
1: இடிக்கிற காலம் எல்லாம் போயாச்சு. அந்த பதவி அப்படி சூப்பரா வச்சுக்கொள்ளும்னா என்ன செய்யணும் நானா?
2: அடே, வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவனடா. பிரச்சனையை முடிச்சுக்கொள்ளுவான்.

என்னால் மறக்க முடியவில்லை. அவாக் பிரதர்ஸ் இசையில் அவாக் பிரதர்ஸ் மற்றும் அவங்களோட சேர்ந்து பாடினாங்க திவ்யா கலை செல்வன் இந்த பாடலை. இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்த காலத்திலருந்தே இந்த பாடல் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்லாம் தெரியாது, ஆனால் சோசியல் மீடியாலாம் பயங்கர ட்ரெண்டாக ஆகி போயிட்டு இருந்த ஒரு பாடல் தான் உங்களுக்கு தந்திருந்தோம். நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைப்பை மேற்கொண்டு இணைந்து கொள்ளலாம். நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியோட உங்களுக்கு பிடித்தமான இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அல்லது இலங்கை சாங்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரியான பாடல்கள்லாம் எனக்கு வேணும், இந்த பாடல்கள்லாம் கேட்டு நிறைய நாட்கள் ஆகிருச்சு அப்படின்னு யோசிக்காமல் எனக்கு அழைப்பினை மேற்கொண்டு அப்படின்னா ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து வந்து பதிவிட்டீங்கன்னு சொன்னால் தரதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன். இப்போ யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினோட இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம், இனிய மாலை நேரம் வணக்கம் உங்களுக்கு சொல்கிறேன். சங்கர் நலமாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அருள்மொழி வந்திருக்காங்க பருத்தித்துறையிலிருந்து. இனிய மாலை நேரம் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் செங்கலடி ஷக்கிலா சந்திரசேகரம். இனிய மாலை வணக்கம் புஷ்பா அண்ணா, பாட்டெல்லாம் சூப்பர். நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் சரண்யா, அஷிபா, மிஸ்மிதா, ரமேஷ், யோகா, விஜயா எல்லாரையும் சேர்த்து பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி திரணியகலையிலேருந்து தேஷன்யா வந்திருக்காங்க. அடுத்த வசந்த முருகளுக்கு இனிமையான வாழ்நேர வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ரொசாலையிலேருந்து ராஜன் வந்திருக்காங்க. அண்ணா நிகழ்ச்சி சூப்பராக இருக்குது, இலங்கை திருநாட்டில் இப்படி தமிழ் பாடல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இருக்காரு. இது மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட பாடல்கள்லாம் இருக்குது. அதோடு சேர்ந்து அவங்க வந்து மனைவி புவனா மற்றும் மகள் சஞ்சனாவையும் இணைத்துக்க சொல்லியிருக்காங்க. மதிய வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு. சென்னையிலேருந்து வந்திருக்காரு சிவராம் நாகராஜன் வந்திருக்காங்க. இனிய மாலை வணக்கங்கள், பாட்டெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆமஸ் ஸ்ட்ரீட்லேருந்து வந்திருக்காரு கமல் வந்திருக்காரு. இனிய மாலை வணக்கங்களோடு வந்து பார்த்தீங்கன்னா அலிஃபான் வந்திருக்காங்க புத்துவில்லேருந்து. அன்பான மாலை நேர வணக்கம் அண்ணா, இன்றைக்கி வந்து பிறந்தநாளை கொண்டாடுற அன்பு மகன் சஞ்சய்கியை வந்து வாழ்த்துறாங்களாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. பூனாங்கலையிலேருந்து ஜெயஸ்தாஸ் வந்திருக்காங்க. அப்பா ஜெயஸ்தாஸ், அம்மா பிரியா மற்றும் தங்கை தனுஷியா, தம்பி சந்தோஷ் மற்றும் உறவுகள் எல்லாரும் வாழ்த்துறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வசந்த் எஃப்எம் சார்பாக உங்களோட மகனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுக்கு எந்த மாதிரியான பாடல்கள்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது நடந்தே போயிருச்சு, அதை பற்றி கவலைப்படவே கூடாது. நடந்தது நடந்துருச்சு, ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கணும் லைஃப்பில். அப்போ தான் நல்ல விஷயங்கள்லாம்

0: Streaming in Sri Lanka. Wasn't them FM 102.6, 102.8. திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே
1: இன்றைய தினம் வசந்தத்தின் நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் இயக்குனர் நடிகர் கே மகேந்திரன் அவர்கள்.

மனித இனம் கடவுளின் விசித்திரமான ஒரு படைப்பு. அருகில் இருக்கும் அவர்களை அடையாளம் காண மறுத்த இந்த மனித இனம் நம்மை விட்டு தூர விலகி சென்றவுடன் இல்லை மாண்ட பின்போ மார்பை தட்டி தட்டி குமரி குமரி பாராட்டும் இந்த விசித்திரமான மனித இனம் விசித்திரமான

0: புதிய ஏர்ரா அப்படிங்கிற பாடல் கேட்டிருந்தோம். ஏடி கே மற்றும் ஸ்ரீ ராஸ்கலோட இணைந்து ஒரு பெரிய ராப் கேங்கை சேர்ந்து பண்ண பாடல் தான் இந்த புதிய ஏரா. புதிய ஏரா அப்படிங்கிறது வந்து ஒரு புதிய முயற்சிக்கு அவங்க தயாராகி இருந்தாங்க அப்போ பண்ணது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது அந்த முயற்சி. சரி, இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டில் வந்து இப்போல்லாம் வெளியில் எங்கேயுமே போயிட்டு வர முடியலை. அதுவும் கொழும்புகளெல்லாம் சொல்லவே வேணாம். வெளியில் போயிட்டு நம்ம உள்ள வீட்டுக்குள்ளே வரும்போதோ இல்லை வேலைக்கு வரும்போதோ பெரும் கஷ்டப்பட்டு வர வேண்டியதாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான வாகனங்கள், வாகன நெரிசல்லாம் காணப்படுது. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு வாகனம் கவனக்குறைவால் இன்னொரு வாகனத்து மேலே மோதி ஒரு ரோடு பிளாக் ஆச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்மளால் ரிட்டர்ன் வர்றதுக்கு வந்து பெரிய டைம்னு எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீதி விபத்துகள்லாம் நாட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. நாட்டுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்க இந்த வீதி விபத்தெல்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு யாருக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இளம் தலைமுறைக்கு தான் அதை சொல்லிக் கொடுக்குறோம். அதனாலே பாடசாலை மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீதி விபத்துகளை எப்படி தடுக்கிறது அப்படின்ல, வீதி விபத்து ஏற்படும் போது எவ்வாறு நடந்துக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு நடவடிக்கை, டேக் கேர், வழித்தடத்தை பாதுகாப்பும் அல்லது பயணத்தின் போதான பாதுகாப்பு அப்படிங்கிற செய்தி திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து ஐடி நூடகமலை இப்போ செய்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடசாலைகளுக்கே விஜயம் செய்து இதை பற்றிய கருத்தரங்களையும் செயற்படுத்துறதுக்கு இருக்காங்க. இதெல்லாம் பற்றிய தகவல்களையும் உங்களுக்கு நாங்கள் தரோம். நீங்களும் வாகனம் ஓட்டுறவராக இருக்கலாம், இல்லை பாதையில் போறவராக இருக்கலாம், வீதி ஒழுங்குமுறைகளெல்லாம் பயன்படுத்திக்கிங்க, பாவிச்சு கவனமாக பயணங்களை மேற்கொள்ளுங்க, வீதி விபத்துக்களை தடுத்துக்கொள்வோம் அப்படிங்கிற விடயத்தையும் சொல்லிட்டு இப்போ நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்க நம்ம நிகழ்ச்சி அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்,
1: கார்த்திக் பேசுறேன்.
0: கார்த்திக், எங்க இருந்து பேசுறீங்க?
1: வெள்ளவத்தை ஸ்டேஷன் ரோட்.
0: வெள்ளவத்தை ஸ்டேஷன் ரோட். இதுக்கு முன்னாடியும் பேசிருக்கீங்கனா என் கூட?
1: ஆமா.
0: எப்படி இருக்கீங்க கார்த்திக்? ஓ, நானும் நல்லா இருக்கேன் கார்த்திக். அப்புறம் என்ன நடக்குது?
1: என்ன
0: பாட்டு? போகிறோம். ரத்தியாதி தீனவர்களோட மட்டக்களப்பு.
2: மட்டக்களப்பு பிள்ளைய லவ் பண்ணி பாக்கலையா? பண்ணி பாருங்க. கடைசி மட்டும் உங்களுக்கு மட்டும் உண்மையா

0: குடிஞ்சு போனாலும் அவங்க கூட்டத்துக்கு போக மாட்டாங்க. குடிச்சிருந்தா எல்லாம் கொண்டு குடிக்காடி போங்க.
1: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
0: செல்வம்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: மாத்தறை திஸ்ஸமஹாராம பிரதான வீதியின் வீரவில பகுதியில் பஸ் வண்டியொன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் ஒன்றோடொன்று மோதி இடம்பெற்ற விபத்தில் 19 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 11 ஆண்களும் 8 பெண்களும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். திஸ்ஸமஹாராமிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்த தனியார் பஸ் வண்டியொன்று வீரவில பிரதேச செயலகத்திற்கு அருகில் வைத்து மோட்டார் சைக்கிளுடன் மோதியதுடன் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகிலிருந்த மரத்திலும் மோதியுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் தெபரவெவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ஆபத்தான நிலையிலிருந்த 4 பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் வீரவில போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: இந்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பரீட்சை வினாத்தாள் பரீட்சை நடைபெறுவதற்கு முன்னரே வெளியானமைக்கு எதிராக தொடர்ச்சியாக நடைபெற்ற போராட்டங்களை தொடர்ந்து இந்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியுள்ளார். தனது ராஜினாமா கடிதத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இளைஞர்களின் போராட்டம் சுமார் 1 வார காலமாக நடைபெற்று வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
0: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
4: நிமிர்

0: வணக்கம். எப்படி இருக்கீங்க சரோஜினி?
1: சின்னவங்களா
0: இருக்கும் போது அவங்கள பாத்துக்கிட்டே, இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க பசங்களை பாத்துக்கிறோம், ஒரே பிஸி நம்ம இல்லையா?
1: சத்தியமலர் காமினி இவர்களுக்காகவும், அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், நம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் சொந்தங்கள் அனைவருக்காகவும்.
0: சரி, அனைவருக்கும் கேட்கலாம். நன்றி சரோஜினி.
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி நன்றி. சரி, நீங்களும் வந்து இணைந்து கொள்ளுங்க. இது நம்ம, இட்ஸ் நான் உங்க சங்கர் புஷ்பராஜ்.

நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 102.8 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோ லீக் மட்டுமே.

0: மென்மையான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலிக். ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோலிக் பூசினால் நோலிக் தான்.
1: The best live music streaming in Sri Lanka. Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.

0: பக்சங்கலே அப்படிங்கிற ஒரு சூப்பரான இலங்கை பாடலை கேட்டு வந்திருக்கோம். பாடல பாடலோட வைவை பார்க்கும்போது நம் நாட்டு பாடல் இல்லையோ அப்படின்னு நீங்க யாரையும் வச்சுக்கணும், அதுதான் கிடையாது. இது நம் நாட்டு கலைஞரோட ஒரு பாடல் தான். மக்கசிங்கலை கேட்கலன்னா போயிட்டு தேடி கேட்டு பாருங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளுங்க 0312 7575 0031 அல்லது 0312 7575 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசிகளுக்கு எங்களுக்கு அப்படின்னு வசந்தத்தின் ஃபேஸ்புக் டக்குன்னு வந்தீங்கன்னு சொன்னாங்க, நம்ம இட்ஸ்க்கு அவர் பதிவுப்பட்டுருவோம். அதன் கீழே என்ன பண்ணலாம், உங்களுக்கு பிடித்தமான இலங்கை பாடல் இல்லை இண்டிபெண்டன்ஸ் சாங்ஸ் என்ன அப்படிங்கிறத பதிவிட்டீங்க அப்படின்னு சொன்னா எடுத்துக்கொண்டு தரதுக்கு நானுமே தயாராக இருக்கிறேன். இப்போ வந்திருக்கிறது யார்? வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் இது? சரி, அலைபடி ஏற்படுத்தினவர் வந்து பாத்தீங்கன்னா ரேடியோ பக்கத்தில் இருக்கார் போல இருக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் இது? எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஆ, என்ன செய்றீங்க நீங்க? சங்கீதா?
1: ஓ, சொல்லுங்க.
0: என்ன செய்றீங்க?
1: நான் சமைச்சிட்டு தயார் பண்ணல, உங்க கூட வேலை செய்றேன்.
0: அப்படியா? சரிம்மா. யாரெல்லாம் சேர்த்துக்கலாம் அடுத்த பாடலுக்காக?
1: அம்மா மாவையும் தாத்தாவையும் சித்தி பெரியப்பா.
0: சரி, எல்லாரும் சேர்த்துக்கலாம். நன்றி
1: நன்றி.

ரொம்ப சூப்பரா நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியோட இணைந்து இருக்கிறீங்க. நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு தந்துட்டு இருக்கான். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேஸ்புக்கினுடாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே வசந்தத்தின் ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கு பிடித்தமான இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் என்ன அப்படிங்கிறது கூட கமெண்ட் பண்ணிட்டு போகலாம். இனிமேன மாலை நேர வணக்கங்களும் நிகழ்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்லி வந்திருக்காங்க. வேற பிடிஏவில் இருந்து யோகராஜா வந்திருக்காங்க. இனிமேன மாலை நேர வணக்கங்களோட கணபதி மனோகரன் வந்திருக்காங்க. நிர்மலா பாலா வந்து குட் ஈவினிங் சொல்லியிருக்காங்க. மாலை நேர வணக்கம் சகோதரா நிகழ்ச்சியில் நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்து இதே ரத்னம் வந்திருக்காங்க. அப்புறம் நாலாவில் பிடிஏலிருந்து வந்திருக்காங்க. குமுதா கிருஷ்ணசாமி வந்திருக்காங்க. மாலை நேர வணக்கங்களோடு குழும 14 மும்தாஸ் பேகம் வந்திருக்காங்க. குட் ஈவினிங் சொல்லி பால கார்த்திகா வந்திருக்காங்க. அன்பான இனிய மாலை நேர வணக்கம் சங்கர் அப்படின்னு சொல்லி பெரிய நீராவளையிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்காங்க. அடுத்தா வந்து மாவனிலிருந்து நிஷா வந்து வணக்கங்கள் சொல்லியிருக்காங்க. நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணக்கங்கள் சொல்றதோட உங்களுக்கு பிடித்தமான இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் என்ன, இலங்கை சாங்ஸ் என்ன, எந்த இண்டிபெண்டன்ட் சாங்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு தரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும். அடுத்த வரப்போகிற பாடல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு இண்டிபெண்டன்ட் சாங். இந்த பாடலை வந்து நான் எத்தனை முறை கேட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை. ஆனாலுமே ரொம்ப பிடித்த ஒரு யூரோப்பியன் இண்டிபெண்டன்ட் சாங் இது. ஃபேஸ் டைம் அப்படிங்கிறதான் இந்த பாடலோட தலைப்பு. ஃபேஸ் டைமில் பார்த்து லவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல வராங்க பாஸ்டன் அண்ட் சுஹாஸ்.

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: The best live music streaming in Sri Lanka. Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.
2: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

இசை உலகின் நட்சத்திரம் பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

உயிர்ப்பு அப்படிங்கிற பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்து நம்ம ஏடிகே மற்றும் திவ்யா அவங்க பாடின பாடல். ஏடிகே வந்து ரேப் பண்ணியிருப்பாரு, அண்ட் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் மெலடி போர்ஷன் பாடியிருப்பாங்க. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திவ்யா அப்படிங்கிற அந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து மிக பிரபல்யமாக இருந்தாங்க. எல்லா காதல் சோக பாடல்கள்லையும் சரி, காதல் பாடல்களையும் சரி, ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக அவங்க கொடுத்த மிகப்பெரிய வளம் தான் அந்த பாடல்கள் எல்லாமே பிரபல்யமாகிறதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் கேட்டதும் இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு பாடலையும் வந்து பார்த்தீங்கன்னா வாக் பிரதர்ஸோட சேர்ந்து அவங்க பண்ணியிருந்தாங்க, பாடியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்காக சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான சூப்பரான நிறைய புது பாடல்களும் உங்களுக்காக இருக்குது. இல்லை காலங்காலமாக வந்து பார்த்திங்கன்னா நாம் கேட்டுட்டு இருந்து காணாமல் போனேன், இல்லை நாம் கேட்க மறந்து போனேன், இல்லை எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கேட்க கிடைக்காமல் போன இண்டிபெண்டன்ட் பாடல்கள் அல்லது நம் நாட்டு பாடல்களையும் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் கொண்டு வந்துடுறதுக்காக தான் நம்ம இட்ஸ் நிகழ்ச்சி இருக்குது. வர காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் பாடல்கள் மட்டும் கிடையாது, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டையும் வந்து உள்வாங்கி யார் என்னென்ன பாடல்கள்லாம் பண்ணியிருக்காங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரத்துக்கு நானும் ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இல்லை இண்டிபெண்டன்ட் பாடல் என்ன, இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப காலமாக இந்த பாடல் கேட்க கிடைக்கவே இல்லை, வானொலியில் இல்லை என்னோட நம்ம இட்ஸ் ப்ரோக்ராமில் தருவீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தால் நீங்கள் என்ன பண்ணால் டக்குன்னு ஃபேஸ்புக் போங்க, அங்கே வந்து நம்ம இட்ஸுக்காக ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம், அதுக்கு கீழே வந்து உங்களோட பாடல்கள் அல்லது பாடல்களோட லிங்க் இருந்தாலும் கூட என்ன பண்ணலாம்னா கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து பாடல்கள் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஒளிபரப்பணும், இல்லை அந்த பாடலை வந்து உத்தியோகபூர்வமாக வானொலியில் வெளியிடணும் அப்படின்னா கூட அதற்கான முயற்சிகளையும் கூட நாங்கள் ஈடுபடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஸோ பண்ண வேண்டியது ஒரே ஒரு விடயம் தான், டக்குனு எங்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரியான ஒரு பாடல் பண்ணியிருக்கோம் இல்லை பாடலோட லிங்க்குகளையும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தந்திங்கன்னு சொன்னால் சேர்த்துட்டு உங்களுக்கு தெரிந்தவர்களையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் தெரிந்தவர்களாக மாற்றுவதற்கு வசந்தம் வானொலியும் நம்ம இட்ஸ் நிகழ்ச்சியும் காத்துட்ருக்கு. இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அழைப்பினை மேற்கொண்ட சொந்தங்கள் எல்லாருக்குமே நன்றிகளை தெரிவிக்கிறேன். அது என்னோட மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கினோட இணைந்து கொண்ட சொந்தங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். நீங்களாம் இருக்கும்போது தான் இந்த நிகழ்ச்சியும் சரி, நம் நாட்டு கலைஞர்களும் சரி மெம்மேல வளர காரணமாக இருக்கும். அடுத்ததாக காமெடி கலாட்டா நிகழ்ச்சிக்காக உங்களுக்காக வராங்க GR. அதுவரை இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களாரையும் வந்து சந்திக்க வரை விடைபெறும். நான் வந்து என்னும் உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். வீக்கெண்டை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க சொந்தங்களே. இந்த வீக்கெண்ட் போனால் இன்னொரு வீக்கெண்ட் வர வரைக்கும் காத்திருக்கணும், அதனால காத்திருக்காமல் என்ன பண்ணுங்க இந்த வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்ததாக அனுமான் கைண்ட் அவர்களோட பாடல் ஒன்று வரப்போகுது. இவர் கேரளாவை சேர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக இருந்து வேர்ல்டு ரேஞ்சுக்கு வேர்ல்டு கிளாஸுக்கு போன ஒரு ஆர்டிஸ்ட். அவரோட பாடலோட நானும் விடைபெற போகிறேன். நன்றி, வணக்கம்.

0: Money on my mind, we gon' run it up.
1: நன்றி சங்கர். நேர்களை பொழுது முதல் காமெடி கலாட்டா கேட்கலாம். நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய
2: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மலுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட செட்டிப்பாளையம் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் 3 சிறுவர்கள் உட்பட 10 பேர் படுகாயமடைந்துள்ளனர். மட்டக்களப்பிலிருந்து கதிர்காமம் நோக்கி சென்ற காரும் கல்முனையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வந்த லாரியும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இந்த விபத்து காரணமாக மட்டக்களப்பு கல்முனை வீதி ஊடான போக்குவரத்து சுமார் அரை மணி நேரம் தடைப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். விபத்தில் கதிர்காமத்திற்கு சென்று கொண்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சிறுவர்கள் உட்பட 7 பேரும் லாரியில் பயணித்த 3 படுகாயமடைந்த நிலையில் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்காவின் மிச்சிகன் மாநிலத்தில் தீப்பற்றி எரிந்த வீடொன்றிலிருந்து 6 குழந்தைகள் உட்பட 8 பேரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. குறித்த வீடொன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலுக்கமைய சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசாரும் தீயணைப்பு படையினரும் மேற்கொண்ட சோதனையின் போதே வீட்டின் உள்ளே இருந்து இந்த சடலங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட சில சடலங்களில் துப்பாக்கிச்சூட்டு காயங்கள் இருந்ததாகவும் தெரிய வருகிறது. எனினும் இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
2: உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: நிமிர்ந்த நடை.

0: நேயர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இணைந்திருக்கப்படும் காமெடி கலாட்டா நிகழ்ச்சியோட எக்கச்சக்கமான ஏராளமான காமெடியை நீங்க கேட்டுட்டு இன்னைக்கு ரசிக்க போறீங்க. சோ இணைந்திருக்கலாம் உங்க வசனத்தோடு 102.6 102.8 வசனத்தின் காமெடி கலாட்டா நிகழ்ச்சி இப்ப கேட்க போறீங்க. இப்போ ஒரு சூப்பரான ஒரு காமெடி இருக்கு, கேட்டு வரலாம்.
1: நம்ம டெக்னிக்கலா ஆரம்பிக்க வேண்டியதான்.
2: தலைமுடி வெள்ளையா இருக்கு, மீச கருப்பா இருக்கு, ஆளே ஒரு தினசா இருக்கானே சார், நீங்க யாரு?
1: அவளை யோசிச்சு சொல்லுவாரு.

0: பிச்சை சும்மா இருக்கிறானே, இவன் தான் உணரா?
1: இது யாரு, உங்க மூத்த பொண்ணா?
2: ஐயோ ஆத்துக்காரிங்க.
0: ஓ ஆத்துக்காரி, அப்ப இது பூக்காரியா?
2: இது என் பொண்ணுங்க.
0: பொண்ணா?
2: நீங்க யாரும் சொல்லவே இல்லையே.
1: நான் நாயல் நலவாரியத்திலிருந்து வர்றேன். என் பேரு மிஸ்டர் நடராஜன், எம்ஏ பிலாசபி.
2: ஏங்க நாய்கள் நலவாரின்னு ஒண்ணு கேள்விப்பட்டதே இல்லையே.
1: யார்தான் கேள்விப்பட்டிருக்கா?
2: எது
1: அசு, இந்த நாய் தெருநாயா வீட்டு நாயா?
2: வீட்டு நாய்ங்க.
1: அப்புறம் கட்டி போட்டிருக்க?
2: அப்பப்ப கட்டி போடுவா, அப்பப்ப அவுத்து விடுவோம்.
1: என்ன நாய் கடியில நொச நொசன் இருக்கு?
2: அது கொஞ்சோண்டு ஒண்ணுக்கு போயிருச்சுங்க.
1: ஒண்ணுக்கு நாய கட்டி போட்டனால ஆய் போகும், ஒண்ணுக்கு போகும், வாமிட் வரும். அதனால வைரஸ் ஃபிட் ஆகி வீடு விட்டு வீடு போகும், தெரு விட்டு தெரு போகும், ஊரு விட்டு ஊரு போகும், நாடு விட்டு நாடு போகும். இது சயின்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வைரஸ் உணவு மூலம் பரப்புறதுக்காக நீ ஏதா ஒர்க் பண்ணு, உன் மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன்.
2: சார், நாய் ஒரு சொட்டு ஒண்ணுக்கு இருந்ததுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குறீங்களா சார்?
1: சரி, காலையில நாய்க்கு என்ன புட்டு போட்ட?
2: வடகரிங்க.
3: வடகரி போட்டியா? எல்லாரும் நாய்க்கு பிடிகறி போடுறாங்க, நீ வடகரி போட்டுக்க.
2: ஓகே சார்.
1: சரி, அதெல்லாம் கல்யாணம் ஆயிட்டா?
2: சார், இப்பதான் சொன்னேன், இது என் பொண்டாட்டி, இது என் பொண்ணு.
1: நாய்க்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டேன்.
2: நாய்க்கு கல்யாணமா? சார், இப்பதான் என் பொண்ணுக்கே மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கேன்.
1: நீ மட்டும் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டு பிள்ளையோட சந்தோஷமா இருக்கலாம், ஒரு வாயிலாத்தையுமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நீ சரி பண்ற. அதானே இப்ப நான் என்ன சொல்றேன், உன் நாய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்காம அதுக்கு காம வெறி அதிகமாக்கி தெருக்கல் இருக்க லட்சக்கணக்கான நாய்களை ரேப் பண்றதுக்கு நீ திட்டம் போறேன்னு உங்களை குற்றச்சாட்டு. பாயிண்ட் டு பாயிண்ட். ஆமா, இந்த ஆள் மேல எத்தனை கேஸ் போட்டிருக்க?
4: நாய்க்கு சாப்பாடு போடாம பட்டினி போட்டது
1: ஒண்ணு,
5: பட்டி போட்டு குடும்பப்படுத்தினது
1: ரெண்டு,
4: நாய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்காம காம வெறிய தூண்டு
1: மூணு. நாலாவது ஐடியா இருக்கா?
2: இருக்கு,
1: சொல்லு.
4: ஒரு அதிகாரி வரும்போது நாய ஒண்ணுக்கு போக விட்டு அது அதிகாரிய பார்க்க வச்சது.
1: நாராயண
2: தூக்குவாங்க. இப்ப நாய் எல்லாம் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, அப்ப இங்க வந்துட்டு போனது யாரு?

0: கோலி அந்த நாம கட்டிக்கு ஒரு போனை போடு. ஹாய் ஜிமிக்கி, ஐ லவ் யூ.
1: ஐயோ போன் அடிக்குது,
2: இத
1: போறேன்.
0: ஹலோ, நாம கட்டி நாராயணன் பேசுறீங்களா?
1: சொல்லுங்க.
0: உங்க ஜிமிக்கிய நான் தான் அமைக்கிட்டு வந்திருக்கேன்.
1: என்னது ஜிமிக்கிய அமைக்கிட்டு வந்தியா? ஆட பாவி, அப்ப நாய் நல வாரியன்னு வந்தது. என் நாய தூக்கிட்டு போனதெல்லாம் நீனானா?
0: இந்த நாய் சேகர் தான்.
1: நாய் சேகர? அட பாவி, நாய் திருடன்
0: சொல்ற.
1: என்னது லூசா?
0: 50,000 சர்வீஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு போன நாய காப்பாத்தி கூட்டி போறது வலிய பாரியா? கேரட்
1: 50,000? டேய், நான் என்ன திருப்பதி குறுக்கலாடா? திருப்போர ஒரு குறுக்கல் தானடா. என்கிட்ட ஏதுரா அவளை பணம்?
0: குறுக்களோ சருக்களோ அத பத்தி பீல் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஓ, நாய கெச்சு போட்டு தூக்கிருக்கேன்.
1: ஏண்டா, ரெண்டு பிஸ்கெட்ட பிச்சு போட்டிருந்தாலே அதுவா வந்திருக்கு மேடா. இதுக்கு

0: சென்னையில கூட்டத்தையே காண. எங்க போனாங்க எல்லாரும்? தம்பி, இந்த போரூர் போறதுக்கு வாடகை எவ்வளவுப்பா?
1: போரூரா? 2000 ரூபாய் கொடு.
0: 2000?
1: ஆமா.
0: ஏய், இங்கனக்குள்ள இருக்க போரூர் கையில 2000 கேக்குறேன்.
1: நிறைய வாங்குற மாதிரி தெரியுது.
0: நீ நடிக்கல
1: தோ சர்தாஜி அவர் அடி.
0: சும்மா இருக்கலப்ப ஏன் அடி சொல்ற?
1: இவர் சும்மா இருக்கிறவன
0: அடிப்பாரு.
1: இப்படித்தான்
2: தூங்குறவன போய் எழுப்பிக்கிட்டு.
0: அப்பு, சென்னைக்கு போன வாடகை எவ்வளவு?
3: 600.
0: 600? சரி வா, போகலாம்.
3: எல்லா வண்டியும் போயிடுச்சே.
0: எல்லா வண்டியும் போன தெரிஞ்சாங்க. ஓ, வண்டிய கூப்பிடுறேன், வா போ.
3: வரணுமா? வரும். ஆனா வராது.
0: வரும் ஆனா வராதா? வரும் சொல்லு, இல்ல வரா சொல்லு. ஏன் இப்படி போட்டு குழப்புற?
3: வரும் தம்பி, ஆனா வராது.
0: என்னடா இது, ஓவரா இருக்கிறான். இந்த மாதிரியா? 600 சொல்லியா? கூட 50 போட்டு 650 தரேன், வா போவா.
3: 650? வரும் ஆனா வராது.
0: அட சுட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசே, இந்த மாதிரி 700 தரையா, வாயா போலாம்.
3: 700?
0: என்ன
3: சரி போவோம்
0: அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்காக இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க. குப்பலாரி மாதிரி இருக்கு. இதுக்கு 700 அவர் தான் ஏத்து வரோம். எல்லாங்க நேரம்
3: பிடிக்கும் போது நாம என்ன பண்றது?
0: வேமா சாட் பண்ணியா, போவோம்.
3: இங்கதானே இருந்த
0: என்ன
3: ஒரே பனி மூட்டமா இருக்கு.
0: யோ, பங்குனி வெயில் பல்ல காட்டிக்கிட்டு அடிச்சுட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு.
3: அது தெரியுது. நான் நேத்து நடந்ததை சொன்னேன்.
0: நல்லா நடந்துச்சு நேத்து
3: தம்பி. உன்ன கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க.
0: எங்க கிளம்புறாங்க?
3: அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச குடியோட

0: போயிடுச்சா
1: போவோமா
0: நீ

0: பாத்தும்னு மறுபடியும் புறப்படலாமான்னு கேக்குறீங்க. இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து கைய கலப்பணம் பிடிச்சு அடுப்புல வச்சு போயிரு ராஸ்கா. கண்ணு தெரியாத எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணிட்டாயா அண்ணா.
1: டேய்
0: அண்ணா,
2: கபாலி கபாலி சோரா
0: அண்ணா,
2: வாடா வாடா வாடா வாடா. எவ்வளவு ரெண்டு மணிக்கா காத்துட்டு
0: இருக்கீங்க ரவி? அரக்குளத்துல இறங்கி தொலைஞ்சிட்டேன். கார் கண்ணாம்னு மல்லாக்க கிடக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த டிரைவர் எடுபட்ட வேலுக்கு அவிஞ்ச கண்ணு.
2: ஐயோ, அதுக்கப்புறம் என்ன?
0: அதுக்கப்புறம் திருவள்ளூர்ல இருந்து போரூர் வரைக்கும் நடந்தே வாரேன்.
1: திருவள்ளூர்ல இருந்து போரூர் வரைக்கும் தான் நடந்தது? என்னவோ திருப்பதியில இருந்து நடந்து வந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க.
2: டேய், என்ன சித்தப்பா கிட்ட விளையாடிட்டு? சரி, என்ன திடீர்னு சென்னைக்கு புறப்பட்டு வந்துட்ட?
0: அதானே அமைஞ்சிக்கிறதுல நம்ம அப்பா அவனை வீடு இருக்குல்ல, அந்த வீட்ல தான் யாருமே இல்லையே. அதை வித்துட்டு பணத்தை எடுத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன்.
3: அந்த பணத்தை வச்சு நீங்க பாம்பேல இப்ப செட்டில் ஆனீங்க?
0: நோ, ஸ்டாண்டிங் இன் மை ஓன் லக். சொந்த உழைப்புல முன்னே பாம்பேல பெரிய ஆளா இருக்க நீ, அப்படி எல்லாம் அவசரப்பட்டு பேசாதீங்க.
2: உண்மையாவே நீ கிரேட்டரா கபாலி.
0: பாதி பேரை சொல்லாதே.
2: சரிடா கபாலி சொல்றா.
0: ஐயோ, அதுவும் இல்லன்னு
2: பின்ன என்னதான உன் பேரு?
0: கபாலி கான்.
2: சாப்பிடு
1: போட்டு
0: இஞ்சி கேப்ல பஞ்சடிச்சு.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: காமெடி கலாட்டா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. சூப்பரான காமெடிகள், அது மட்டுமல்ல நல்ல பல சுபஹிட்டான பாடல்கள் மொழித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க கேட்டுக்கிறது வசனத்தின் 102.6 102.8 காமெடி கலாட்டா. அடுத்த மாதிரி சூப்பரான ஒரு காமெடி இருக்கு, கேட்டுட்டு வரலாம்.
2: யாருடி அந்த மிஸ்டர் ஒயிட்?
3: அதொன்னும் இல்ல, கால ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணா அந்த நன்றி கடனுக்கு தான் சைட் அடிக்க வந்திருக்காரு சார். இந்தோ அந்த போன்ல கேமரா ஆன் பண்ண. இன்னைக்கு நான் நல்ல மூட்ல இருக்கேன். இவனை திட்ட திட்ட ஃபுல்லா வீடியோ எடுத்து Facebook, Twitter, Instagram-ல வைரல் பண்றோம். ஃபாலோ மீ.
4: நம்ம ஆள் வந்துட்டாங்க.
5: என்ன ஏன்றே கூட்ட குரன் தெரியுமே.
3: ஹலோ பாஸ், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஆ, நீ என்ன பெரிய இவனா? ஹால் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண, அதுக்காக இப்படிதான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவியா? லவ் பண்ணலாமா? அப்படியே போட்டா நான் யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? டேய், நான் டிஎஸ்பி ஆக போறேன் தெரியுமா? அதை விட நான் எந்த ஊர்னா தெரியுமா? திண்டுக்கல் காரி. போட்டு எடுத்து போட்ட மண்டை டாப் ஓப்பன் ஆயிக்கும். பட்டா போய் வேற காலேஜ் லைன் போடு, ஏதாவது கேனச்சிருக்க மாட்டோம். எங்களுக்குலாம் ஆல்ரெடி ஆள்
4: இருக்கு. ஏண்டி லூசு, மென்ட்லி பைத்தியம், அறவைக்காடு, போற அவசரத்தை ஏன் ஃபைல் எடுத்துக்கிட்டீங்க? உன்னால எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போற வேலை கெட்டு போச்சு. என்ன
3: என்னடி பண்ற? அவன் திட்டிட்டு போனது என்ன? இது வெள்ள போச்சு, என் மானம் பறந்துடும். டெலீட் பண்றி.
4: என்ன என்ன உனக்கு பார்த்து ஏத்தி கொண்டு
3: இது நமக்குள்ளே இருக்கட்டும். வா, கடையான

0: கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.
3: Yo, one that you wanna listen to.

0: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம்,
1: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவுக்கு கிளிக் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீ மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: What, dear?
1: Mother, you know one thing?
0: Tell me.
1: Kathi Ona gym start பண்ணதுக்கு இடம் பார்த்துட்டு இருக்கான். இந்த ஜிம்மோட பேரு என்ன வைக்க போறா தெரியுமா?
2: நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டே டியூன் மக்களே. ஹாப்பி வீக்கெண்ட். பை.

0: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் கூலான மாலை நேர வணக்கம். இன்றும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0311 அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா ஒரு போஸ்டுக்கும் அந்த போஸ்டுக்கு கீழே உங்க கமெண்ட்ஸ் பதிவு செஞ்சா அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கேன் என்பதையும் நினைவுபடுத்திக் கொண்டே இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது? சங்கீதாவா? சங்கீதா எங்கிருந்து பேசுறீங்கம்மா? யாழ்ப்பாணத்திலிருந்து பேசுறீங்க. அப்புறம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வேலையால இப்ப வெளியில இருக்கீங்களா, வீட்லயா? நீங்க பேசுறது கிளியர் இல்லாம இருக்கே. விட்டு விட்டு கேக்குதாமா? சரி சரி, இப்ப யாருக்கெல்லாம் சேர்த்து கொண்டு பாடல் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்த கடமைக்கு நன்றி. நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு.

leading music streaming in Sri Lanka. Wasn't the FM, 102.6, 102.8. லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். One that you wanna listen to.

0: போனீங்களா இல்லாட்டி வீட்டுல தானா? அப்படியா? அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அழைப்பின் ஏற்படுத்த முடியும். அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது, உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்திற்காக.

0: மீட்டுக்குடி திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தொய்கிறது. நேரம் மாலை 6:28.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
0: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின்

0: தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்
3: நினைச்சதெல்லாம் நிறைவேற போகுது. நீ நினைத்த இடத்த அடைய போறாய். ஈந்தாலும் உன்னை பார்த்து சிரித்தவன் இல்ல. இன்னைக்கு கண்ணீர் விட போற. பில்லகிட்டே கேட்டு பாப்போம். பில்ல நானா?
4: உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி விட்டால் உலகே போட்டு இடிக்கும்.
3: இடிக்கிற காலம் எல்லாம் போயாச்சு. அந்த பதவி அப்படி சூப்பரா வச்சுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும் நானா?
4: அடே, வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவனடா பிரச்சனையை முடிச்சுக்கொள்ளுவான்.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையினூடாக இப்போது டைம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாலை 6 மணி கடந்து 36 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் அது? சுபிக்ஷா. சுபிக்ஷா, உங்க வானொலி பெட்டி சத்தத்தை குறைச்சு வச்சுட்டு பேசுறீங்களா?
1: இல்ல
0: இல்லையா? ஏன் குறைக்க முடியாதா? சரி, இப்ப குறைக்க முடியாடி, நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது, நீங்க பேசுறது எனக்கு கேட்காதே. உங்களுக்கு கேக்குதா? அப்ப சரி, அப்புறம் சொல்லுங்க சுவிக்ஷா, எங்க இருந்து பேசுறீங்க? அவிசாவலையிலிருந்து பேசுறீங்க. அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? படிச்சிட்டு இருக்கீங்க. என்ன கிரேட் படிக்கிறீங்க?
1: 3
0: படிக்கிறீங்க. அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இல்ல
0: இல்ல. சரியமா? சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்? அப்படியா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. சரியா? சரி, யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க?
1: அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி,
0: எல்லாருக்காவும் கேக்கலாம். சரியா? நன்றி, நிகழ்ச்சியோட இணைந்து உடமைக்கு நன்றி, பாய். இப்ப அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாக நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அவர்கள் இப்போது நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்ளலாம். அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் நம்பிக்கை கிராமம் அரல் சந்திரா மகிழ்வான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிய மாலை நேர வணக்கம், பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, என்னையும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கமல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி ஜெகதீஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாடல் தாங்க இணைந்திருக்காங்க. அதே நேரம் வணக்கம், நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி பொத்துவில் இருந்து ஜமால் தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான மாலை நேர வணக்கம் சகோதரி, விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி ஆரியபதி இதே ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி ஹட்டன் நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் இனிய வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி வேறுவலை ஸ்மார்ட் மாவத்தை சேர்ந்து நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் ஹாய், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி புத்தளம் காரைத்தீவிலிருந்து அன்ஷாப் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இன்பம் பொங்கும் இனிய மாலை நேர வணக்கம் என்று சொல்லி சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: in the FM, FM, FM, 102.6, 102.8. திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் இயக்குனர் கே மகேந்திரன். ஒலிக்கும் பாடல் இது முள்ளும் மலரும் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட இப்ப நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம். வணக்கம் வணக்கம், அன்பான மாலை நேர வணக்கம். யார் அது? மலர். எப்படி இருக்கீங்க மலர்? நல்லா இருக்கீங்களா? மலர் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சமையல். என்ன சமையல் இன்னைக்கு வீட்டுல?
2: கருப்பையா கண்ணதாசன், விஜய் கல்யாணி, அஸ்வின், ஆசிர், திமேசான், டிலு, சம்பத்தேனி, தம்பி ராஜா, அனைவருக்காக அக்கா.
1: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி அக்கா.
1: நன்றி.

0: பிடிச்சு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: வழக்குகள் நிறைவடைந்த 99 கிலோகிராம் போதைப் பொருள் வனாத்த வில்லுவில் திக்கிறை. 110 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கொக்கைன் கட்டுநாயக்கவில் சுங்க வலையில். ஜனாதிபதி சட்டத்தரணிகளின் நியமனம் தொடர்பில் புதிய வர்த்தமானி வெளியீடு. படகில் தப்பிச் சென்ற வத்தலை துப்பாக்கிதாரிகள் தனுஷ்கோடியில் கைது. டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 61 அதிகரிப்பு. நோயாளர்களின் எண்ணிக்கை 81,000 நெருங்குகின்றது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் மத்தியில் புதிய தொழில்நுட்பத்தில் உரையாற்றிய இந்திய பிரதமர் மோடி. இங்கிலாந்து டெஸ்ட் அணியின் இடைக்கால தலைவராக ஜோ ரூட்டுக்கு வாய்ப்பு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளை தொகுத்து வாசிக்கும் நான் சக்திவேல் ஸ்ரீதர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் கைப்பற்றப்பட்டு வழக்கு நடவடிக்கைகள் நிறைவடைந்த விஷப்போதைப் பொருள் தொகை வனாத்து வில்லுவ பகுதியில் உள்ள வெப்ப உலையிலிட்டு அளிக்கப்பட்டுள்ளன. குறித்த செயற்பாடுகள் மாறவில்ல நீதவான் கியான் பஸ்நாயக்க தலைமையில் கண்காணிக்கப்பட்டது. மாறவில்ல நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு நடவடிக்கைகள் நிறைவடைந்த 99 கிலோ மற்றும் 478 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் தொகை மாறவில்ல நீதிமன்ற தொகுதியிலிருந்து இன்று முற்பகல் எடுத்துச் செல்லப்பட்டது. மாறவில மாவட்ட நீதவான் கிஹான் பஸ்நாயக்கவின் கண்காணிப்பின் கீழ் குறித்த போதைப் பொருள் தொகை வனாத்து வில்லுவு லக்டோவத்த பிரதேசத்தில் உள்ள அதிவெப்ப உலையிலிட்டு அளிக்கப்பட்டது. போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தின் பாதுகாப்புக்கு மத்தியில் போலீஸ் போதைப் பொருள் தொகை கொண்டு செல்லப்பட்டது. அத்தோடு நாட்டின் பல பகுதிகளில் நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்த போதைப் பொருள் தொகையும் இன்றைய தினம் உலையிலிட்டு அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கருநாயக்க விமான நிலையத்தில் 110 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கொக்கைன் போதைப் பொருளுடன் வெளிநாட்டவர் ஒருவர் சுங்கத்திணைக்கள் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மற்றும் ஒரு சந்தேக நபர் 60,30,000 ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் 79 வயதான ஸ்பெயின் நாட்டு பிரஜை ஒருவர் சியரா லியோனிலிருந்து தோஹா கட்டார் ஊடாக நாட்டுக்கு வருகை தந்துள்ளார். அவரது பயணப்பொதி சுங்க அதிகாரிகளினால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது எவையும் கைப்பற்றப்படவில்லை. அவரிடம் காணப்பட்ட மற்றொரு பயணப்பொதி விமானத்திலிருந்து கொண்டுவரப்படாமையினால் அவர் விமான நிலையத்திலிருந்து வெளியேற அனுமதிக்கப்பட்டார். பின்னர் தாமதமான பயணப்பொதியை நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் அதனை பெற்றுக்கொள்வதற்காக குறித்த நபர் விமான நிலையத்துக்கு வருகை தந்த நிலையில் குறித்த பயணப்பொதி சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது கொக்கைன் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. 2 கிலோ 198 கிராம் நிறையுடைய போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட நிலையில் சந்தேக நபர் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட 60,30,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைப்பற்றப்பட்டுள்ளன. 40 வயதான சீன பிரஜை ஒருவர் மலேசியாவின் கோலாலம்பூரிலிருந்து 40,200 சிகரெட்டுகளை கொண்டு வந்துள்ளார். 2 பயணப்பகுதிகளில் அவை எடுத்து வரப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபர் சுங்க அதிகாரிகளினால் மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதி சட்டத்தரணிகளை நியமிப்பது தொடர்பான வழிகாட்டல்கள் ஒரு பிரிவின் மறுசீரமைப்பின் பின்னர் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி சட்டத்தரணிகளை நியமிக்கும் போது கடந்த காலங்களில் காணப்பட்ட முறைகேடுகளை தடுக்கும் வகையில் புதிய மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் உத்தரவுக்கு அமைய ஜனாதிபதி செயலாளரினால் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் 20 வருடங்கள் உச்சநீதிமன்ற சட்டத்தரணியாக செயற்பட்டிருக்காவிட்டால் ஜனாதிபதி சட்டத்தரணி ஒருவரை நியமிக்க முடியாதென புதிய வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் காணப்பட்ட வழிகாட்டல்களில் ஜனாதிபதி சட்டத்தரணியாக ஒருவரை நியமிக்கும் போது 20 வருடங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக சட்டத்தரணியாக செயற்பட வேண்டும் என்ற நிலை காணப்பட்டது. விசேட சந்தர்ப்பங்களில் சகல பரிந்துரைகளையும் பூர்த்தி செய்துள்ள 15 வருடங்கள் உச்சநீதிமன்ற சட்டத்தரணியாக செயற்பட்டவர்கள் ஜனாதிபதி சட்டத்தரணியாக நியமிக்கப்படுவதற்கு சந்தர்ப்பம் காணப்பட்டது. 2026 ஆண்டு ஜனாதிபதி சட்டத்தரணிகளை நியமிப்பதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ள நிலையில் புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தகமையுடையவர்கள் ஆகஸ்ட் மாதம் 31 தேதிக்கு முன்னர் விண்ணப்பங்களை அனுப்ப முடியும். ஜனாதிபதி சட்டத்தரணிகளை நியமிக்கும் போது கடந்த காலங்களில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றன. குறித்த முறைகேடுகளை தவிர்க்கும் வகையிலேயே புதிய வர்த்தமான அறிவித்தலை வெளியிட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் 38 வருடங்களாக காணப்படாத புதிய தபாலகம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. 29.5 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள புதிய தபாலக கட்டிடத்தை அமைச்சர் வைத்திய நலிந்த ஜாதிச உத்தியோகபூர்வமாக மக்களின் உரிமைக்காக திறந்து வைத்தார். கடந்த கால யுத்த சூழலின் போது முழுமையாக களுவாஞ்சிக்குடி தபாலக கட்டிடம் அழிவடைந்த நிலையில் இதுவரை காலமும் தனியார் கட்டிடத்திலேயே தபாலகம் இயங்கி வந்தது. இந்நிலையில் தபாலகத்துக்குரிய காணி ராணுவத்திடமிருந்து விடுவிக்கப்பட்டு புதிய கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு கடந்த வருடம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் குறுகிய காலத்துக்குள் கட்டிட நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டு புதிய தபாலகம் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, தபால் மாதிபர் எஸ் ஆர் சத்குமார, பிரதி தபால் மாதிபர் உச்சித்த உலங்கம, கிழக்கு மாகாண தபால் அதிபர் சி பிரகாஷ் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இவ்வடத்தில் 25 லட்சம் சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு வரவழைக்கும் இலக்கை அடைவதற்காக உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்கம் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் தமது சுற்றுலாவுக்காக இலங்கையை தெரிவு செய்கின்றனர். சிறந்த சுற்றுலா பயணத்தலமாக இலங்கை அண்மை காலத்தில் உலகளாவிய ரீதியில் பல பாராட்டுக்களை பெற்றுள்ளது. அதனால் நாட்டுக்கு தேவையான பல மாற்றங்கள் இடம்பெறுகின்றன. புதிய சுற்றுலா வலயங்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள், ஏற்கனவே உள்ள சுற்றுலா வலயங்களில் புதிய வசதி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கும் நடவடிக்கைகள் துரிதமாக முன்னெடுக்கப்படுகின்றன. இவ்விடத்தில் கடந்த 6 மாதங்களில் 12,85,303 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். அத்தோடு வருட இறுதி அளவில் 25 லட்சம் சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு வரவழைப்பதே எதிர்பார்ப்பாகும். ஜூன் மாதத்தில் மாத்திரம் 1,24,551 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி பணியகம் தெரிவித்துள்ளது. இம்மாதத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 1,38,730 பேர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். அதன் அடிப்படையில் கட்டம் கட்டமாக எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியும் என பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இவ்வடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 81,000 வரையான டெங்கு நோயாளர்கள் இடம் காணப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்தோடு 61 டெங்கு மரணங்களும் சம்பவித்துள்ளன. கடந்த மாதத்தில் 21,534 டெங்கு நோயாளர்கள் பதிவான நிலையில் இம்மாதத்தில் கடந்த 24 நாட்களில் கூடுதலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அது 21.18% அதிகரிப்பாகும். அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளதாகவும், 16,142 பேர் கொழும்பு மாவட்டத்தில் இனங்காணப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் நுழைவு பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வவுனியாவில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையும் அது தொடர்பான விழிப்புணர்வு செயற்பாடும் இடம்பெற்றது. இரட்டை பெரியகுளம் பிரதேசத்தில் குறித்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா தெற்கு பிரதேச சபையினர், சுகாதாரத்துறையினர் இணைந்து அதனை முன்னெடுத்திருந்தனர். பாடசாலை மாணவர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் பங்களிப்பும் அதற்கு கிடைக்கப் பெற்றிருந்தது. மாத்தறை திஸ்ஸமஹாராம பிரதான வீதியின் வீரவில பகுதியில் பஸ் வண்டி ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் ஒன்றோடொன்று மோதி இடம்பெற்ற விபத்தில் 19 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் 11 ஆண்களும் 8 பெண்களும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திஸ்ஸமஹாராமாவிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்த தனியார் பஸ் வண்டி ஒன்று வீரவில பிரதேச செயலகத்துக்கு அருகில் வைத்து மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதியுள்ளதுடன் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகிலிருந்த மரத்தில் மோதியுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் தெபரவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ஆபத்தான கட்டத்தில் இருந்த 4 பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக ஹம்பந்தொட்டை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் வீரவில போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட செட்டிப்பாளையம் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் 3 சிறுவர்கள் உட்பட 10 பேர் காயமடைந்துள்ளனர். கதிர்காமம் நோக்கி பயணித்த கார் ஒன்று எதிர்திசையில் பயணித்த லாரி ஒன்றுடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. காயமடைந்தவர்கள் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். வத்தல பல்லியவத்த பிரதேசத்தில் விழா மண்டபம் ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தோடு தொடர்பட்ட 2 சந்தேக நபர்கள் இந்தியாவின் தனுஷ்கோடியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். படகு மூலம் அவர்கள் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளனர். வத்தளை பிரதேசத்தில் உள்ள விழா மண்டபம் ஒன்றில் இடம்பெற்ற பிறந்தநாள் நிகழ்வொன்றில் கடந்த வியாழக்கிழமை குடு ரொஷான் என்பவரை இலக்காக கொண்டு துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றது. எனினும் குடு ரஷானின் ஆடையை ஒத்த ஆடையை அணிந்திருந்த மற்றொரு நபர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானார். துப்பாக்கிச் சூட்டின் பின்னர் குறித்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிதாரி வருகை தந்த மோட்டார் வாகனம் ஜாயல பிரதேசத்தில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் போலீசார் அதனை மூட்டுள்ளனர். இந்நிலையில் துப்பாக்கி பிரயோகத்தோடு தொடர்பட்ட இரண்டு சந்தேக நபர்கள் தனுஷ்கோடியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். வத்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த கணேசன் விக்னேஸ்வரன் மற்றும் மகேஸ்வரன் லூசினாத் ஆகியோரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்திய கடலோர காவற்படையினர் அவர்களை கைது செய்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. குறித்த இருவரும் இலங்கையில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்துடன் தொடர்பட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதென இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சந்தேக நபர்கள் தொடர்பில் 3 போதைப்பொருள் வழக்குகள் இலங்கை நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளது. கடந்த 23 தேதி பேசாலையிலிருந்து அவர்கள் படகு பயணத்தை மேற்கொண்டுள்ளதாகவும் அதற்கென 3 லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. கணேசன் விக்னேஸ்வரன் 7 சந்தர்ப்பங்களில் இந்தியா, மலேசியா, பிரான்ஸ், துபாய் ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். அவருக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தின் ஊடாக வெளிநாட்டு பயணத்தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. 2018 போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பில் வத்தலை போலீசாரினாலும் 2020 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினாலும் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இதேவேளை 2016 மகேஸ்வரன் லூசினாத் போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பில் நீர்கொழும்பு போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் சந்தேக நபர்கள் திருச்சி மத்திய சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
0: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: இந்திய இளைஞர்களின் ஆர்ப்பாட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்வதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நவீன தொழில்நுட்ப உதவியுடன் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றியுள்ளார். இந்தியாவின் மாணவர்களின் எழுச்சி ஆர்ப்பாட்டம் உக்கிரமடைந்துள்ள நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசு தமது ஆட்சி காலத்தில் பாரிய எதிர்ப்பு அலையை சந்தித்துள்ளது. கல்வித்துறை சார் பிரச்சினை தொடர்பில் காக்ரோச் மக்கள் கட்சி, இளம் அரசியல் செயற்பாட்டாளர்கள், காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடன் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். குறித்த சவாலை எதிர்கொள்வதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்ஸ்டாகிராம் செல்ஃபி வீடியோ ஊடாக இளைஞர்கள் மத்தியில் உரையாற்றியுள்ளார். இளைஞர்களின் பிரச்சினை தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தி அது தொடர்பில் மிகுந்த கவனத்துடன் செயற்பட தான் தயாரானவும் இந்திய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த வீடியோ 300 மில்லியன் அதிகமான பார்வையாளர்களை கடந்துள்ளது. அது தொடர்பில் நன்றி தெரிவித்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஒரு வீடியோவையும் இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். தனது அமைச்சரவை உறுப்பினர்களுக்கும் இளைஞர்களுக்கு உரையாற்றும் போது இன்ஸ்டாகிராம் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறும் இந்திய பிரதமர் ஆலோசனை வழங்கியுள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளரின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் பதவியை 2வது தடவையாக வகிப்பதற்கான வாக்கெடுப்பில் வாக்கர்டேக் வெற்றி பெற்றுள்ளார். அதன் அடிப்படையில் இவ்வருடத்தின் அக்டோபர் மாதம் 11 தேதி தனது பதவிக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் மேலும் 4 வருடங்கள் அவரது பதவிக்காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான வாக்கெடுப்பில் 134 மேலதிக வாக்குகளினால் அவர் வெற்றி பெற்றுள்ளார். உரிய யோசனைக்கு ஆதரவாக ஐக்கிய நாடுகளின் உறுப்பு நாடுகளில் 144 வாக்குகள் ஆதரவாக கிடைக்கப்பெற்ற நிலையில் 10 நாடுகள் எதிராக வாக்களித்துள்ளதோடு 13 நாடுகள் வாக்களிப்பை தவிர்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
0: விளையாட்டு செய்திகள்.
1: இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளர் நியமிக்கப்படும் வரை அடுத்த மாதம் நடைபெறவுள்ள பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஜோ ரூட் இடைக்கால அணித்தலைவராகவும் மார்கஸ் டெஸ்கோதிக் இடைக்கால தலைமை பயிற்றுவிப்பாளராகவும் செயற்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதிய தலைமை பயிற்சியாளரை தெரிவு செய்யும் பணியை இங்கிலாந்து கிரிக்கெட் சபை தீவிரப்படுத்தியுள்ளது. பதவிக்காக ஸ்டீவன் பிளமிங், ஜொனதன் ட்ரோட், ரிச்சர்ட் டவுசன் மற்றும் டாம் மூடி ஆகியோரின் பெயர்கள் பரிசீலனையில் உள்ளதாகவும் இங்கிலாந்து கிரிக்கெட் சபையின் பணிப்பாளர் ராப் கீ தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஆகஸ்ட் 19 தேதி ஆரம்பமாக உள்ள பாகிஸ்தான் டெஸ்ட் தொடருக்கு முன்னர் புதிய பயிற்சியாளரை நியமிப்பதே இலக்காக காணப்பட்டாலும் இடைக்கால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என இங்கிலாந்து கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: வழக்குகள் நிறைவடைந்த 99 கிலோகிராம் போதைப்பொருள் வனாத்த வில்லுவில் தீக்கரை. 110 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கொக்கைன் கட்டுநாயக்கவில் சுங்க வலையில். ஜனாதிபதி சட்டத்தரணிகள் நியமனம் தொடர்பில் புதிய வர்த்தமானி வெளியீடு. படகில் தப்பிச் சென்ற வத்தலை துப்பாக்கிதாரிகள் தனுஷ்கோடியில் கைது. டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 61 அதிகரிப்பு. நோயாளர்களின் எண்ணிக்கை 81,000 நெருங்குகின்றது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் மத்தியில் புதிய தொழில்நுட்பத்தில் உரையாற்றிய இந்திய பிரதமர் மோடி. இங்கிலாந்து டெஸ்ட் அணியின் இடைக்கால தலைவராக ஜோ ரூட்டுக்கு வாய்ப்பு. இதுடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்குரிய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை இரவு 7 மணிக்கு நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும். நமது மடத்தியாளர் செய்தி அறிக்கையினை நாளை காலை 9 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: நிமிர்ந்த நடை.

அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். நேற்றைய தினம் சீர்த்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்தர் சபையின் முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்த்திருக்கப்பட்ட 3058 அதக்கோட்டிபதி லுத்தருக்கான வெற்றி முடிவுகள் இது ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 29, 40, 57, 68 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்களாக 29, 40, 57, 68 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசுகள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,03,400 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,86,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 4,944 ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி கடகம் வெற்றி இலக்கங்களாக 14, 22, 24, 47 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி கடகம் வெற்றி இலக்கங்களாக 14, 22, 24, 47 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசுகள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,80,42,080 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 67 லட்சம் ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 966வது சுபிரிதன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட சுபிரிதன சம்பதவின் வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 5, 5, 5, 4, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 5, 5, 5, 4, 6, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 41,84,600 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,49,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 440வது ஜெயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 5, 4, 6, 0. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 5, 4, 6, 0. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 28 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 66,39,680 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 3,232வது சுபபோல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து என் வெற்றி இலக்கங்களாக 2, 12, 53, 78 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து என் வெற்றி இலக்கங்களாக 2, 12, 53, 78 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேசிட்லின் விசே இலக்கங்களாக 2, 5, 2, 0, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 2, 5, 2, 0, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 69,11,280 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 5,96,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 5,393வது சனிதாலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்களாக 31, 44, 67, 76 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்களாக 31, 44, 67, 76 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்லுவின் விசே இலக்கங்களாக 7, 4, 0, 1, 9 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 7, 4, 0, 1, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 71,51,000

0: ₹800 பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5 கோடி 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2404வது கப்ருகுலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2408வது கப்ருகுலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 23 வெற்றி இலக்கங்களாக 8, 21, 24, 73 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 23 வெற்றி இலக்கங்களாக 8, 21, 24, 73 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,48,43,000 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 32,35,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1062வது சசரிலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 7, 32, 49 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 7, 32, 49 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 10 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 39,55,440 பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: அழகிய திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக எங்கிருந்தாலும் வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0003 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். அடடா, வந்தவங்க அப்படியே ஓடிட்டாங்க. சரி, இன்னும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: நான் யாழ்ல இருந்து கவின் பேசுறேன்.
0: கவின், எப்படி இருக்கீங்க கவின்?
1: ஓ, நல்லா இருக்கு.
0: கவின், சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் இப்ப படிச்சு கொண்டிருக்கேன், சும்மா ரேடியோ கேட்டு கொண்டு படிச்சு கொண்டிருக்கேன்.
0: ஆ, அப்படியா? சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? நன்றி.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. நம்பிக்கையின் நேரம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். 105 சங்கீதம் 4 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு சனிக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காக விவர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: இந்த வாரம் சண்டே ஸ்கூல்ல பரீட்சை இருக்கு, எப்படி எழுதுறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
1: எப்போ திடீர்னு எதையாவது பண்ணாதான் நமக்கு குழப்பா இருக்கும். எல்லாத்துக்குமே பயிற்சி தேவை பேரப்புள்ள.
0: என்ன பயிற்சி சொல்லித்தாங்களேன்?
1: சரி, இந்தா தாத்தா போனு. இந்த போன்ல இப்ப டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணி 0722456621க்கு அனுப்பணும்.
0: அப்படி அனுப்புனா
1: இலவசமா சிறுவர்களுக்கான வேத பாடத்தை தபால் மூலமா நீங்க கற்றுக்கொள்ளலாம்.
0: நிஜமாவா?
1: ஆமா. இத கேட்டுட்டு இருக்க தம்பி தங்கிகளே, இப்பவே உங்க அப்பா அம்மா போன்ல டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணி 0

0: கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குருநாடகம்.
1: ஹே வாமா அஞ்சனா, எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. என்னப்பா, நான் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நீ கேக்குற? நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? உனக்கு அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏங்க, இன்னைக்கும் நீங்க வேலைக்கு போகலையா?
2: இல்லம்மா, உனக்கு உடம்பு சரியாகட்டும். வாங்க அஞ்சனா, எப்படி இருக்கீங்க? கடைசியா எங்க கல்யாணத்துல உங்களை கண்டது. வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: ஆமா நிரஞ்சன், உங்களை எல்லாம் பார்த்து 2 வருஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் வேலை, அதான் வர முடியல. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க.
2: சந்தோஷம் அஞ்சனா. சரி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் 2 பேரும் சந்திச்சிருக்கீங்க, பேசிட்டு இருங்க. நான் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரேன். அப்புறம் உங்க ஃப்ரெண்டு கொஞ்சம் சொல்லுங்க, கவனமா வேலை செய்ய சொல்லி.
1: சரி நிரஞ்சன், நான் சொல்றேன். அம்மா, இவ அஞ்சனா, என் கூட படிச்சவ.
3: அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் குடிக்க என்ன சரி கொண்டுட்டு வரேன்.
1: சுதா, நீ சந்தோஷமா இருக்கல? சாரிப்பா, உன்னை வந்து பார்க்கவே முடியல. எனக்கு என்னப்பா, நான் கடவுளுடைய கிருபையில நல்லா இருக்கேன். நல்ல ஹஸ்பண்ட், பெத்தவங்க மாதிரி கவனிச்சுக்க மாமா மாமி. நான் நினைச்சதை விடவும் சந்தோஷமான வாழ்க்கையை தான் கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. பார்க்கவே தெரிஞ்சது. அம்மா, நீ ஒரு மாதிரி இருக்க. எப்பவும் கலகலன்னு இருக்கிற அந்த அஞ்சனாவை காணமே, கருத்து மெலிஞ்ச. என்னப்பா, ஏதாவது வாழ்க்கையே மாறிடுச்சு சுதா. நான் லவ் பண்ணும் போதே எல்லாரும் சொன்னீங்க அவன் வேணான்னு. நான் தான் கேட்கல, யாரோட பேச்சையுமே கண்டுக்கல. இப்ப அனுபவிக்கிறேன் அஞ்சனா. ஆமா சுதா, அவர் இப்பெல்லாம் டெய்லி குடிச்சிட்டு வராரு. ஏன் இப்படி குடிக்கிறீங்கன்னு கேட்டா சண்டை வேற. வீட்டுக்கு காசே கொடுக்கறதில்ல. நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்க வேண்டியதா இருக்கு. நிம்மதியே இல்ல சுதா, எங்கேயுமே போறதில்ல. அதான் உன்ன பார்க்க கூட வர முடியல. எங்களோட எதிர்காலத்தை பத்தி தீர்மானிக்கிற வயசு வரும்போது பல நேரங்கள்ல நாங்க பெத்தவங்க சொல்றத காதுல வாங்கிக்கிறதே இல்ல. எங்க இஷ்டத்துக்கு முடிவுகள் எடுத்துட்டு அப்புறம் இருந்து அழுதுட்டு இருப்போம். சரி, இப்ப நீ அழாத. நிரஞ்சனை வச்சு அவர்கிட்ட பேசி பார்ப்போம். கடவுள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவோம், அவர் பார்த்துப்பார். நீ கவலையே படாத, உனக்கு நாங்க இருக்கோம். சரியா?
4: இந்தாங்க அம்மா, டீ எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல சமையல் முடிஞ்சிடும், இருந்து நல்லா சாப்பிட்டு போங்க.
1: சரிம்மா.

கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. கூப்பிடுகிறவனுடைய யார் என்பதை அன்னதத்தை கொண்ட அதிகார கனிகள் எத்தனை? கேள்வி நேரம். கடந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்வி, நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்னும் வேதவசனம் வேதாகமத்தில் எந்த பகுதியில் உள்ளது என்பதே. அதற்கான சரியான பதில் 119 சங்கீதம் 67 வசனம். இந்த பதிலை ராபர்ட் ரவீந்திரன் செட்டிப்பாளையத்திலிருந்து அனுப்பியிருக்கிறார்கள். அபிஷ், திவ்யா, சிமியோன், துரைராஜா, இந்திரா, கடவுளை, சசி, சுபா, மர்சி, யோஷுவா, எருஷா, ரக்ஷன் ஆகியோர் தமோதர எல்ல, ரோனன் எட்லின் நாவல பிடிய, திருமதி தியாகராஜ டிகோயா, மூர்த்தி கினிகா தேனியிலிருந்தும் சரியான பதில். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வாரத்திற்கான கேள்வி. சிங்கக்குகையிலே போடப்பட்ட தீர்க்கதரிசி யார்? சிங்கக்குகையிலே போடப்பட்ட தீர்க்கதரிசி யார் என்பதை உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை துரித கதையில் கிடைக்கும்படியாக எஸ்எம்எஸ் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். எமது எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456-6621, 0722-456-6621. நல்லது நேர்களைத்துடன் நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் செப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டியிலக்கம் 2258, கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0112-390-394, எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456-6621, ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் 4 இரவு 7:45 நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம்.

0: காலை பரவசம் திரைப்படத்திற்காக ஏ.ஆர். ரஹ்மானின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு அப்படியே இறுதி மனத்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மனத்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுபைட்டான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க. 102.6 மீட்டு அலைவரிசையின் ஊடாக இணைந்து கொள்ள போறீங்க. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0311 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் லோஷா, எப்படி இருக்கீங்க லோஷா? நல்லா இருக்கீங்களா?
1: சந்தோஷமா இருக்கேன். நீங்கள்?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். லோஷா சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இடியாப்பமா? அப்ப இன்னைக்கு நைட் சாப்பாடு இடியாப்பம்.
1: இடியாப்பம்
0: இடியாப்பம் மட்டுமா?
1: இடியாப்பம்.
0: அடடா, சரி லோஷா அவரும் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க.
0: சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: அக்கா எனக்கு ஒரு பாட்டு தருவீங்களோ?
0: என்ன பாடல்? அடடா, யாருக்காக இந்த பாடல்? தூங்கிட்டு இருக்கவங்களை எல்லாம் எழுப்பையா? சரி சரி சரி, நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரியா? சரி, யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோட இருந்து கொண்டமைக்கு. நன்றி நன்றி நன்றி.

ஆசையாய் திரைப்படத்திற்காக மணி சர்மாவின் இசையில் சுஜாதா பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்ததின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையினூடாக 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. எனவே இன்னும் கொஞ்ச நேரத்தை

0: நாங்க பாட்டு கேட்டு இருக்கோம்மா.
1: பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க, பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
0: எல்லாம் பிடிச்சிருக்குமா.
1: சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
0: நல்லம்மா.
1: ஓகே சரி, அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா?
0: எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா.
1: சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
0: எல்லாருக்கும் சேர்த்து கேக்குறோம்மா.
1: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு.
0: வணக்கம்மா.
1: நன்றி நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி, அன்பான இரவு நேர வணக்கம், சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அடடா, இப்ப சாப்பிட முடியாத நிலைமை, ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டு தான் சாப்பிடணும். மற்றும் மனைவி கவிதா, மகள் சாரு ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்து கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பசறையிலிருந்து கஜேந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இந்து கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம், திகலையிலிருந்து டில்சான் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அப்பா ஜோன் அவர்களுக்கு குடும்பம் சார்பாக, மற்றும் மனைவி சுஜி, தம்பி கிருஷான், சர்மிளா, ரோஷன், ரமணி குமார் மற்றும் ராஜா, மகேஷ் மற்றும் டவுன் மனோஜ் ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துறதா சொல்லிருக்காங்க. வசந்த அமைப்பம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பெரிய நீலாவளையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம் ஆனந்தி என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. அதே நேரம் இனிய இரவு நேர வணக்கம் சகோதரி என்று சொல்லி கடுவலையிலிருந்து மனோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் இரவு நேர வணக்கம் அக்கா என்று சொல்லி கெரோலினா லிலித்தன் நிகழ்ச்சியோடு இருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: கற்றலையில் முதல்வர் முதல்வர் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்
1: நினைச்சதெல்லாம் நிறைவேற போகுது. நீ நினைத்த இடத்தை அடைய போறாய். ஈந்தாலும் உன்னை பார்த்து சிரிச்சவன் எல்லாம் இன்னைக்கு கண்ணீர் விட போறா. பில்லகிட்டே கேட்டு பாப்போம். பில்ல நானா?
2: உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி விட்டால் உலகே போட்டு இடிக்கும்.
1: இடிக்கிற காலம் எல்லாம் போயாச்சு. அந்த பதவி அப்படி சூப்பரா வச்சுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும் நானா?
3: அடே, வார ஞாயிற்றுக்கிழமை காலம 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவலட பிரச்சனையை முடிச்சு கொள்ளுவோம்.
0: Yo, one that you wanna listen to.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் ஆட்டம் பாட்டும் கொண்டாட்டமாக இணைந்திருக்கிய வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இப்ப நிகழ்ச்சியினூடாக பேசுவதற்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யானு சொல்லி பார்க்கலாமே. வணக்கம்.
1: வணக்கம்
0: அன்பான இரவு நேர வணக்கம். யாரது?
1: தோப்பு கொச்சி கடையில் இருந்து
0: ஈடன். எப்படி இருக்கீங்க ஈடன்? நல்லா இருக்கீங்களா?
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க.
1: பாடல்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு முடிஞ்ச ஒரு பாடல் தாங்க.
0: என்ன பாடல்?
1: லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன்ல இருந்து அந்த பாடல முடிஞ்சாங்க.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. தர முயற்சி செய்யறேன். சரியா?
1: சரி
0: சரி. இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: ஆதித்யா அமிந்து ரமிந்து ஜெமாயா முதல்ல நம்ம குசராஜ குழம்பு பன்னெண்டு மாதிரி வட்டாரம் அந்த வசனக்குள்ள மதுரை ராஜமாணிக்கன்ற அகேந்திர மணிமன்ற செல்வராம்
0: நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. ஹாய் அன்கா, அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி மஸ்கிலியா அஜித் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காரு. வணக்கம் இனிய இரவு. வணக்கம் ஆனந்தி, நலமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாடல்கள் அனைத்தும் இருமையாக உள்ளது. என்னையும் நிகழ்ச்சியோட இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அருண்மொழி நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. ஹாய் சிஸ்டர், அன்பான இரவு நேர வணக்கம். நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்துக் கொள்ளவும் மற்றும் அன்பு மனைவி மகேஷ் மற்றும் மகள் காயத்ரி, சுஜி, துர்கா, ரூபி, நிதுக்ஷான் மற்றும் சிந்துஜா, சுலோக்ஷனா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி புலட் கோபி டிவில இருந்து இளங்கோன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ராஜா பண்டார வலையில இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்து வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. பன்னிபுரம் மணிகண்ட நிகழ்ச்சியோடு இணைந்து இனிய இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் ஆனந்தி அக்கா. பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. நிகழ்ச்சியில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பேர்வலை தர்கா நகரிலிருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் சக்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹாய் அக்கா, இதமான இரவு நேர வணக்கம். மீட்பிடி கந்தையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மகள் தக்ஷிகாவுக்காகவும் மனைவி அபிராணிக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: வசந்தம்.fm.lk. திரை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே ஸ்டார் ஆஃப் த டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் இயக்குனர் கே மகேந்திரன். ஒலிக்கும் பாடல் இது ஜெனி திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில்.

ரன் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகரின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து ஒலிக்கிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். அதற்கு முன்னாடி இறுதியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க ஒர்ட்ஸ்போண்டிலிருந்து வினோ நிகழ்ச்சியோடு இணைந்திருந்ததா சொல்லியிருக்காங்க. ஜெகன் மற்றும் லோஷன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் கிந்தனியிலிருந்து ராசையா நிகழ்ச்சியோடு இணைந்து மனைவி பத்மினி, தினு, சசான், வசந்தி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. பூனாகலையிலிருந்து மகேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாரு. வசந்தம் உறவுகள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காரு. மாத்தலையிலிருந்து ரினாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாங்க. புத்தளத்திலிருந்து வினோஜினி, பாலகிருஷ்ணன் மற்றும் பிரதாப், டிலுக்ஷனி, உசாந்தினி மற்றும் ரஜினிகாந்த், கீர்த்தனா, சம்பத் மற்றும் பேரப்பிள்ளைகள், அம்மா மாமி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு தொடர்ந்து ஒலிக்கிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ஆர்ஜி நந்தகுமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி. வசந்த முறவுகளே, குட் நைட்.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 9:04 நிமிடம். நீங்கள் மலைப்பணி ஏற்படுத்தலாம். மலைக்கு வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127275001 அல்லது 0127275111. சரி, இந்த நேரத்தில் ஆரம்பத்தில் எங்களோட பேசுவதற்கு யார் வந்திருக்கான்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: அரபுநகர்
0: பர்தா. எங்க போயிட்டு இருந்தீங்க பர்தா?
1: வீட்டுல வாங்கிருந்த. எங்க போறோம்?
0: என்ன பண்றீங்க பர்தா?
1: நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். வசந்தம், நல்ல பாடலாம் போடுவீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: சரிங்க, நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க பர்தா?
1: என் கணவர் அப்துல் ஜபார், முத்தியாஸ், மகள் சுபாயா, சவிதா குட்டி, முள்ளிப்பொத்தன் அக்பர், ராஜா வெள்ளம்மா, நசூர் மச்சான் வெள்ளம்மா, பந்தரா கே, உயர்ஜின், சத்தாறு, முந்தாஸ் பேகம், பாயிசா, ஃபாரூக், அருள்மொழிக்காகவும் உங்களுக்காக எனக்காகவும் கேட்போம்.
0: என்ன
1: பாட்டு பாங்களேன்?
0: என்ன பாட்டு?
1: பச்சை மரம் ஒன்று, இச்சை கீழி ரெண்டு, அந்த பாடுத்தாங்க.
0: அப்படியா? சரி, நன்றி.
1: நன்றி.

Mm-hmm.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் இந்த நிகழ்ச்சியோடு நேரம் இரவு 9:15 நிமிடம். இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: ஹலோ அண்ணா. வணக்கம்ண்ணா.
0: வணக்கம் தம்பி. யார் இது?
1: கணேச
0: பிள்ளை. எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கேன்.
0: என்ன பண்றீங்க?
1: நானு வீட்டுல வியாபாரம், கடையில வியாபாரம்.
0: இப்ப வியாபாரத்தோட இருக்கிறீங்க?
1: இல்ல அண்ணா, கடை மூடிட்டேன்.
0: சரி தம்பி, சொல்லுங்க யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: என்ன பாடல், என்ன தொகுப்பு?
0: அப்படியோ
1: அண்ணா, எனக்கு ஒரு பாடல் வேணும்.
0: என்ன பாட்டு தம்பி?
1: படம் வந்து உயர்ந்த மனிதன். நாளை எந்த நேரம் பார்த்து ஓடி வானிலா, பாடல்
0: வேணும். இருக்காங்க.
1: ஒரு நேரத்துல சுசிலாமாவுக்கு கொடி கட்டி அவார்ட் வாழ் கொடுத்த பாடல் பாட்டு. உறவினர்களுக்காகவும் வசந்த சொந்தங்களுக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடல்.
0: சரி, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: சரி, இன்னும் ஒரு நேர் இருக்கார், அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: அன்பான இரவு நேரம், வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சபமல் கந்த, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
2: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
2: நான் பாடுவேன், அந்த பாடல் தர முடியுமா?
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
2: தோப்பு குச்சி கடையிடன், வத்திலை ஐயா, கண்ணு தலைவக்கலை, கிருஷ்ணபக்தன், நீர்கோயம்பு சாயம்குமார், ராஜமாணிக்க ராஜன், மாட்டங்கன், தக்வேகம், பாதிக்க சின்ன தம்பி, அருள்மொழி மற்றும் அம்மம்பிட்டி ராசையர், அதிமர செல்வராம், இவர்களுக்காக கேட்போம்.
0: சரி, நன்றி.
2: நன்றி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமைப்பம். நேரம் இரவு 9:26. இந்த நேரத்தில் எங்களோட பேசுறதுக்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: சரோஜினி,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா சுகமா இருக்கிறேன் சார். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். என்ன பண்றீங்க?
1: நான் நிகழ்ச்சிக்கு பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: சரோஜினிக்கு பாடலாம் பிடிச்சிருக்கா?
1: நல்லா பிடிச்சிருக்கு பழைய பாடல்கள்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க சரோஜினி?
1: மும்தாஜ் வேதம், சாந்தினி, அருள்மொழி, ராஜலட்சுமி, இந்திய மகாதேவன், மற்றும் பனாவத்தை, ஆட்டோ விஸ்வநாதன், சோமசரி, வரவழியில் இருக்கும் சத்தியமலர் காமினி அவர்களுக்காக.
0: இப்பதான் ஆட்டோ விஸ்வநாதன் வந்து போனார்
1: என்ன?
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி, வணக்கம்
0: சார். சரி, இன்னொரு நேர் இருக்கார், அவரும் சேர்த்துக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
2: கொழும்பு
0: 13. பாருக், எப்படி இருக்கீங்க பாருக்? பாருக்கு இருக்க போகல, என்ன குறை
2: பாருக்கு?
0: என்ன
2: குறை?
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்ன?
2: ஆமா சார், கிடைக்குமே ரெண்டு கிழமையா.
0: ஓ, அதான் என்ன
2: சந்தோஷம் கிடைக்காது, பழைய பாட்டு கேட்கறது.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். பார்க் சொல்லுங்க, யார் எல்லாம் இருக்காங்க?
2: மனைவி சித்தி அனுபா, முஸ்தாஜ் பேகம், கம்சன் மாரிபா, ரம்ஜின், ஷிபானி ஹிம்ரால் மாரிபா, இந்த கம்சுல், ஆயிஷா, எல்லாருக்காகவும், குடும்பத்தில் அனைவருக்காகவும், உங்களுக்காகவும் அசைக்காக அனைவருக்கும்.
0: சரிங்க, நன்றி.
2: அந்த பாட்டு போறீங்களா சார்?
0: சரிங்க, நன்றி.
2: நன்றி சார்.

0: நினைச்சதெல்லாம் நிறைவேற போகுது. நீ நினைத்த இடத்தை அடைய போற. ஈந்தாலும் உன்னை பார்த்து சிரிச்சவன் எல்லாம் இன்னைக்கு கண்ணீர் விட போற. பில்லகிட்டே கேட்டு பாப்போம். பில்ல நானா?
1: உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி விட்டால் உலகே போட்டு இடிக்கும்.
0: இடிக்கிற காலம் எல்லாம் போயாச்சு. அந்த பதவி அப்படி சூப்பரா வச்சுக்கொள்ளும்னா என்ன செய்யணும் நானா?
2: அடே, வார ஞாயிற்றுக்கிழமை காலம 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு பாவனடா, பிரச்சனையை முடிச்சுக்கொள்ளுவோம்.
3: தமிழின் சுவாசம் வசந்தம் FM.
4: இதே உன்னை தமிழ் என்பதா
3: 102.6.

0: இதமான இரவு நேரத்தில் அருமையான பழைய பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தம்பி.
0: வணக்கம், யார் இது?
1: நான் தெளிவிலிருந்து
0: கலந்து உங்களோட அழைப்பு தெளிவில்லாம இருக்கே.
1: தங்கராஜா.
0: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
0: உங்களுடைய அழைப்பு தெளிவில்லாம இருக்கே.
1: நான் தங்கராஜா.
0: சரி, உங்களுடைய அழைப்பு தெளிவில்லாம இருக்குது. சரி, இந்த நேரத்தின் ஒரு நேர் இருக்கார். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் இது?
2: மும்தாஜ் பேகம், கொழும்பு பயனாளி.
0: மும்தாஜ் பேகம், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: நீங்க? நல்லா இருக்கேன் பேகம். அப்புறம் என்ன பண்றீங்க?
2: பாட்டு கேட்டுக்கோ. நீக்க?
0: ஓ, அப்படிதான். என்ன?
2: ஆமா, நீங்க வந்து நான் விடவே மாட்டேன்.
0: அப்படியோ? சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
2: எனக்கு ஒரு பாடம் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
2: அன்பேவா படத்துல லவ் பேர்ட்ஸ் பாட்டு.
0: யாரெல்லாம் இருக்காங்க?
2: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்காகவும் போனேன்.
0: வணக்கம். யார் இது? இர்ஷா. எப்படி இருக்கீங்க?
3: நிகழ்ச்சிக்கு
0: பொருத்தமா இருந்த கட்டாயம் அந்த பாட்டு போடப்படும். யாரெல்லாம் இருக்காங்க?
3: என்ன
0: பாடல்?
3: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு. நீங்கள் மழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-7500-001 அல்லது 0112-7500-1111. சரி, இந்த நேரத்தில் என்னோட பேசுவதற்கு யார் பார்க்கலாம்? வணக்கம். சகுந்தலா தேவி, எப்படி இருக்கிறீங்க? நீங்க இருக்க போக்கள் எங்களுக்கு என்ன குறாக்கா?
1: தேவையில்லாம
0: கேட்டு போல இருக்கு. சரிங்க, பரவாயில்ல. யாரா இருக்காங்க அக்கா?
1: தங்கச்சி குடும்பத்துக்காக இருந்து எங்களுக்கு பாடல அன்பாக போடுறோம், உங்களுக்காகவும் கேட்போமே.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி தம்பி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமே எஃப்எம். நேரம் 9:54 நிமிடம். இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதுக்கு யான் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் இது?
1: நல்லூர்ல இருந்து ரூபன்.
0: ரூபன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகம். நீங்க எப்படி?
0: நல்லா இருக்கேன் ரூபன். அப்புறம் என்ன பண்றீங்க? பழைய பாடலாம் பிடிக்க வேணும் உங்களுக்கு? என்ன பாட்டு ஐயா?
1: என்னை விட்டால் யாரும் இல்லை, கண்மணியே கண்முரங்க.
0: ஓ, என்ன அப்படி ஆயிட்டாங்களா இல்லையே?
1: நல்ல
0: பாட்டு.
1: புரோகிதம் எல்லாம் நல்லா பாட்டு. இது நம்ம தியேட்டர். நல்ல நல்ல நல்ல.
0: சரியா? சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: என்னுடைய மனைவி,
0: சரிங்க. நன்றி.
1: நன்றி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நீங்கள் மழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-7500-1 அல்லது 0112-7500-1 நேரம் இரவு 10 மணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யார் இது?
1: நான் உடம்புல இருந்து கணபதி.
0: கணபதி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா சுகமா இருக்கேன். நீங்க சுகமான?
0: நல்லா சுகமா இருக்கேன் கணபதி. என்ன பண்றீங்க, வேலையா வீட்லயா?
1: இல்லன்னா நாங்க இப்ப தொழில நின்றுட்டு எங்க ஊரு கோயில் திருவலா.
0: ஓ,
1: திருவலா விசேஷமாக நடந்து கொண்டு இருக்கின்றது.
0: அந்த இடத்துல பாட்டு
1: நடந்து கொண்டே போமான. இது 29ஆம் தேதி தீமிதிப்பிலா. மனைவி செல்வராணி, மகன் விஜய், மகள் கவிதா, மற்றும் அண்ணன். இந்த நேரத்தில் வசந்த இப்ப கேட்டிருக்கா? எனக்கு ஒரு பாடல் தாங்கம்மா.
0: என்ன பாடல்?
1: எனக்கு படக்கோட்டி படத்தில் இருந்து ஒரு பாடல் தாங்க. தண்ணீர் பிறக்க வைத்தான் தண்ணீர்
0: பாடல். நன்றி. சரி, இன்னும் ஒரு நேருக்காரருடன் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். ரகுமா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் ரகுமா. அப்புறம் என்ன நடக்குது? சரி ரகுமா, சொல்லுங்க, யார் எல்லாம் இருக்காங்க?
2: நன்றி.
0: நன்றி.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியில் நேரம் 10:24. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கு பார்க்கலாம். சித்தி காரியப்பர் வந்திருக்கார், உங்களுடன் நானும் இணைந்துள்ளேன் என்று சொல்லியிருக்கார் என்று. சிவஸ்ரீ தர்மகுல ராஜா குருக்கள் அவர்களும் வந்திருக்காங்க, இனிய இரவு நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிதாரா ஜோன் வந்திருக்காங்க, நந்த சார் அன்பான வணக்கம் ஜோன் சிதாரன் கந்தப்பளையில் என்று சொல்லியிருக்கார் போல. சத்திய ஜோதி வந்திருக்கேன், இனிய இரவு நேர வணக்கம் அண்ணா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குமார் தங்கதுரை வந்திருக்க, அன்பான இனிய இரவு நேர வணக்கம் நந்தா மஸ்டர் அப்படின்னு சவிசா விலையில் வென்று. சேட் குமார் தங்கதுரை மனைவி நித்தியவாணிக்கு ஒரு பாடல் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொழும்பு 14 முந்தாஜ் பேகம் வந்திருக்கா, அருமையான பாடல்கள் வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜ் வந்திருக்காங்க, நந்தகுமார் வெல்கம் ஷோ அப்படின்னு கங்கராச்சுலேஷன் சொல்லியிருக்காங்க. மாளிகவத்த சந்திரா குசலின் அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணா வந்திருக்க, அன்பான இரவு நேர வணக்கம் அண்ணா, அனைத்து பாடல்களும் சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கரப்பத்துல இருந்து அப்துல் காதர் வந்திருக்கா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், வளமை போல் நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லியிருக்காங்க. அதுபோல் சென்னையிலிருந்து சிங்கர் சிவராமன் வந்திருக்கா, இதமான இரவு நேர வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நசார் வந்திருக்கா, இனிய இரவு வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் நந்தா குமார் அண்ணா, நாங்களும் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகாஷ் வந்திருக்கா, கரோலினா வணக்கம் அண்ணா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ஜோன் ஏகாம்பரம் வந்து வணக்கம் அக்கரப்பத்து ஜோன் ஏகாம்பரம். ஸ்ரீதாஸ் வந்திருக்கு, இதமான இரவு நேரம் வணக்கம் அண்ணா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், எனக்கும் ஒரு பாடலை தாங்க சொல்லி இந்துள்ள. எல்ஜியிலிருந்து ஸ்ரீதாஸ் வந்திருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து ஸ்ரீ பாலசுப்ரமணியம் இனிய இரவு நேரம் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் அண்ணா, அன்பான இரவு நேரம் வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தேவி வந்திருக்காங்க. சார் இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதுக்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது?

0: என்ன பாட்டு சார்?
1: அண்ணத்தை தொழில்

0: எடுத்து மது வருந்தாமல் விட மாட்டேன். உன்னையலால் ஒரு பெண்ணை நினால் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணிமாளிகை தான் கண்ணே. தயக்கம் என்ன, இந்த சலனம் என்ன, அன்பு காணிக்கை தான் கண்ணே. இந்த பாடல தாங்க சார்.
1: சரிங்க சார், ரொம்ப நன்றி சார்.
0: ஹலோ சார்.

0: என் வாழும் சந்தித்தான்
1: சந்தித்தால்

0: அழகு
1: உன்றியும் என்றியும் சந்தித்தான்.
0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் இன்று நிகழ்ச்சியோ. நேரம் 10:36. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யார் இது?
2: இக்பால்.
0: இக்பால் எப்படி இருக்கிறீங்க? இக்பால்
2: நல்லா இருக்கேன்.
0: என்ன பண்றீங்க இக்பால்?
2: நல்லா
0: இருக்கேன். நல்லா இருக்கேன் இக்பால். இக்பாலுக்கு பாடலாம்
2: பிடிக்கும் சார்.
0: அதான் என்ன பழைய பாடலாம் ரொம்ப பிடிக்கும் என்ன உங்களுக்கு? சரி, யாரெல்லாம் இருக்காங்க இக்பால்?
2: நண்பர்கள், மனைவி, பிள்ளைகள்,
0: வணக்கம்.
3: வணக்கம். பாட்டெல்லாம் ஹீரோ போட்டப்படும்
0: ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
3: அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு பாட்டை போடுங்க.
0: சரிங்க, நன்றி.
3: நல்ல பாட்டு தான் போடு.

0: தமிழின் சுவாசம் வசந்தம்
1: FM
0: 102.6

0: Good night.
1: நேரம் 10:48. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இது? சைக்கிள் கடை கபூர். எப்படி இருக்கிறீங்க கபூர்?
2: நல்ல சுகமா இருக்கீங்க.
1: அப்புறம் நீங்க கேட்டது உண்டா குமரி பெண்ணின் உள்ளத்தில் எத்தனை வாடகை அப்படி எல்லாம் கேட்டிருக்கீங்களா? இல்ல என்ன? சரி, அப்புறம் கபூர் சாப்பிட்டீங்களா?
2: என்ன
1: பாட்டு?
2: பாவாடை
1: பாட்டு தான்.
2: நிகழ்ச்சி

Salir Neni.

மறந்து பறக்காத பழைய பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0122-725-001 அல்லது 0122-725-111 நேரம் இரவு 11 மணி.

0: நேரம் 11:04. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோட பேசுறதுக்கான் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, நான் ஹம்பாந்தோட்டிலின் மர்சுக் பேசுகிறேன்.
0: மர்சுக், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சூப்பரான பாடல்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி. அப்புறம் சொல்லுங்க, என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா?
1: ஓ, சாப்பிட்டேன். சாப்பிட்டு போட்டு ரேடியோ கேட்டு நிக்க, நல்ல மனசுக்கு நல்ல இனிமையான பாடல்கள் போடுங்க, நல்ல இன்ட்ரெஸ்டா கேட்டுக்கொண்டு நிக்கிறேன்.
0: சரி, நன்றி. யார் நம்ம இருக்காங்க மர்சுக்?
1: பாடல் கேட்பதற்கு ஹம்பாந்தோட்டை ஜெமிரா தாத்தா, அரபா நகர் பரிதா தாத்தா, அனுராதபுரம் பாரூக் ஆட்டோ விஸ்வநாதன், கொழும்பு பயனாளர் மும்தாஸ் பேகம், ராஜலட்சுமி அம்மா, அருண்மொழி அக்கா, அவர்களாகவும் உங்களுக்காகவும் எனக்கு பாடல் தரும் உங்கள் தொகுப்பிலிருந்த பாடல்கள். தியாகம் திரைப்படத்தின் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மன சாட்சி.
0: சரி, நன்றி.
1: நன்றி.
0: சரி, இன்னும் ஒரு நேருக்கு அவரையும் சேர்த்துக்கொள்ளலாம். வணக்கம். சரி, அவருடைய அழைப்பில் வேறெங்கு இருக்கிறார். நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-7501 அல்லது 0312-7501

0: இதுமான இரவு நேரத்தில் அருமையான தத்துவ பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 11:13 மேடம், இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கான பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் நந்தா, நான் தோப்பூர் ஹனிஃபா.
0: ஹனிஃபா, எப்படி இருக்கிறீங்க?
1: சூப்பராக நிகழ்ச்சி காட்டு பண்ணி அருமையான பாடல்கள் தத்துவ பாடல்கள் போய் கொண்டிருக்கு.
0: ஹனிஃபாக்கு பாடலாம் பிடிச்சிருக்கு என்ன?
1: சூப்பர் நிகழ்ச்சி, சூப்பர் அருமை. நீங்க வந்தா போது சொல்ல வேணும்.
0: என்ன பாடல்?
1: பணம் என்னடா பணம், பணம் குணம் தான்டா நிரந்தரம்.
0: உண்மையா? குணத்தை வச்சு வாங்க முடியாது என்ன?
1: நிச்சயமா, நிச்சயமா தான்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் இருக்காங்க
1: பாடல் கேட்பது? மத்தல ஐயா கண்ணு, கம்பா அப்துல் மஜீத், கோபூர் நோடின் சிராஜ், கோபூர் செல்வனர் மொஹைதீன், மற்றும் எனக்கு வேண்டிய உங்களுக்கு வேண்டியும் இந்நேரம் நிகழ்ச்சி காட்டி கொண்டிருக்க அனைத்து நேரங்களுக்கு வேண்டி கேட்போம்.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி, நன்றி.
2: பணம் என்னடா பணம், பணம்

0: எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது. இரக்கமானத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம் பணம்
1: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் எஃப்எம்
3: நீ எங்கட போவே?
2: எங்க போக தெரியுமா? எனக்கு யார தெரியும்? போகணும்னு மட்டும்தான் தோன்றது. ஆனா எங்க போறதுன்னு தோண்டியே
4: பறந்து போயிடுத்து
0: பாலூட்டி பழத்த கீழே பழ

0: நேரம் 11:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கிறோமா, மூதூர் பட்டுத்திலிருந்து வடிவேல் வசந்தம் வானொலியின் அபிமான நேயர் வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று சொல்லியிருக்காங்க. அதுபோல் வந்து அஜித் வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா, அன்பான இரவு நேர வணக்கம். அனைவரும் பாடல் கேட்டுக்கொண்டிருப்பதை எங்களுக்கும் ஒரு பாடலை தாங்க என்று சொல்லி மஸ்கலியாவிலிருந்து அஜித் வந்திருக்காங்க. அதுபோல் குமார் தங்கதுரை வந்திருக்கார். லோகநாதன் வந்து அன்பு கலந்த இனிய இரவு நேர வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முஃபீர் வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா, சந்தோஷமான இரவு நேர வணக்கம். எனக்கும் ஒரு பாடலை தாங்க சொல்லி ஜேசார் வந்திருக்கார். என் அன்பான இரவு வணக்கம், பாடல்கள் எல்லாம் அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்வானிலிருந்து சகுந்தலா தேவி, நிர்மலா தேவி சகோதரிகள் வந்து குடும்பத்திலிருந்து ஞான சிகாமணி, புஷ்பராணி, நித்யா, ஹரித்ரா பவித்திரர்களாக்கு ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதுக்கான்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரு? நல்லமா இருக்கா ஐயா கண்ணு? ஐயா கண்ணு சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க? நன்றி.
2: உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே,

0: மனிதன் எதையோ பேசட்டுமே, மனச பார்த்துக்க நல்லபடி, உன் மனச பார்த்துக்க நல்லபடி. உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே.
1: வசந்தம் FM 102.6.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமே. நேரம் 11:11. இந்த நேரத்தில் எங்களோட பேசுறதுக்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். ஃபாரூக்
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகமா இருக்கேன். நீங்க நல்லா சுகமா இருக்கீங்களா?
0: நல்லா சுகமா இருக்கேன் ஃபாரூக். அங்க கத்துற அன்றாதபுரம்ல கத்துற கத்து இங்க கேக்குது. சரி, என்ன பண்றீங்க ஃபாரூக்?
1: நான் வேலை விட்டு வந்து கேக்கிறதுக்கு பாட்டு, பழைய பாட்டு கேக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறேன்.
0: பழைய பாடல் எல்லாம் பிடிக்கும் என்ன உங்களுக்கு?
1: பிடிக்கும் நல்லா.
0: சரி ஃபாரூக், சொல்லுங்க யாரெல்லாம் இருக்காங்க ஃபாரூக்?
1: எனக்கு நீ எங்க நினைவுகள் அங்கே அந்த பாட்டை, எனது மனைவி சித்தி அனிஷா, மகன் ரொசான் ரிசான், மகன் நஜிபா நசிகா, பேரன் சாய், பேத்து சத்துலியானா, அம்பாந்தோட ஜெமிலா, சுலைமான், மருசுக், கொழும்பு மஜீத், மும்தாஜ் பேகம், மாத்தலை இம்தியாசேருக்கும், அரமநகர் பரிதாவுக்கும், கல்கும ஜின்னாவுக்கும், உங்களுக்கும், வசந்தகி கணவர்களுக்கும் அந்த பாட்டை தாங்களே.
0: அந்த பாட விடமாட்டீங்க என்ன நீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். இனிமையான பாடல்கள் எல்லாம்
0: சரிங்க. ரொம்ப நன்றி.

0: யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் புரியவில்லை. எனக்கும் புரியலைங்க, உங்களுக்கு புரியுதான் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். எனது அன்புமகன் மனிதன் ஆறு போல் தலைக்கு உறவு போல் நீண்ட காலம் வாழ்ந்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்ந்து எந்தவித பிள்ளையுமின்றி நல்ல வசந்தம் பணியாற்ற வேண்டும் என்று நான் மனதில் பரவல வேண்டிக் கொண்டு எனது நிர்வாகிகளும் வாழ்த்துக்களும் நன்றாகுங்களா?
0: நல்லா இருக்கப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு பிறகு எங்க போயிட்டு இருந்தீங்க?
1: இருக்காங்களப்பா
0: பாட்டு கேக்க
1: மற்றும் எந்த வசிக்கும் மூன்று புள்ளியிலக்கம் அந்த வசிக்கும் பேரும் பேச்சுமா இருக்காம மற்றும் மானிப்பாய் வசிக்கும் மூன்று புள்ளியிலக்கம் இங்கே வசிக்கும் பேரன் பேச்சுக்காவும் மகன் மற்றும் எனது அன்பு மகனும் வசந்தப்பான உதவி பொருளாகிய நந்தாவுக்காகவும் மற்றும் சின்னையா மகாதவும் லட்சுமியம்மா மாணிப்பாய் ஜெயக்குமாரிய காற்றிட குடும்பத்துக்காகவும் மற்றும் வசந்தங்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் கோபம் மகன்
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி மகன். நன்றி.

0: ஏமனுக்கும் வெட்கமில்லை.
1: அருமையான தத்துவ பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு இந்த நேரத்தில் எங்களோடு பேசுறதுக்கு யான் பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா, சுளியரத்திலிருந்து சாந்தா.
1: சாந்தா எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறேன். நல்லா அப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் சாந்தா. சாந்தாக்கு பாடல் எல்லாம் பிடிச்சிருக்கா?
2: ஓ, நல்ல பாடல் எல்லாம் போடுறீங்க, கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பாட்டுக்கிறதா
1: சரியா நம்ம இருக்காங்க சாந்தா.
2: வசந்த நேர எனக்கு இருக்காம அண்ணா உங்களுக்கு.
1: சரி, நன்றி.
2: நன்றி.
1: சரி, இன்னும் நேரம் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். சாந்தினி, எப்படி இருக்கீங்க?
2: நன்றி.
1: யார் நம்ம இருக்காங்க?
2: சரோஜினி,
1: சரி, நன்றி.
2: நன்றி. நீங்க

எனக்கும் ஒண்ணுமே புரியலங்க. நேரம் போயிட்டு சிறை நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. தொடர்ந்தும் நீங்கள் வசந்தத்தோடு இணைந்திருங்கள் என்னால் சொல்ல முடிந்தது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் உங்கள் டிஜி நந்தா.

0: அவுத்தி புட்டியப்பா.
1: முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் நூற்றி இரண்டு புள்ளி ஆறு 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: ஹலோ
1: ஹலோ அஞ்சலியா, நான் தான்
0: பேசுறேன்.
1: வெய்யண்டி, அப்படி தாக்கி இது ஆந்திரா டிக்கெட்டு.
2: ட்ரை ட்ரை டபுள் ஒன், ட்ரை ட்ரை டபுள் டூ, ட்ரை ட்ரை டபுள் த்ரீ.
1: எவனும் ஒருத்தன் காலங்காத்தால நம்ம அடிச்சு வந்து குதிரை நம்பரா சொல்றான், ஓட்டுறான் அவனை.
3: ஐயா நாயக் கல் நாயக்,

0: ஹலோ அஞ்சலி ஹியர்.
1: அஞ்சலியா? அஞ்சலியா, மை காட், இங்க பாரு, போன்ல பதில் சொல்லுன்னு சொன்னேன், சொல்ல ப்ளீஸ்.
0: ஐ லவ் யூ.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். வசந்தம்.

0: ஏன்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லை.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின்

0: சிவபெருமானின் துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இன்னிசை ஆராதனை மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை மகிமைப்படுத்த மேலும் ஓர் வாய்ப்பு கிடைத்ததற்கு நல்லவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லி எனது முதல் பாடலை பாடப்போகிறேன்.

நாங்கள் கிறிஸ்தவ பாடலினை கேட்டோம். நேர்கள் தொடர்ந்தும் இஸ்லாமிய பக்தி கீதத்தோடு இணைந்திருக்கலாம்.

நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான ஒரு புத்தமுதிய ஒரு புதிய காலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற, திருமண பந்தத்தில் இணைகின்ற, இணையப் போகின்ற, அதே போல திருமண பந்தத்தை கொண்டாடுகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிறைய நிறைய நல்ல ஆரோக்கியமான நல்ல விஷயங்கள் இந்த நாளிலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். நல்ல பயணங்களாகவும் பாதுகாப்பான ஆரோக்கியமான பயணங்களாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமையக்கூடட்டும் என்று சொல்லி எல்லாமே இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்க போகிறது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. 8 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். உங்கள் வசந்தத்தோடு இணைந்து www.vasanthamfm.in கிட்டே பார்க்கக்கூடாக இணைந்திருக்கலாம். நன்றியார் தொடர்ந்து இணைந்திருக்க போகின்ற நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி 4 நிமிடம்.

வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்ற அழகான பாடல் மொழி தோய்ந்தது. இனிமையான ஒரு புத்தம்புதி, ஒரு புதிய ஒரு காலை பொழுது மலர்ந்து கொண்டிருக்கிறது. குளுமையான ஒரு காலை பொழுது எல்லோருக்கும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் அளித்தருகின்ற ஒரு நாளாகவே வேண்டும் என்று மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறீங்க. 8 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். இந்த நாளில் அதாவது யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அன்பான இனிய காலை வணக்கம் சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலாங்குடையிலிருந்து அவினாசம் வந்திருக்கிறாரு. அதே போல வத்தளையிலிருந்து ஐயா கண்ணு வந்திருந்தாரு. இந்த நாளில் எல்லோருக்கும் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதே போல இனிய காலை வணக்கம் சந்திவெளி கருணாகரன், ஷர்விகன், சர்மிதன், சஞ்சிந்தா எல்லாரையும் இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருந்தாங்க. இதே போன்று அன்பான இனிய காலை வணக்கம், நாங்களும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறோம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பையா சொல்ல இருக்கிறாரு. இதே போல அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மீறி வந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, காலை வணக்கம். மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், கீதான் குடும்பம், தீபா குடும்ப கடகளை, வசந்தம் சிந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. இதே போன்று அன்பான காலை நேர வணக்கம் கடகளிலிருந்து சந்தியாக வந்திருக்கிறாரு. ஹாய் அன்பான இனிய காலை வணக்கம் ஜி ஆர், பெரிய நீனாவிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் சகோதரி, சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். மாரியம்பதி, இதய ரத்தினம், அருள், செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷியா எல்லாரும் நாங்களும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றோம். இனிய காலை வணக்கம் வாழைச்சேனையிலிருந்து அஜய், அகிலன், அர்ச்சனா, திருமாலன் எல்லோரும் நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். இதே போன்று இனிய காலை வணக்கம் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணைப்புறம் மணிகண்டன் இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம், வாழ்த்துக்கள் சகோதரி, இன்றைய நாள் நலமுடன் அமைய நல்வாழ்த்துக்கள். சண்முகநாதன் கலக வந்திருக்கிறாங்க. ஜெகதீஷ் குட் மார்னிங் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. எல்லோரையும் மகிழ்ச்சியில் மீண்டும் இணைத்துக் கொள்கின்றோம். எல்லோருக்கும் இந்த நாள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் நீங்களும் உங்களுடைய நல்ல பல வாழ்த்துக்கள், அதே போல நல்ல பல விஷயங்களோடு தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். ஃபேஸ்புக் கூட இணைந்து கொள்ளலாம். அழைப்பை படுத்துங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0112-7755-001, அதே போல 0112-7755-001 அழைப்பை படுத்தலாம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு.

ஒலித்து பாடல் அது குரு திரைப்படத்துக்காக ஏஆர் ரஹ்மானின் இசையில் சூப்பரான ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. காலை பொழுதுக்கு ஏற்றா போல் இணைந்திருக்கின்ற 102.6 102.8 சந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற நேரம் மதிக்காலை 5:26 கொண்டிருக்கின்றது. இதே நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கந்தலாய்க்கே வெய்தின் அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் மும்தாஜ் வேகம் பரிதா அதே போல சத்தார ஆட்டோ விஸ்வநாதன் அனைவரையும் சேர்த்துக்கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கட்டாயம் உங்களுக்காக பாடல் தாரன் இந்து கலை அரசும் இனிய காலை வணக்கங்களோடு கிடைந்திருக்கிறாங்க. ஹாய் அன்பான காலை நேர வணக்கம் ராஜா செயின்ட் ஜேம்ஸ் வந்திருக்கிறாரு. இனிமையான காலை வணக்கம் அக்கா விஜயகுமார் தீபா விதுரா துரா லட்சன் எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. கொட்டக்கலையிலிருந்து வந்திருக்கிறாரு. அன்பால காலை வணக்கம் கட்சி கருமை நிகழ்ச்சியோடு குஞ்சங்கனியா சிறுத்தை நூர் ஜஹான் அதே போல அன்வர் ரிகாஸ் ரியாசா ரீனா குட்டி எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. இதே போன்று அன்பான காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. ராஜா இணைந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதே போல திருகோணமலையிலிருந்து கவிதா வந்திருந்தாங்க. எல்லோரையும் எல்லோருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் சொல்லியிருந்தாங்க. சண்முகராஜாவும் இணைந்து எல்லோருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் சொல்லியிருந்தாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லிட்டு அருள் செல்வி வந்திருக்கிறாங்க. இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷங்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷங்களை அளித்தருகின்ற ஒரு நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்னம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்கொண்டும் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நீங்கள் கேட்டுட்டீர்கிறது வசந்தின் சந்தோஷ சார்.